நேரம் 5:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் சங்கர் மகாதேவன் மற்றும் யுவன் சங்கர் ராஜா ஆகியோர் குழுவினரோடு பாடியது மனதை திருடிவிட்டாய்.

நேரம் 5:30 புலரும் பொழுது ஒலித்து கொண்டிருக்கிறது. இனிமையான கானங்களை தாங்கி ஹரிகரன் குரலில் அடுத்த கானம், பிரியமான தோழி.

நேரம் 5:40. இல்லம் நாடி வந்து இனிமையான கீதங்களை இசைத்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெட்ஸில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் திப்பு, மாணிக்க விநாயகம் மற்றும் ராஜலட்சுமி ஆகியோர் குரல்களில் சந்திரமுகி.

புலரும் பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிலையத்தின் நேரம் 5:45. நிகழ்ச்சி தலைவருக்கும் அடுத்த பாடல். பரத்வாஜ், அர்ஜுன் ரேகா மற்றும் கவிதா சுபிக்ஷா ஆகியோர் குரல்களில் இதயத் திருடன்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948, அஸ்வின மாதம் 8 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 13 நாள், 2026 வருடம் செப்டம்பர் மாதம் 30 நாள் புதன்கிழமை. நாள் ஒரு குரல், குரள முதத்தை தொடர்ந்து மங்கள இசை கேட்கலாம்.

0: ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி இகழ்ந்து பேசுகின்ற பொல்லாதவர்களை கூட பொறுமை என்னும் அறத்தால் இந்த உலகம் தாங்கி பிடிக்கிறது போலும். குறள் எண் 189, அதிகாரம் புறங்கூறாமை.
1: அறன் நோக்கி ஆற்றும் கொள்வையம் புறன் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை.
0: ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி இகழ்ந்து பேசுகின்ற பொல்லாதவர்களை கூட பொறுமை என்னும் அறத்தால் இந்த உலகம் தாங்கி பிடிக்கிறது போலும். குறள் எண் 189, அதிகாரம் புறங்கூறாமை.

பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. குழந்தை திருமணங்களால் பெண்களின் உடல் நலம் மற்றும் உயர்கல்வி பாதிக்கப்படுவது குறித்து பெற்றோருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மாவட்ட வருவாய் நிர்வாக ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரின் கத்வா மாவட்டத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் வீரர்கள் சக வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் 4 பேர் உயிரிழந்தனர். மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹரா மசூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்று பயிற்சி பணியின் போது நேற்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். ஈரோடு, திண்டுக்கல், மதுரை உட்பட மாநிலத்தின் 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 4x100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை அபிநயா ராஜராஜனுக்கும், 4x400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற ஆடவர் அணியில் இடம்பெற்றுள்ள விஷால் ராஜேஷ் ஆகியோருக்கும் தலா 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியாவின் ஒத்துழைப்பை பாராட்டுவதாக அதன் பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் தம்மை சந்தித்த டாக்டர் ஜெய்சங்கரிடம் தெரிவித்துள்ளார். பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும்

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருப்பது எமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள், சூழல் ஒளி வழங்குவோர் ஆர் கணேச நேரு அவர்கள். 7:00 வணக்கமரணி நிகழ்ச்சியில் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் ப இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உழவுக்கு ஏற்ற மாடு வாங்கியவனும் இல்லை தாய்க்கு.

ஏற்ற மனைவியை கட்டியவனும் இல்லை. உண்மையா? உங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம். காலை 9:30, 10:30, 11:30, 12:30, 1:30 மற்றும் 4:02, 4:30, 5:30, 6:30, 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் கேட்கலாம். 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள்.

11:02 மணி திருநாடு, குறும்பம்பட்டி விலங்கியல் பூங்கா. 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்நேகிதியே, குழந்தைகளிடம் காய்கறிகள் சாப்பிடுவதை ஊக்கப்படுத்துவது எப்படி. 1 மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் காப்போம், இயற்கை வழியில் உடல்நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள். 1:05 நலம் தானா நிகழ்ச்சியில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ். ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளும் உடல் ஆரோக்கியமும். பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேர்விருப்ப பாடல்கள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 4:07 பொதிகை தும்பி. 5:02 ஆலோசனை நேரம். உலக இதய தினம், மாரடைப்பிற்கான காரணங்களும் நவீன சிகிச்சை முறைகளும். நேர்முகம் பங்கேற்பவர் இதய சிறப்பு மருத்துவர் அருணாச்சலம் அவர்கள். ஆறு 2 பக்தி மாலை. 6:35 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரையிசை. 8:05 குக்கு நேர்விருப்ப பாடல்கள். 9:00 இடைவிடாத இசை மழை. 9:30 இலக்கிய சாரல். முதுமொழி காஞ்சி உணர்த்தும் வாழ்வியல் அரங்கள். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்கலாம். 10:20 சுகமான ராகங்கள். தொலைபேசி வழி நேர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம்.

நேர்கள் இதுவரை கேட்டது எமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில மணி தொழில்களில் எனைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் முனைவர் எஸ். சதீஷ்குமார் அவர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.
2: இன்றைக்கு எது அறிவு என்பதை குறித்து சிந்திப்போம். பெறுதற்கரிய பிறவியை பெற்றுள்ள மனிதனுக்கு தனியான தலையான அறிவு ஒன்று உண்டு. அதுவே 6வது அறிவு. நல்லதன் நலனும் அல்லதன் தீமையும் எண்ணி பார்த்து அல்லதை விளக்கி நல்லதை செய்யுமாறு அந்த அறிவு வழிகாட்டுகிறது. அதற்கு துணையாக நிற்பது கல்வி. கற்றதையே பிதற்றிக்கொண்டு இருப்பது

0: வாகாது. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே என்றார் மாணிக்கவாசகர். நல்லறிவு விளங்கி அஞ்ஞானம் தொலைய வேண்டும், அதுதான் அறிவு பெற்ற நிலை. அப்படிப்பட்ட அறிவு பெற்றவர் உலகை வழிநடத்திச் செல்வாரானால் உலகமானது செழிப்படையும். புத்தகங்களை தொகுப்பது மட்டுமே புலமையாகாது, அவற்றை கற்று தெளிந்து பிறரையும் தெளிவுறுத்தும் அறிவு செழுமையே புலமை என்று சொல்லப்படும். நூல்களை படிப்பது, மனப்பாடம் செய்வது, தேர்வில் வெற்றி பெறுவது அறிவு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். உலகம் அதைத்தான் போற்றுகின்றது. நூலறிவு என்பது உண்மையறிவாகாது, அது வெற்றறிவு. நூலறிவு நுண்ணறிவாக மாற வேண்டும். நூலறிவு இல்லாத நம்முடைய மூதாதையர் வாழ்ந்த அமைதியான வாழ்க்கையை நூலறிவு பெற்றுள்ள நம்மால் இன்றைக்கு வாழ முடியவில்லை. பல படிகளை கடந்துதான் நாம் மேலே செல்ல வேண்டும். அந்த படிகளின் அமைப்பைப் போலத்தான் அறிவின் பல படிகளும் அமைகின்றன. அப்படி அறிவானது படிநிலையில் வளர வளர நாம் அறிந்ததைக் காட்டிலும் அறியாதவையே பல இருக்கின்றது என்கின்ற உண்மை நமக்கு புலப்படும். புத்தகத்தை படிப்பவர்கள் எல்லோரும் அறிவாளிகள் இல்லை. கற்றதை உணர்தல் வேண்டும். அந்த உணர்வு திருவருள் வழியாக கிடைக்க வேண்டும். அது கிடைத்தால் உய்தி உண்டு. மணல் கேணியை தோண்டுவது போல சிறுமுயற்சியோடு நூல்களை கற்க வேண்டும். கற்பதற்கு வயது ஒரு பொருட்டல்ல, எந்த வயதிலும் கற்கலாம். நூலறிவு நுண்ணறிவாக மாறியது என்றால் கற்றதன் பயன் விளைந்தது என்று பொருள். நுண்ணறிவு சிறக்க வேண்டுமானால் கற்கின்ற நூல்களின் பொருளை உணர்ந்து ஓத வேண்டும். நூல்களில் இரண்டு வகை உண்டு. ஒன்று உலக நூல், மற்றொன்று அறிவு நூல். உலக நூல் வயிற்றுப்பாட்டுக்கு உதவும், அறிவு நூல் ஆன்ம வளர்ச்சிக்கு உதவும், வாழ்வில் உண்டாகின்ற தடுமாற்றத்தை தவிர்க்கும். கலையறிவு என்பது நூல்களை படிப்பதால் உண்டாகும் அறிவு. அருளறிவு என்பது திருவருளை முன்னிட்டு படிப்பதால் உண்டாகிற மெய்யறிவு. கண்ணால் காணும் சிறு தூரத்தை எண்ணும்போது அது அதிகமாக தெரிகிறது. ஆனால் ஒரு சிறிய தொலைநோக்கியின் அந்த அளவை காணுகிறபோது காணாத தூரம் இன்னும் விரிந்து கொண்டே செல்லுகிறது. பின்னர் அந்த தூரத்தையும் பிறிதொரு பெரிய தொலைநோக்கியை கொண்டு நோக்குகிறபோது காணாது பறந்து நிற்பது இன்னும் விரிவடைகிறது. அறிவும் அத்தகையதே ஆகும். அறிய அறிய இன்னும் அறிய வேண்டுவது அதிகமாகிறது. எனவே அறிவுக்கு எல்லையில்லை. எல்லையற்ற பரம்பொருளை ஓர் எல்லைக்குள் கொண்டு வந்து சிறிது சிறிதாக அறிய முனைவது சமயம் சார்ந்த நெறிப்பட்ட வாழ்க்கை. சட்டம் தவறு செய்த மனிதனை தண்டித்து திருத்த முயல்கிறது. சமயம் சார்ந்த அறிவு சார்ந்த வாழ்க்கையானது மனிதனை அறநெறியில் செலுத்தி வாழ்வாங்கு வாழச் செய்கிறது. அறிவு என்பது வெறும் ஏட்டுப்படிப்பால் மட்டும் வருவது அல்ல. அது உண்மையானால் படித்த பலர் வாழும் இன்றைய உலகில் கொடுமைகள் பெருகிக் கொண்டே போவது ஏன் என நாம் சிந்திக்க வேண்டும். தீமை செய்வார்க்கும் நன்மை செய்வதே மனிதன் பெற்ற அறிவின் பயன். நல்லவர்க்கும் கூட தீமை இழைத்து மகிழும் மனித சமுதாயத்தில் வாழும் நமக்கு இந்த உண்மை விளங்காமல் போனதுதான் வருத்தத்திற்குரியது. அறிவென்பது பிறர் கெட்டாலும் தான் மட்டும் சாமர்த்தியமாக பிழைப்பது அல்ல, எவ்வுயிர்க்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்வதுதான் உண்மையான அறிவு. கற்கின்ற நூல்களை கருத்தூன்றி உணர்பவர்க்கு மெய்யறிவு விளங்குகிறது. மெய்யறிவு பெற்றோர் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களால் மனித குலம் தலைக்கும். எனவே அறிவினை விரிவு செய்து அனைவரையும் அரவணைத்து வாழ்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
3: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் நேயர்கள் இணைந்திருப்பது

மலரும் இந்த நாள் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாய் அமையுமாக. நேர்கள் கேட்கவிருப்பது வணக்கப்பூக்கள்.

எல்லோரும் எல்லாமும் பெற்று இனிதே வாழ்க என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நானுங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அனுராதா ஸ்ரீராம் குரலில்

ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம், ஒவ்வொரு மணித்துளியும் ஒரு புதிய தொடக்கம். ஆம், செய்யும் ஒவ்வொன்றையும் புதியதாக செய்வது போல் செய்யும் பொழுது நமது வாழ்வு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கிறீர்கள். நாம் பேசும் வார்த்தைகள் பிறரின் வாழ்க்கைக்கு வழிகளாக அமையுமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அவை ஒருபோதும் வழிகளாக மாறக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கிறீர்கள். பிறரை குறை கூறி பெருமை தேடும் எவருமே அவரது சொந்த வாழ்வில் மனநிறைவை பெறுவதில்லை. ஆம், வாழ்க்கையில் நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதை விட நம் வாழ்வில் யார் இருக்கிறார்கள் என்பதே முக்கியம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை ஆங்காங்கே பெய்து வருகிறது. இந்த சூழலில் நெற்பயிரின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் எதிர்பார்க்கும் பூச்சி நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கவும் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதிகமாக மழை பெய்து வயலில் நீர் தேங்கியுள்ள இடங்களில் தண்ணீரை வடித்துவிட வேண்டும். அதிகமாக தண்ணீர் இருந்தால் நடப்பட்ட இளம் நெற்பயிர் அழுகி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் பயிர் எண்ணிக்கை பராமரிக்க அதே வயதுடைய நாற்றுகள் நடலாம். சற்று வயதான நெற்பயிரில் அதிக தூர்கள் இருக்கும் பட்சத்தில் அவற்றை பிடுங்கி பழுதான இடங்களில் நடலாம். மழை இல்லாத போது ஈரப்பதமான நிலத்தில் 22 கிலோ யூரியா, 18 கிலோ ஜிப்சம், 4 கிலோ வேப்பம் புண்ணாக்கு ஆகியவற்றை கலந்து ஒரு நாள் இரவு வைத்திருந்து மறுநாள் காலை இந்த கலவையுடன் 17 கிலோ பொட்டாஷ் உரத்தை கலந்து தூவி நெற்பயிருக்கு இட வேண்டும். பயிரின் வளர்ச்சியை துரிதப்படுத்த இலைவழியாக 2 கிலோ யூரியாவுடன் 1 கிலோ ஜிங்க் சல்பேட் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து காலை மாலை நேரங்களில் தெளிக்க வேண்டும். தற்போது நிலவும் மந்தமான சீதோசன நிலையில் நெற்பயிரில் இலை சுருட்டு புழு, குருத்தி ஈ மற்றும் புகையான் ஆணிக்கொம்பன் ஈ போன்ற பூச்சிகளின் தாக்குதல் மற்றும் குலை நோய் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு வேப்பங்கொட்டை கரைசல் 5% அல்லது ப்ளூ பெண்டியாமைடு 20 மில்லி லிட்டர் அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு 400 கிராம் இதில் ஏதேனும் ஒன்றை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். குலை நோயை கட்டுப்படுத்த பெவிஸ்டி 100 கிராம் கலந்து தெளிக்கலாம். அவ்வப்போது நிகழும் சூழலுக்கேற்றவாறு பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளில் பரவலாக காணக்கூடிய நோய்களில் மடிவீக்க நோய் முதன்மையானது. இந்த நோயானது மடியை பல்வேறு நோய்க்கிருமிகள் தாக்குவதாலும் காயம் படுவதாலும் ஏற்படுகிறது. இந்நோய் கண்ட ஆடுகளில் நோய் முற்றும் போதும் நீண்ட காலம் பாதிப்படையும் போதும் பால் மடியானது பாலை உற்பத்தி செய்யும் தன்மையை இழந்து விடுகிறது. இளம் குட்டிகளுடன் உள்ள ஆடுகளில் இத்தகைய பாதிப்பினால் குட்டிகளுக்கு பால் இல்லாமல் போய்விடுகிறது. குட்டிகள் இறக்கவும் வாய்ப்புகள் உள்ளன. இதனால் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. மடிவீக்க நோயினால் ஆடுகளுக்கு மிதமானது முதல் கடுமையான காய்ச்சல் காணப்படும். பால் உற்பத்தி குறைந்து வரும். தீவனம் தண்ணீர் உட்கொள்வது குறையும். குட்டி ஈன்றவுடன் மடி பெரிதாக வீங்கிவிடும். மடி சூடாகவும் வலியுடனும் காணப்படும். பால் நீர்த்த திரவமாகவும் திரித்திரியாக செதில்களாகவும் மஞ்சள் நிறமாகவும் நூலிழை போன்று இரத்தம் கலந்தும் காணப்படும். நோயின் தாக்கத்தை முறையாக கண்டறிந்து தகுந்த மருத்துவ சிகிச்சை அளிப்பதன் மூலம் பொருளாதார இழப்பை தவிர்க்கலாம். மடிநோய் வராமல் தடுக்க நல்ல காற்றோட்டமுள்ள சமமான திடமுள்ள தளத்துடன் கூடிய கொட்டகைகளில் வெள்ளாடுகள் செம்மறியாடுகளை வளர்க்க வேண்டும். முறையான சுகாதார பராமரிப்பு மடிநலம் பேண வேண்டும். சுத்தமான நீரினால் கால்கள் வால் மடி காம்புகளை சுத்தமாக கழுவ வேண்டும். ஈக்கள் பரவாமல் பாதுகாக்க வேண்டும். காம்பில் புண் ஏற்படாமல் பாதுகாத்து அவ்வாறு ஏதாவது இருந்தால் உடனடி சிகிச்சை செய்ய வேண்டும். நோயுற்ற மடிக்கு அறிகுறிகள் தென்பட்டவுடன் அவசர சிகிச்சை அவசியம் மேற்கொள்ள வேண்டும். பால் வற்றும் தருவாயில் உள்ள செம்மறியாடுகள் வெள்ளாடுகளுக்கு குட்டியினும் தருவாய்க்கு முன்னரே நீண்ட நாள் செயல்திறன் உள்ள எதிர் உயிரி மருந்துகளை காம்புகளில் உட்செலுத்தி மடிவீக்க நோய் தாக்காமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அடிக்கடி நோய் தாக்கும் ஆடுகளை பண்ணையிலிருந்து விலக்க வேண்டும். மடியில் பாலை தேங்கிவிடக்கூடாது. பாலை முற்றிலுமாக கறந்துவிட வேண்டும். இந்த நோய் தடுப்பு முறைகளை முறையாக கையாண்டால் மடிவீக்க நோய் வராமல் தடுக்கலாம். கால்நடைகளுக்கு நோய் வராமல் காக்க தரை மற்றும் கொட்டகை காற்றோட்டமாகவும் வெளிச்சத்துடனும் அமைய வேண்டும். தண்ணீர் தொட்டி மற்றும் தீவன தொட்டியை சுத்தமாக பராமரிக்க வேண்டும். தீவனம் மற்றும் தண்ணீர் தொட்டிக்கு குறைந்தது மாதத்திற்கு ஒருமுறையாவது சுண்ணாம்பு அடிக்க வேண்டும். கொட்டகையில் தண்ணீர் தேங்குவதை தவிர்க்க வேண்டும். கால்நடைகளை நெருக்கடி இல்லாமல் அடைக்க வேண்டும்.

0: கால்நடைகளுக்கு சுத்தமான மற்றும் எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய சத்தான தீவனம் பிரித்து அளிக்க வேண்டும். வெயில் நேரத்தில் நீர்ச்சத்து மிகுந்த தீவனத்தையும் குளிர்ந்த வேளையில் உலர் மற்றும் அடர் தீவனத்தையும் அளிப்பது அவசியம். வெள்ளாடுகளுக்கு அதிகமான மர இலைகளையும் செம்மறி ஆடுகளுக்கு அதிகமான உலர் தீவனங்களையும் அளிக்க வேண்டும். எல்லா வேளையிலும் சுத்தமான குடிநீர் கொடுக்க வேண்டும். புதிதாய் பண்ணைக்கு வரும் கால்நடைகளை உடனே பட்டியில் சேர்க்கக்கூடாது. நோய்வாய்ப்பட்ட கால்நடைகளை உடனே ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து தனிமைப்படுத்த வேண்டும். கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்க மருந்து, தடுப்பூசி போன்றவற்றை கால்நடை மருத்துவரின் ஆலோசனையின்படி உரிய நேரத்தில் அளிக்க வேண்டும். பண்ணை கருவிகளை உரிய நேரத்தில் தகுந்த கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்த வேண்டும். வெளியாட்களை பண்ணைக்குள் தேவையில்லாமல் அனுமதிக்க கூடாது. நோய் கிளர்ச்சியின் போது புதிதாக கால்நடைகளை வாங்குவதோ விற்பதோ கூடாது. பால் கறக்கும் நபர் கைகளை கழுவி கிருமி நாசினியினால் நன்கு சுத்தம் செய்த பிறகே பால் கறக்க வேண்டும். பால் கறக்கும் போது மடியை நன்கு கழுவுவது மிகவும் முக்கியம். பால் காம்பை கறக்கும் முன்பும் கறந்த பின்பும் கிருமி நாசினியால் கழுவ வேண்டும். மேலும் முறையாக தடுப்பூசி போடுவதால் சமுதாய அளவில் நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிப்பதால் நோய் தாக்கம் குறைந்து அதற்கு செலவிடப்படும் மருத்துவ செலவினங்களையும் வெகுவாக குறைக்க முடியும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 47 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 59 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 11 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 35% முதல் 82% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

0: கேட்டுக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவி
2: பிரம்மராஜேஸ்வரி. தண்ணீர் பிறந்த கதை. தண்ணீர் கடையில் வாங்கிய பொருள் கிடையாது, அது இயற்கையின் ஒரு மேஜிக் விண்வெளியில் சுற்றி கொண்டிருந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆகிய வாயு நண்பர்கள் ஒன்று சேர்ந்த போதுதான் H2O என்கிற

0: தண்ணீர் உருவானது. பல கோடி வருடங்களுக்கு முன்பு வானத்தில் இருந்து விழுந்த பனி நிறைந்த விண்கற்கள் மூலம் இந்த தண்ணீர் நமக்கு பரிசாக கிடைத்தது. அது மட்டும் ஆகியாகி மேகமாகி மறுபடியும் மழையாக வந்து கடலுக்கே திரும்பும். நன்றி.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்
0: பிரம்மராஜேஸ்வரி.
1: இனி வருவது சூழல் ஒளி. வழங்குகிறார் ஆர். கணேச நேரு அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே. இன்று வாகனங்களிலிருந்து வெளியேறும் நச்சு புகையானது தற்போதைய நவீன உலகில் தவிர்க்க முடியாததோடு காற்று மாசுபாட்டிற்கும் மிக முக்கிய காரணியாக உள்ளது எனலாம். இதனால் இயற்கை சூழல் பெருமளவு பாதிக்கப்படுவதுடன் மனித ஆரோக்கியமும் பெருமளவில் பாதிக்கப்படுகிறது. மனிதன் தனது தேவைக்கு புதை படிவ எரிபொருள்களான பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் போன்ற எரிஎண்ணெய்களை பயன்படுத்தும் போது, குறிப்பாக வாகனங்களின் இயக்கத்தின் போது அவை வெளிப்படுத்த

0: இருக்கும் மிக முக்கிய காரணியாக உள்ளது எனலாம். இதனால் இயற்கை சூழல் பெருமளவு பாதிக்கப்படுவதுடன் மனித ஆரோக்கியமும் பெருமளவில் பாதிக்கப்படுகிறது. மனிதன் தனது தேவைக்கு புதை படிவ எரிபொருள்களான பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் போன்ற எரி எண்ணெய்களை பயன்படுத்தும் போது, குறிப்பாக வாகனங்களின் இயக்கத்தின் போது அவை வெளிப்படுத்தும் புகையில் அதிக அளவு கரியமல வாயு, மீத்தேன் போன்ற பசுமை இல்ல வாயுக்கள் உள்ளன. இவை காற்று மண்டலத்தோடு கலப்பதால் வளிமண்டலமும் மாசடைகிறது. காற்றில் மாசின் அளவு அதிகரிப்பதால் அவை புவியிலிருந்து வெளியேற்றப்படும் வெப்பத்தை வெளியே அனுப்பாமல் அவற்றை தடுத்து மீண்டும் கீழே பூமிக்கு அனுப்புகிறது. இதனால் பூமி தொடர்ந்து வெப்பமடைகிறது. இத்தகைய வானிலை மாற்றம் தீவிர பருவநிலை மாற்றத்திற்கு வழிகோலுகிறது. வாகனங்களிலிருந்து வெளிப்படும் நைட்ரஜனின் ஆக்சைடுகள் மற்றும் ஆவியாகும் கரிமச் சேர்மங்கள் சூரிய ஒளியுடன் வினைபுரிந்து ஸ்மோக் எனப்படும் பனி புகையை உருவாக்குகின்றன. கந்தக டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜனின் ஆக்சைடுகள் காற்றில் உள்ள நீராவியுடன் சேர்ந்து கந்தக அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலமாக மாறி மழையுடன் சேர்ந்து மண்ணில் விழுவதால் மண்ணின் தன்மையிலும் உயிரினங்களின் வாழ்க்கையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக டீசலை எரிபொருளாக பயன்படுத்தும் வாகனங்களிலிருந்து வெளியேற்றப்படும் புகையில் PM 2.5, PM 10 போன்ற அளவுள்ள நுண்ணிய துகள்கள் அதிக அளவு கலந்திருப்பதால் அவற்றை சுவாசிக்கும் மனிதனுக்கு நுரையீரல் நோய்களான ஆஸ்துமா, மூச்சுத்திணறல் மற்றும் புற்றுநோய் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. இதற்கு தீர்வாக அதிக அளவு காற்று மண்டலத்தை பாதிக்கும் புகையை வெளிவிடும் வாகனங்களின் பயன்பாட்டை குறைப்பதுடன் அதற்கு மாற்றாக இயற்கை எரிவாயு, ஹைட்ரஜன் போன்ற வாயுக்களை பயன்படுத்தி நாம் வாகனங்களை இயக்கலாம். மேலும் மின் சக்தியினால் இயங்கும் வாகனங்களின் பயன்பாட்டையும் அதிகரிக்கலாம். தனி நபர்கள் தங்களின் பயன்பாட்டிற்காக வாகனத்தை பயன்படுத்தாமல் ஒரு குழுவாக சேர்ந்து பயன்படுத்தலாம். பொது போக்குவரத்தை ஊக்குவிப்பதன் வாயிலாக காற்று மாசை குறைக்கலாம். குறுகிய தூரங்களிலுள்ள கடைகளுக்கு செல்லும் போது முடிந்தவரை மிதிவண்டியை பயன்படுத்தலாம் அல்லது நடந்தே செல்லலாம். வாகனங்களை தொடர்ந்து முறையாக பராமரிப்பதன் வாயிலாக நாம் புகையின் வெளிப்பாட்டை குறைக்கலாம். தரச்சான்றுகளை கட்டாயப்படுத்தலாம். சாலைகளின் இருபுறங்களிலும் மரங்களை வளர்ப்பதன் வாயிலாக காற்றில் உள்ள கரியமல வாயுவின் அளவை கட்டுப்படுத்துவதோடு காற்றையும் மாசடையாமல் காக்கலாம். இதன் மூலம் சுற்றுப்புறத்தை மேம்படுத்தலாம்.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் ஆர். கணேசநேரு அவர்கள்.

இன்று மத்திய அரசினுடைய புதிதாக தொழில் வணிகம் தொடங்குவோருக்கான சில கடன் திட்டங்களை பற்றி மேலோட்டமாக பார்க்க இருக்கிறோம். ஸ்டார்ட் அப் இந்தியா முன்னெடுப்பு திட்டம், இந்த திட்டம் மத்திய அரசினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப்புகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு வரி விலக்கு, காப்புரிமை, வர்த்தக முத்திரை பதிவு கட்டணங்களில் கணிசமான தள்ளுபடி என எளிமையான சுய சான்றிதழை கொண்டு இது வழங்கப்படுகிறது. ஸ்டார்ட் அப் இந்தியா போர்ட்டல் வழியாக இந்த கடனுதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அதேபோல் ஸ்டார்ட் அப் இந்தியா சீடு ஃபண்டு திட்டம், இந்த திட்டத்தில் 20 லட்சம் வரையிலான மானியம், சந்தை நுழைவு மற்றும் வணிக மயமாக்குதலுக்காக ₹50 லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. அங்கீகரிக்கப்பட்ட இன்குபேட்டர்கள் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசினுடைய நிறுவனங்கள் மூலமாக புதிய தொழில் முனைவோருக்கு இந்த கடன் வழங்கப்படுகிறது. அதேபோல் ஸ்டார்ட் அப்புகளுக்கான ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், அதாவது FFS, 2000 கோடி மூலதனத்துடன் சிட்பி ஸ்டார்ட் அப்புகளில் நேரடியாக முதலீடு செய்யாமல் செபியில் பதிவு செய்த மாற்று முதலீட்டு நிதிகளுக்கு மூலதனத்தை இந்த திட்டம் வழங்குகிறது. அவை பின்னர் அதிவேகமாக வளரும் ஸ்டார்ட் அப்புகளுக்கு கடனுதவி அளிக்கின்றன. சம்ரித் திட்டம், ஆரம்ப நிலை தயாரிப்பு சார்ந்த ஸ்டார்ட் அப்புகளை விரிவுபடுத்துவதற்கு ₹40 லட்சம் வரை இந்த திட்டத்தில் கடனுதவி அளிக்கப்படுகிறது. இது ஆலோசனைகளையும் தொழில் முனைவோருக்கு சந்தை மேம்பாட்டுக்கும் உதவி செய்கிறது. அடுத்து அடல் புத்தாக்க இயக்ககம், நிதி ஆதியோக்கின் முதன்மை முன்னெடுப்பான இது புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவு அளிக்கிறது. இந்த AIC அடல் புத்தாக்க இயக்கம் சார்பாக ₹1 கோடி வரையிலான மானியங்களை வழங்குகிறது. அடுத்து பிரதான் மந்திரி முத்ரா திட்டம், இந்த திட்டத்தை பற்றி முன்பு முழுமையாக நாம் அறிந்திருக்கிறோம். இப்போது அனைத்து இடங்களிலும் விரைவாக கடனுதவி கொடுக்கும் திட்டமாக இது இருக்கிறது. டைடு, தொழில்நுட்ப பொறியியலும் தொழில் முனைவோருக்கான மேம்பாடும், இந்த திட்டம் சைபர் பாதுகாப்பு போன்ற வளர்ந்து வரும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களில் பணிபுரியும் தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவனங்களுக்கு உதவி செய்கிறது. ₹7 லட்சம் வரை பொறியியலுக்கான இடங்கள் கடனுதவி ஆகியவற்றை வழங்குகிறது. இப்படி புதிய கடனுதவி திட்டங்களை மத்திய அரசு கொண்டே இருக்கிறது. அதுவும் புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வணிகர்கள் தங்களுடைய பழைய தொழிலை முன்னேற்றமாக ஆக்கி புதிய தொழில்நுட்பத்தை புகுத்த விரும்புகிறவர்களுக்கு இந்த கடனுதவி திட்டங்கள் மிக உதவியாக இருக்கின்றன. இக்கடனுதவி திட்டங்கள் இல்லாமல் உங்கள் அனைவருக்கும் தெரியும், மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து பல புதிய சிறு குறு கிராமிய தொழில்களுக்கும் மத்தியதர தொழில்களுக்கும் கடனுதவி வழங்குவதற்காக பல திட்டங்களை மாவட்ட தொழில் மையங்கள் மூலமாக அரசு வழங்குகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட தொழில் மையம் இருக்கிறது. அதேபோல் சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி போன்ற இடங்களில் MSME டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட், மத்திய அரசினுடைய MSME வளர்ச்சி இன்ஸ்டியூட் இருக்கிறது. அவர்கள் இந்த கடனுதவி திட்டங்களை பற்றி சொல்லுவதோடு மட்டுமல்ல அதற்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் பயிற்சிகளையும் அவர்கள் கொடுத்து இந்த கடனுதவி எப்படி பெறலாம், இந்த கடனுதவி பெறுவதற்கு என்ன வகையான உதவிகளை அரசு செய்யும், அதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன சான்றிதழ்கள், அதற்குரிய இயந்திரங்களுக்கான விலைப்பட்டியல், திட்ட அறிக்கை, தொழில்நுட்பம் போன்ற அனைத்தையும் தயாரித்து கொடுக்க மாவட்ட தொழில் மையமும் நம்முடைய MSME டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்டுகளும் உதவி செய்து வருகின்றன. மேலும் உங்களுடைய பொருட்களை மார்க்கெட் செய்வதற்கு பல்வேறு வங்கிகளுடைய ஆலோசனை நிறுவனங்கள், இப்போது நபார்டு வங்கியை எடுத்துக்கொண்டால் நிறைய கடனுதவிகளை வழங்குகிறது. அந்த கடனுதவி திட்டங்களை பெற்றவர்கள் அவருடைய பொருட்களை எப்படி விற்பனை செய்யலாம், எப்படி ஏற்றுமதி செய்யலாம் என்பது பற்றி பல்வேறு பயிற்சிகளை தொழில் முனைவோருக்கு

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு சந்தோஷம் கிடைக்கவும், ஏதாவது ஒரு வகையில் அனுபவம் கிடைக்கவும், ஏதாவது ஒரு வகையில் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கான முயற்சியும் இருக்கத்தான் செய்யும். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இது நிகழ்ந்துட்டே தான் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நிறைய புதிய வாய்ப்புகள் எல்லாருக்கும் வர்றதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வணக்க மரணி நிகழ்ச்சியில் உங்களோட பேசுகிறதுக்கு ரெடி ஆயிட்டேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் வழங்குகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள்.

0: வழங்குகிறார்கள். நாம் இதுவரை பல நிதி நிறுவனங்கள், பல கடனுதவி திட்டங்கள், மத்திய மாநில அரசினுடைய திட்டங்களை எல்லாம் நாம் விரிவாக விவாதித்திருக்கிறோம். அடுத்து வெவ்வேறு வகையான பொருட்களை எப்படி தயாரிக்கலாம், அந்தந்த தொழில் ஒவ்வொரு தொழிலை பற்றியும் என்னென்ன இயந்திரங்கள் தேவை, என்ன லாபம் கிடைக்கும், எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கலாம் என்பது பற்றி வெவ்வேறு தொழில்களை பற்றி நாளை முதல் நாம் விவாதிப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தொழில் தொடங்குவோம். வழங்கியவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்வேதா மோகன் குரலில்

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா தமிழே அமுதே உரை வழங்குறாங்க பையிளங்கோ அவர்கள்.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: தமிழ் இலக்கியங்கள் படிக்க படிக்க திகட்டாத இன்பத்தை அள்ளி தரும் மகிழ்ச்சி கருவூலங்களாக திகழ்வதை பார்க்க முடியும். பழைய இலக்கியத்திலே ஒரு பாடல், நாவலம் கனி என்று நங்கை தன் கையில் கொண்டால் மேவிய வண்டோ அவள் கையை கமலம் என்று உண்ண மங்கை ஆவலோடு அதனை காண அவள் முகம் மதி என்று அஞ்சி பூ இனி குவியும் என்று பொல்லென பறந்ததம்மா என்று பாடுவார் கவிஞர். தலைவனை காண்பதற்காக தலைவியானவள் சோலைகள் நிறைந்த அந்த வழியாக வந்து கொண்டிருக்கிறாள். வழியிலே நாவல் மரங்கள் உயர்ந்தோங்கி இருக்கக்கூடிய சோலை அது. அங்கே ஒரு நாவல் பழம் கிடைக்கிறது. அந்த நாவல் பழத்தை தன்னுடைய இனிமையான கைகளால் எடுக்கிறாள். ஆனால் அவள் எடுத்ததோ நாவல் பழம் அன்று, அது ஒரு கரு வண்டு. இவளோ அந்த நாவல் பழத்தை அழகாக இருக்கிறதே என்று சொல்லி அதை உற்று நோக்குவதற்காக தன் முகத்தருகே கொண்டு வருகிறாள். அந்த வண்டு என்ன நினைக்கிறதாம், இவளுடைய கையை அழகான தாமரை மலர் போல நினைக்கிறாம். அந்த அளவிற்கு அந்த கை மென்மையாக இருக்கிறது. அந்த மென்மையான கைகளால் தன்னுடைய முகத்தின் பக்கத்திலே கொண்டு வரும் பொழுது வண்டு நினைக்கிறது, இவளுடைய முகத்தை பார்த்து, ஆகா சந்திரன் வந்து விட்டதே, சந்திரனாக அது நினைக்கிறது. எனவே சந்திரன் வந்து விட்டதே, சந்திரன் வந்து விட்டால் இந்த தாமரை பூவானது கூம்பி விடுமே, அப்படி என்றால் நாம் அந்த தாமரை மலருக்குள் மாட்டிக்கொள்வோமே என்று பொல்லென ஒரு வாசிரியர் ஒரு வாக்கியத்தை ஒரு சொல்லை போடுகிறார். பொல் என்று அந்த பொல்லென பறந்ததம்மா என்று பேசுகிறார். இதே செய்தியை சீராப்புராணத்திலே உமறு புலவர் இன்னொரு மாதிரியாக காட்டுவார். அங்கேயும் ஒரு பெண் வருகிறாள். அவளோ அங்கே உயர்ந்து ஓங்கி வளர்ந்திருக்கக்கூடிய அந்த நாவல் மலர்த்திலே கீழே அந்த கிளைகளிலே ஒரு நாவல் பழம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நாவல் பழங்களை துள்ளி துள்ளி பறிக்க முயற்சிக்கிறாள். தன்னுடைய ஒரு கம்பை எடுத்து அதன் மீது வீசுகிறாள். அப்படி வீசும் பொழுது அந்த நாவல் பழம் கீழே விழுகிறது. அந்த நாவல் பழத்தினை இவள் ஆவலோடு அதனை எடுக்கிறாள். ஆனால் அதுவும் வண்டு. எனவே இவள் எடுத்த மாத்திரத்தில் அந்த வண்டானது இவள் கைகளில் இருந்து விடுபட்டு பறந்து செல்கிறது. இவள் உள்ளம் நடுங்கினால், உடல் சோர்ந்தால் உண்மையாக அங்கே இருக்கக்கூடிய நாவல் பழங்களை கூட எடுப்பதற்கு தயங்குகிறாளாம். எவ்வளவு அருமையான கற்பனை! மறிந்து தூங்கிய நாவலம் கனியை ஓர் மங்கை எரிந்து பார்மதி கரத்தினால் எடுப்ப

0: அறிந்து போதலின் துணிக்கின் கை உதறி மெய் பதறி செறிந்து சூழ்தர சொரிந்த மைக்கணியையும் தீண்டாள் என்று பாடுவார். உண்மையான கனிகள் இருக்கிறது, அதை கூட எடுப்பதற்கு இந்த பெண்ணிற்கு தயக்கம் வருகிறதாம். இதையெல்லாம் பார்க்கிறான் கண்ணதாசன். கண்ணதாசன் எழுதுகிறான், பொன் வண்டொன்று மலர் என்று முகத்தோடு மோத நான் வளைகொண்ட கரத்தாலே மெதுவாக மூட என் கரும் கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் விரைந்தோடி வந்தேன் உன்னிடம் என் நிலை கூற. இப்படி ஒரு இலக்கியத்தில் இருந்து ஒரு கருவில் இருந்து பல கதைகள் பல செய்திகள் பல கருத்து கருவூலங்கள் அப்படியே கிளை கிளை பரவுவதைப் போல பரவி வருகின்ற பாங்கையும் தமிழ் இலக்கியத்தில் பார்க்கலாம். முன்னே சொன்ன புலவனினுடைய கருத்தை ஒட்டி அதை தன்னுடைய கருத்தாக கொண்டு சற்று மாற்றியும் ஒட்டியும் வெட்டியும் பாடுகின்ற கவிஞர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் ஏராளமாக இருக்கிறார்கள். தமிழ் மொழியினுடைய ஒவ்வொரு கவிதைகளையும் படித்து படித்து பார்ப்போமேயானால் இன்பம் என்றைக்குமே நமக்கு மகிழ்ச்சியினை அள்ளித்தரும் என்பதிலே ஐயம் கொஞ்சம் கூட இல்லை. நாளை பார்க்கலாம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தமிழே அமுதே. உரை வழங்கியவர் ப. இளங்கோ அவர்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கிலம் அறிவோம்.
1: சக ஆங்கில ஆர்வலர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்காக முத்தையா. இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாத கால அவகாசத்தின் கடைசி நாள். நாளையிலேருந்து வேறொரு நபர் உங்களுக்கு ஆங்கிலம் பற்றி பேசுவார். இன்னைக்கு ஒரு ஆளை முத முதல்ல நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பேசணும், அவரை பிரியும் போது நம்ம என்ன பேசணும், அந்த சந்திப்பிற்கு பிறகு பிரியும் போது என்ன பேசணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். வாழ்க்கையிலேயே முத முதல்ல ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஹவு டு யூ டூ, அதுக்கு பதிலும் ஹவு டு யூ டூ தான். இது கிட்டத்தட்ட நம்ம ஹலோ அப்படின்னா அவரும் ஹலோன்னு சொல்கிற மாதிரி. ஹவு டு யூ டூ அப்படின்னா முதல் நாள் பேசும்போது அதுக்கு நம்ம வேறு எதுவும் பதில் சொல்லக்கூடாது, ஹவு டு யூ டூ தான். அல்லது ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நைஸ் டு மீட் யூ அது சொல்லிக்கலாம். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒருத்தரை ரெண்டாவது நாள் பார்க்குறோம், ரெண்டாவது நாள் பார்க்கும்போது மறுபடியும் ஹவு டு யூ டூ அப்படின்னு சொல்வதில்லை, அது ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, அல்லது குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், டயத்துக்கு தக்கன அதை சொல்லிக்கலாம். அப்போ பிரியும் போது என்ன சொல்லலாம், சந்திக்கும் போது சொல்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் பிரியறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருத்தர் பேசிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் பிரியறோம் அப்படின்னா நைஸ் மீட்டிங் யூ, இதோட ஃபுல் சென்டென்ஸ் வந்து இட் வாஸ் நைஸ் மீட்டிங் யூ, இது உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. நைஸ் டு மீட் யூ அப்படிங்கிறது சந்திப்பதில் மகிழ்ச்சி, இது உரையாடலின் ஆரம்பத்தில் சொல்கிறது. பேசி முடித்து போகும்போது இட் வாஸ் நைஸ் மீட்டிங் யூ, அல்லது சிம்பிளாக நைஸ் மீட்டிங் யூ அப்படின்னு சொல்லிடலாம். சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இதை வேறு எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா குட் பை. குட் பை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆரம்பத்தில் காட் பி வித் யூ, யாராவது எங்கேயாவது கிளம்பி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் குட் பை அப்படின்னா கடவுள் உன்னோடு இருக்கட்டும், அந்த குட் பை காட் பி வித் யூ தான். மே காட் வித் பி வித் யூ அப்படிங்கிறது சுருங்கி குட் பை அப்படின்னு ஆயிடுது. ஃபேர்வெல் அதுவும் வச்சுருக்கான், நம்ம ஃபேர்வெல் பார்ட்டி அப்படின்னு சொல்லணும். ஃபேர்வெல் அப்படின்னா உங்கள் முயற்சிகள்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாகட்டும், வெற்றியாகட்டும் சொல்கிற மாதிரி ஆயிரும். அல்லது நம்ம என்ன பண்ணோம், குட் பை ஆல் தி பெஸ்ட் தனியாக சொல்லிடுவோம், எல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இருக்குது. சில பேர் சிம்பிளாக பாய் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாய் சொல்கிறதுல ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஐக்கும் இங்கிலீஷ் ஐக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா அந்த ஐ கொஞ்சம் லாங் வவல், நம்ம இது கொஞ்சம் ஷார்ட். அப்போ நம்ம வாயை துறக்கிறது ரொம்ப துறக்க மாட்டோம், நம்ம ஆ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டே பாய் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கிலீஷில் ஆ ஆவண்ணா எப்படி சொல்லுவோம், அது மாதிரி நல்லா வாயை துறக்கணும், திறந்து வச்சுக்கிட்டு அப்புறம் பாய். இதை சில பேர் வந்து பாய் மாதிரி வசுறாங்க, பிஓஒய் அது வேற, பிஒய்இ அது வேற. பாய் அப்படின்னு வாசனா என்ன ஆகுன்னா மெல்ல லிப் ரவுண்டிங் இருக்கும், அந்த வாய் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அந்த உதடுகள் இருக்கும், அப்படி வந்தால் தான் அது பாய். ஆனால் பாய் அப்படிங்கிறது ஆ, இது நல்ல, அதை விட கொஞ்சம் கூட கொஞ்சம் வாயை திறந்துருப்போம், எவ்வளோ மேக்ஸிமம் திறக்கிறோமோ அவ்வளோ திறந்துக்கலாம். அப்போ பாய் அவ்வளோதான், அது பாய் இல்லை பாய். வேறு இதுவும் இருக்குது, என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் வாஸ் கிரேட் டாக்கிங் டு யூ. இப்போ நான் உங்கள்கிட்ட கிளாஸ் முடிய போகுது அப்படின்னு சொன்னால் இட் வாஸ் கிரேட் டாக்கிங் டு யூ, இட் வாஸ் அ ப்ளஷர் டாக்கிங் டு யூ, ஐ ரியலி என்ஜாய்ட் டாக்கிங் டு யூ சொல்லிக்கலாம். அல்லது பாய் டேக் கேர் பார்த்துக்கிடுங்க, டேக் கேர். ஹாஸ்பிட்டலில் போய் ஒருத்தர் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் வந்து உடம்பு பார்த்துக்கிடுங்கன்னு அர்த்தம். பொதுவாக டேக் கேர்னால் எல்லாமே இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா டேக் கேர் அது கூட சொல்லலாம். டேக் கேர், கீப் ப்ராக்டிஸிங் யுவர் இங்கிலீஷ், இங்கிலீஷு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, முடிக்கவே கூடாது, நம்ம வந்து டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஆயில் பூரா படிக்கலாம் இங்கிலீஷ். இதே இது கொஞ்சம் நேரம் கழித்து ஒருத்தரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ சி யூ லேட்டர் சொல்லிக்கலாம், பிறகு பார்ப்போம், அதே சி யூ டுமாரோ, ஒரு பர்டிகுலர் டைமும் சொல்லலாம், சி யூ அட் த மீட்டிங், சி யூ இன் கிளாஸ். அதே இது கொஞ்சம் வந்து கொலாக்வியலாக பேசணும் அப்படின்னா கேட்ச் யூ லேட்டர், பிறகு பார்க்குறேன் அப்படின்னு அதுக்கும் அர்த்தம் இருக்குது.

0: So this is where we say goodbye. Goodbye. Thanks a lot.
1: நேர்களை இதுவரை கேட்டது ஆங்கிலம் அறிவோம் வழங்கியவர் எஸ் முத்தையா.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழ வகைகளுடைய விலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 36 ரூபாய்க்கும், புடலங்காய் 30 ரூபாய்க்கும், சுரக்காய் 16 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய்

12 ரூபாய்க்கும், தடியங்காய் 12 ரூபாய்க்கும், அவரைக்காய் 135 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 24 ரூபாய்க்கும், பாகக்காய் 65 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 48 ரூபாய்க்கும், காரமணி 20 ரூபாய்க்கும், கோவக்காய் 70 ரூபாய்க்கும், தேங்காய் 60 ரூபாய்க்கும், வாழைக்காய் 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 15 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 15 ரூபாய்க்கும், கீரைக்கட்டு 15 ரூபாய்க்கும், இஞ்சி 170 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 35 ரூபாய்க்கும், நார்த்தங்காய் 35 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 52 ரூபாய்க்கும், கேரட் 50 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 26 ரூபாய்க்கும், முள்ளங்கி 35 ரூபாய்க்கும், சேம்பு 45 ரூபாய்க்கும், சேனக்கிழங்கு 40 ரூபாய்க்கும், சீனிக்கிழங்கு 60 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பழங்களை பொறுத்தளவில் வாழைப்பழத்தில் செவ்வாழை 110 ரூபாய்க்கும், ஏலக்கி 90 ரூபாய்க்கும், மட்டி 85 ரூபாய்க்கும், நேந்திர வாழைப்பழம் 100 ரூபாய்க்கும், பச்சை வாழைப்பழம் 60 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. எலுமிச்சம்பழம் 180 ரூபாய்க்கும், மாதுளை 200 ரூபாய்க்கும், அன்னாசி 70 ரூபாய்க்கும், பப்பாளி 40 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 75 ரூபாய்க்கும், திராட்சை 120 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 70 ரூபாய்க்கும், சீதாப்பழம் 100 ரூபாய்க்கும் விற்பனையாகுது.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. திருநெல்வேலி மாவட்டத்தில் வருவாய்த்துறையின் கீழ் செயல்படும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் முதியோர் ஓய்வூதியம் மற்றும் இதர ஓய்வூதிய திட்டங்களில் உதவித்தொகை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருது. இந்திய அரசின் அறிவுறுத்தலின்படி செப்டம்பர் 2026 மாதம் முதல், அதாவது 2026 செப்டம்பர் முதல் ஆதார் அடிப்படையிலான பரிவர்த்தனை முறை அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் இந்த மாதம் முதல் முதியோர் ஓய்வூதியம் மற்றும் இதர ஓய்வூதிய திட்டங்களில் உதவித்தொகை பெற்று வரக்கூடிய பயனாளிகளுக்கு ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கில் மட்டுமே மாதாந்திர உதவித்தொகை வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வங்கிக் கணக்குடன் ஆதார் எண் இதுவரைக்கும் இணைக்கப்படலை அப்படின்னா அவங்க அவங்களோட பேங்க்கில் போய் ஆதாருடைய அந்த நம்பரை வந்து அவங்களோட அக்கௌண்ட்டோடு இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

நேரம் காலை 7:47 நேர்கள். இணைந்திருப்பது வணக்கம் வரணி நிகழ்ச்சிக்காக. பட்டாசுகள் வாங்கி விற்பனை செய்ய விரும்பக்கூடிய விற்பனையாளர்கள் மற்றும் வணிகர்கள் தற்காலிக உரிமம் பெற 18/10/2026 அதாவது அக்டோபர் 18 இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்காலிக உரிமம் பெற இணைய வழியில் விண்ணப்பிக்க நினைக்கிறவங்க 18ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கணும். https://www.theseevai.tn.gov.in அதாவது https://www.tsevai.in.tn.gov.in அப்படிங்கிற வெப் போர்ட்டலில் போயிட்டு இசேவை மையம் மூலமாக 18/10/2026 இணைய வழியில் பட்டாசு விற்கிறதுக்கான உரிமம் தற்காலிக உரிமம் கோர்றதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த உரிமத்துக்கான கட்டணம் ₹500 அரசு கணக்கில் செலுத்தியமைக்கான அசல் சலான், இருப்பிடத்திற்கான ஆதாரம் அதாவது ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை இதில் ஏதாவது ஒன்று, புகைப்படம், பாஸ்போர்ட் சைஸ் இருக்கணும், கடை அமைவிடத்திற்கான சாலை வசதி, கொள்ளளவு, சுற்றுப்புறங்களை குறிக்கும் வகையிலான வரைபடம் மற்றும் கட்டடத்திற்கான ப்ளூ பிரிண்ட் வரைபடமும் இதோட அட்டாச் பண்ணியிருக்கணும். கடை உத்தேசிக்கப்பட்டுள்ள இடம் சொந்த இடமாக இருந்தால் அதுக்கான பதிவு பட்ட ஆதாரம், வாடகை கட்டடமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் பத்திரத்தையும் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இணையவழி விண்ணப்பங்கள் வருவாய்த்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை மேலும் தொடர்புடைய துறைகள் மூலமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு விசாரணை முடிவு பெற்றதுக்கு அப்புறமா ஆன்லைன் மூலமாகவே தங்களுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது நிராகரிக்கப்பட்ட விவரம் மற்றும் தற்காலிக உரிமத்தின் ஆணையினை இசேவை மையம் மூலமாகவே தீபாவளி பண்டிகைக்கு முன்பதாகவே பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 18 அப்புறம் இதுக்கான விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் வர அதாவது 2026 அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்கு. எனவே பொதுமக்கள் எல்லாருமே தங்களுடைய கிராம ஊராட்சியில் நடைபெறக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் தவறாது கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக

0: இன்னும் சில மணித்துளிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியாவின் ஒத்துழைப்பை பாராட்டுவதாக அதன் பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் தம்மை சந்தித்த டாக்டர் ஜெய்சங்கரிடம் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீரின் கத்வா மாவட்டத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் வீரர்கள் சக வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மொரோக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜொஹரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்று பயிற்சி பணியின் போது நேற்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். ஈரோடு, திண்டுக்கல், மதுரை உட்பட மாநிலத்தின் 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை பிரிவில் இந்திய மகளிர் அணி தென்கொரியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரு விருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எண்ணங்கள் ஈடேறும் எண்ணாலும் நன்னலே, இன்னாலும் அவ்வாறாயமைய வாழ்த்துக்கள். வணக்கம் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.6 இப்போது நாம் கேட்க இருக்கிறோம் வழக்கென்று வந்தால். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரப்பதிவு குறித்தும் எதற்கெல்லாம் நாம் பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்பது குறித்தும் விளக்கம் அளிக்கிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இந்த பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இந்த பத்திரப்பதிவு நம்ம சார்பதிவகத்தில் சென்று ஒரு பதிவை செய்த பின்பு அந்த பத்திரப்பதிவுக்கு பின்பு என்ன செய்ய வேண்டும் என்பதை அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் கேட்கலாம். பட்டா என்று ஒன்று உண்டு. பட்டா என்றாலே நம்ம பட்டா பற்றி நிறைய பார்த்துட்டோம். இருந்தாலும் சொல்கிற பட்டா என்பது ஒரு நிலம் யாருடைய உடைமையில் இருக்கிறது அப்படிங்கிறத காட்டக்கூடியது பட்டா. அதனால் பத்திரப்பதிவு முடிந்தவுடன் வருவாய்த்துறையில் சொத்தின் பட்டாவை உங்கள் பெயருக்கு மாற்ற விண்ணப்பிக்க வேண்டும். யார் கிரயம் பெற்றிருக்கிறார்களோ அந்த கிரய ஆவணத்தை கொண்டு இந்த மாதிரி நான் கிரயம் செய்து விட்டேன், ஆகவே அந்த பட்டா வந்து எனது பெயருக்கு மாற வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய வேண்டும். இந்திய சட்டப்படி ஒரு ஆவணங்களை பதிவு செய்வது தொடர்பான சில விதிகளையும் சில சட்ட பிரிவுகளையும் நாம் பார்த்து தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். இந்தியாவில் பத்திரங்கள் பதிவு செய்வது 1908 இந்திய பதிவு சட்டத்தின் கீழ் வருகிறது. 1908 இயற்றப்பட்ட இது மத்திய சட்டம், ஆனால் ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்றவாறு அது செயல்படுகிறது. கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டிய பத்திரங்கள் என்று பார்த்தால் அந்த சட்டத்தில் பிரிவு 17 என்ன சொல்கிறது என்றால், இந்த பிரிவின் கீழ் வரும் பத்திரங்களை சார்பதிவாளர் அலுவலகத்தில் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. அதன்படி பார்க்கும்பொழுது தான பத்திரம், கிஃப்ட் டீடு, அசையா சொத்துக்களை அதாவது நிலம் வீடு பரிசாக அளிக்கும் பத்திரங்கள், கிரய பத்திரம், பாகப்பிரிவினை பத்திரம், அடமான பத்திரம், பரிவர்த்தனை பத்திரம், சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் 100 ரூபாய் மற்றும் அதற்கு மேற்பட்ட மதிப்புள்ள அசையா சொத்து மாற்று பத்திரங்கள் அனைத்தையும் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். அதே மாதிரி நீண்டகால வாடகை, அதே மாதிரி நீண்டகால குத்தகை ஆவணங்கள், 1 வருடத்திற்கு மேற்பட்ட காலத்திற்கான குத்தகை ஆவணங்களை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். ஆண்டுக்கு ஆண்டு புதுப்பிக்கப்படும் குத்தகை ஒப்பந்தங்களை பதிவு செய்ய வேண்டும். கட்டிட கட்டுமான ஒப்பந்தங்கள், அதாவது ஒரு கட்டிடத்தை கட்டும் பொழுது அந்த கட்டிடத்தின் உரிமையாளருக்கும் கட்டிடத்தை கட்டி கொடுக்கும் ஒப்பந்தக்காரருக்கும் இடையே ஏற்படும் ஒரு ஒப்பந்தம். தமிழ்நாட்டின் திருத்தப்பட்ட சட்டப்பிரிவின்படி மனை விற்பனையாளருடன் போடப்படும் கட்டுமான ஒப்பந்தங்கள் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். அதே மாதிரி கிரய ஒப்பந்தம்னு சொல்லுவோம். இந்த கிரய ஒப்பந்தம் வந்து இந்த சொத்தின் சுவாதீனத்தை கொடுத்து எழுதப்படும் விற்பனை ஒப்பந்தங்கள், அதாவது சிலது பொசசன் கொடுப்போம், சிலது வித்தவுட் பொசசன். எதுவாக இருந்தாலும் சரி, கிரய ஒப்பந்தம் வந்து கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று பதிவு சட்டம் சொல்கிறது. கிரய ஒப்பந்தத்தை பதிவு செய்யவில்லை என்றால் பின்னர் ஏதாவது தாவா எழுதும்பொழுது, பிரச்சனை எழுதும்பொழுது, அந்த பிரச்சனைக்கு இந்த பதிவு செய்யப்படாத கிரய ஒப்பந்தமோ அல்லது சாதாரண வாய்மொழியாகவோ பிறப்பித்து கொண்ட கிரய ஒப்பந்தமோ எந்த வகையிலும் நீதிமன்றத்தில் சான்று

0: ஆக சாட்சியமாக செயல்படாது. அதே மாதிரி தத்தெடுப்பதற்காக வழங்கப்படும் அதிகார ஆவணம், தத்தெடுப்பதற்கான அதிகார பத்திரங்கள், இதெல்லாம் வந்து கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். இப்போ ஒருத்தர் வந்து என் சார்பில் இந்த குழந்தையை தத்தெடுத்து கொள்ளலாம் என்று எழுதி கொடுக்கப்படும் ஒரு பொது அதிகார ஆவணம், இதெல்லாம் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்ய தேவையில்லாத, அதாவது விருப்பம்னா பதிவுலாம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து இந்த 1908 பதிவு சட்டத்தின் பிரிவு 18 சொல்கிறது. அதன்படி சில பத்திரங்களை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை, விரும்பினால் பதிவு செய்து கொள்ளலாம். உதாரணமாக உயில், ஒருவர் தனது காலத்திற்கு பிறகு சொத்து யாருக்கு சேர வேண்டும் என்று உயில் எழுதலாம். அப்படி எழுதப்படக்கூடிய ஆவணங்கள், அதாவது விருப்புறுதி ஆவணம், தன்னுடைய விருப்பம், தன்னுடைய சொத்துக்கள் குறித்த விருப்பம் பின்னர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது தான் உயிலுங்கிறது. அந்த உயிலை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனால் பதிவு செய்யலாம். ஒரு வருடத்திற்கு குறைவாக இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாடகை ஒப்பந்தங்கள்லாம் 11 மாதங்கள் வரை எழுதுவார்கள். 11 மாதங்கள் அப்படின்னு எழுத போகும்போது அந்த ஆவணத்தை பதிவு செய்ய வேண்டாம். ஆனால் 12 மாதமோ அதற்கு மேற்பட்டோ நீங்கள் ஒப்பந்த ஆவணம் எழுதி கொண்டால், அதாவது குத்தகை ஒப்பந்தம், வாடகை ஒப்பந்தம் எழுதி கொண்டால் கட்டாயம் அது பதிவு செய்ய வேண்டும். அது பதிவு செய்யவில்லை என்றால் அது பின்னர் எழும் சட்ட சிக்கல்களுக்கு எந்த வகையிலும் பொருந்தாமல் போய்விடும். ஆகவே வாடகை ஒப்பந்தம், குத்தகை இவைகளை வந்து கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் 11 மாதங்களுக்கு மேலாக நீங்கள் எழுதிவிட்டீர்கள் என்றால் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். 100 ரூபாய்க்கு குறைவான மதிப்புள்ள சொத்து பத்திரங்கள், 100 ரூபாய்க்கு குறைவான மதிப்புள்ள அசையா சொத்து ஆவணங்கள், இதை வந்து பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதில் ஏற்படும் எந்த பிரச்சனையையும் அது எளிதாக செய்து கொள்ளலாம். அதே மாதிரி அசையும் சொத்துக்கள் தொடர்பான பத்திரங்கள் இருக்கு இல்லையா, அது நம்ம பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது வாகனங்கள், நகைகள் அல்லது இயந்திரங்கள், அது இது போன்ற பொருட்களை விற்பனை செய்யும் பொழுது அந்த பதிவு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதன் தொடர்ச்சியை நாளை நாம் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை வழக்கென்று வந்தால் கேட்டீர்கள் என்ற பத்திரப்பதிவு குறித்து நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

0: நேரம் காலை 8:15 எஃப்எம் ரெயின்போ 102.6 இப்போது நாம் கேட்க இருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 102.6 இப்போது நாம் கேட்க இருக்கிறோம் வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தர பாண்டியபுரம், சி சக்திவேல் அவர்கள்.
1: 72 மேளகர்த்தா ராகங்களில் 18வது மேளகர்த்தா ராகம் கடகாம்பரி. கடகாம்பரி ராகத்தின் சுரஸ்தானங்கள் சஜ்ஜமம், சுத்தரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், ஷக்ஷுருதி தைவதம், காக்கல்ய நிசாதம்.

0: கோடீஸ்வர ஐயர் அவர்கள் கடகாம்பரி ராகத்தில் ஆளலாகாதா அடியேனை நாதா நீதான் என்ற கீர்த்தனையை ஆதிதாளத்தில் இயற்றியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் உரை கேட்டீர்கள். வழங்கினார் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

ஏஆர் ரஹ்மான் இசையில் ஓ காதல் கண்மணி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். நேர்களின் நினைவிற்கு நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று காலை 9:30, 10:30, முற்பகல் 11:30, பிற்பகல் 12:30, 1:30, மாலை 4:02, 4:30, 5:30, 6:30, இரவு 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றைய அப்போதைய நிலவரங்கள் கேட்கலாம். இரவு 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்கலாம். இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, மாரா திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேரம் காலை 8:30.
5: இன்றைய குறுஞ்செய்தி.
6: அரண்மனை முன்பு வண்டிகள், இவற்றை யார் அனுமதித்தார்கள்? மந்திரி யாரே, மந்திரி யாரே?
5: அழைத்தீர்களா அண்ணா?
6: நான் 1-2 மணி நேரம் அரண்மனையில் இருந்து வாக்கிங் செய்ய வெளியே சென்று விட்டால் போதுமே. எனது அனுமதி இல்லாமல் இங்கு என்ன வேண்டுமானாலும் செய்வீர்களா? இந்த வண்டிகளை யார் அனுமதித்தது? அரண்மனையில் இருந்து மூட்டை மூட்டையாக என்ன ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள்? என் பொருட்களை எல்லாம் வெளியே தூக்கி வைத்திருக்கிறார்கள். யாரை கேட்டு வைத்தீர்கள்?
5: அடடடா மன்னர் வேந்தே, சற்று பொறுமையாக இருங்கள், ஒவ்வொன்றுக்காக பதில் சொல்கிறேன்.
6: கூறி தொலையும்
5: அண்ணா. சுத்தம் சுகாதாரம் தரும், சுத்தம் சோறு போடும் என்று பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நமது ராஜமாதா அரண்மனையை சுத்தப்படுத்த வேண்டும், பழைய பொருட்கள் குப்பைகள் எல்லாம் அகற்றி வெளியே தள்ள வேண்டும் என்று கடந்த 2 வாரங்களாகவே கூறிக்கொண்டே இருந்தார். ஆனால் இன்றுதான் அதற்கு நேரம் காலம் எல்லாம் கோடி வந்திருக்கிறது. அதுதான் எல்லாவற்றையும் எடுத்து.
6: ஓஹோ, சுத்தம் சோறு போடுகிறது. அப்படி என்றால் இந்த 73rd மன்னர் அல்ல.
5: ஐயோ மன்னா, பழமொழி சொன்னால் அனுபவிக்க வேண்டும் மன்னா, ஆராய கூடாது.
6: ஓ, இது பழமொழியா? அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பக்கம் ஒரு மலை போல குப்பையை குவித்து வைத்திருக்கிறீர்கள், இந்த பக்கமும் மலை போல குவித்து வைத்திருக்கிறீர்கள். குப்பை என்று வந்துவிட்டால் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து கொண்டு வந்து ஒரே இடத்தில் கொட்ட வேண்டியதுதானே? அவர்கள் வந்து அள்ளி கொண்டு சென்று விடுவார்கள். இப்படி பப்பரப்ப என்று 4 பக்கமும் அரண்மனையில் குப்பையை கொட்டி அரண்மனை முழுவதையும் அழுக்காக்கி வைத்திருக்கிறீர்கள்
5: மன்னா. அப்படியெல்லாம் இப்போது குப்பையை ஒன்றாக எல்லாம் சேர்த்து கொடுக்க முடியாது மன்னா. நாம் இங்கிருந்து கொடுக்கும் போதே மட்கும் குப்பை மட்கா குப்பை என்று தரம் பிரித்து கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் என்று தரம் பிரித்து வைத்திருக்கிறோம்.
6: அவர்கள் பிரித்துக் கொள்ள மாட்டார்களா?
5: மன்னர் வேண்டே, மட்கும் குப்பை என்பது உரமாக பயன்படுத்த முடியும், அதில் எரிவாயு தயாரிக்க முடியும். இப்படி பயன்களை தரும் மட்கும் குப்பையில் மட்கா குப்பையும் பிளாஸ்டிக் போன்ற பொருட்களையும் நாம் சேர்த்துக்கொள்ள

0: கொடுத்தால் அது தீமையை விளைவிக்காதா? நம் வீடுகள் இருந்து குப்பைகளை கொடுக்கும் போதே பிரித்து கொடுத்தால் மிக சுலபமாக அவற்றை செயல்படுத்த முடியும். நாம் ஒன்று சேர்த்து கொடுத்து விட்டால் அதை தரம் பிரிப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல மன்னா, மிகவும் கஷ்டமான செயல். இன்னொரு விஷயம், மட்காத குப்பைகள் மறுசுழற்சி செய்யப்படுகின்றன, மீண்டும் பொருட்கள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றன.
1: ஓஹோ, இவ்வளவு விஷயம் இருக்கிறதா? குப்பைகளை இப்படி இரு வேறு பிரிவாக தரம் பிரித்து கொடுத்து விட்டால் ஒரு குப்பை உரமாகிவிடும், வேறு குப்பை மறுசுழற்சி செய்து பொருட்களாக மாற்றி விடுவார்கள். அப்படி என்றால் அங்கே குப்பை மிஞ்சாது, அப்படித்தானே?
0: ஆம், அப்போதுதான் நாம் வாழும் வீடான நமது பூமி
1: சுத்தமான பூமியாக இருக்கும். மந்திரியாரே, நான் குருகுலத்தில் இரண்டாம் வகுப்பில் ரன்னிங் ரேஸில் வாங்கிய எனது முதல் பரிசு அதோ அந்த குப்பை வண்டியில் போகிறது. அதை தடுத்து நிறுத்துங்கள், தடுத்து நிறுத்துங்கள்.
0: மன்னா, அது எவ்வளவோ காலத்திற்கு முன்பு உள்ள பிளாஸ்டிக் டப்பா, அது பொடிந்து போயிருக்கிறது. அதனால் தான் ராஜமாதா அதை.
1: எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனது பரிசு பொருள் எனக்கு வேண்டும். வண்டியை நிறுத்துங்கள், வண்டியை உடனே நிறுத்துங்கள்.
0: அதுதான் அந்த குப்பை வண்டியில் இருக்கும் சோப்பு டப்பாவை மீட்க ஓடிக்கொண்டிருக்கிறார்.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

நம்மவர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. நிலை நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று மாலை 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி இருக்கு. இதில் உலக இதய தினம், மாரடைப்பிற்கான காரணங்களும் நவீன சிகிச்சை முறைகளும் நேர்முகம் பங்கேற்கிறார் டாக்டர் அருணாச்சலம் அவர்கள். நிலை இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழியாக நீங்கள் டாக்டர் கிட்ட என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதெல்லாம் கேட்கலாம். நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க. இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு, தீரன் அதிகாரம் 1, திரைப்படத்திலேருந்து கேட்டு ரசிங்க.

கேட்டுட்டுருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்லேயே நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று நண்பகல் 12:10 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் குழந்தைகளிடம் காய்கறிகள் சாப்பிடுவதை ஊக்கப்படுத்துவது எப்படி, இது குறித்து தான் நம்ம தோழிகளோட பேசியிருக்கிறோம். பிற்பகல் 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் காப்போம், இயற்கை வழியில் உடல்நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள். தொடர்ந்து 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளும் உடல் ஆரோக்கியமும் குறித்து கேட்கலாம். நிகழ்ச்சிகளை கேட்க மறக்காதீங்க. இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு ஹிப்ஹாப் தமிழா இசையில் கவன் திரைப்படத்திலிருந்து, கேட்டு ரசிங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 102.6.

கேட்டுட்டுக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்களே. இன்று காலை 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் தொலைபேசி வழியாக கேட்டு வரலாம். கூடவே நாங்கள் கேட்கக்கூடிய பொது அறிவு கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லலாம். முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் குறும்பப்பட்டி விலங்கியல் பூங்கா பற்றிய தகவல்களோடு உள்ளூர் செய்திகளையும் கேட்கலாம். நிகழ்ச்சிகளை கேட்க மறக்காதீங்க.

0: 90.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் இடையில் அடையா சைபால் செத்து புண்ணா சைபால்
3: சைபால்
1: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
5: எடையை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். இது என்ன பெரிய விஷயம், பேசாமல் புறப்பட்டு மேலே ஆகாயத்துக்கு போயிடுங்க, அங்கே போனால் உங்கள் எடை குறைஞ்சிரும் அப்படின்னார் இன்னொருத்தர். இவர் வேடிக்கை அப்படி சொன்னாலும் கூட அவர் அப்படி சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நாம் கூட ஆகாயத்துக்கு புறப்பட்டு போனால் நம்ம எடை குறைஞ்சிரும். ஒரு கட்டத்தில் நமக்கு எடையே இருக்காது, அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிச்சுருவோம். விண்வெளியில் ஏற்படுற இந்த நிலைமையை எடையற்ற நிலை அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது வெயிட்லெஸ்னஸ். விண்வெளிக்கு போகணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் இங்கேயே அது மாதிரி ஒரு எடையற்ற நிலையை உண்டாக்கி பயிற்சி கொடுப்பாங்க. மைக் ரோஜர்ஸ் அப்படின்னு ஒருத்தர், 64 வயசு, 2வது உலக யுத்தத்தில் இடது காலை இழந்தவர். இந்த வயசில் இந்த நிலைமையில் அவருக்கு விண்வெளியில் பிரயாணம் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்தது. வழக்கமாக எல்லாரும் அந்த வயசில் ஒரே அடியாக மேலே போகிறதுக்கு வழி என்ன அப்படின்னு தான் கவலையோடு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர், அதனால தான் இப்படி ஆசைப்பட்டார். உடனே ஐரோப்பிய விண்வெளி அமைப்புக்கு விண்ணப்பம் போட்டார். அந்த அமைப்பும் சரின்னு ஒத்துக்கிட்டது. உடனே இவருக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த பயிற்சி ஃப்ரான்ஸில் நடக்குது. அது எப்படின்னா, விண்வெளிக்கு பிரயாணம் பண்ணுறவங்க அங்கே போய் சேர்ந்த உடனே எடை இல்லாமல் போயிடுது இல்லையா, அதே மாதிரி ஒரு எடையற்ற நிலையை ஒரு விமானத்துக்குள்ளேயே உண்டாக்குறாங்க. அந்த விமானம் ஒரு தடவை மேலே கிளம்பிச்சின்னா மேல் நோக்கி பாயறதும் கீழ் நோக்கி பாயறதுமா சுமாராக 2.5 மணி நேரம் பறக்குமா. அந்த சமயத்தில் அது 40 தடவை கீழ் நோக்கி பாயுமா. அதாவது அந்த விமானத்துக்குள்ளே இருக்கிறவர் ஒவ்வொரு தடவையும் 20 வினாடி வீதமாக 40 தடவை எடையற்ற நிலைக்கு வந்துடுறாராம். நம்ம முதியவர் இந்த மைக் ரோஜர்ஸ் ஏறி போன விமானம் இது மாதிரி 30 தடவை எடையற்ற நிலையை உண்டாக்குச்சான். இதில் இன்னொரு அவஸ்தை உண்டு, விமானம் வேகமாக மேலே போகிறப்போ உடம்பு எடை

0: அளவுக்கு மீறி அதிகமாக தெரியும். இந்த எடை அதிகரிப்பு ஒரு அவஸ்தை, அந்த அவஸ்தையை அனுபவித்ததுக்கு அப்புறம்தான் எடையில்லாத சுகத்தை அனுபவிக்க முடியும். மேலே போயிட்டு வந்த அந்த பெரியவர் தன்னோட அனுபவத்தை விவரமாக சொல்லியிருக்கிறார். தாடையை மார்பில் பதிச்சவாறு அவரை படுக்க வச்சுருந்தாங்களாம். விமானம் வேகமாக மேலே போகிறப்ப அவருக்கு அவர் தலையோட எடை 2 மடங்கு அதிகமாக போனது மாதிரி தெரிஞ்சுதான். மார்பில் இருந்த கேமரா ஏதோ ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சுருக்கிறது மாதிரி தெரிஞ்சுதான். அவ்வளோ அழுத்துச்சான். ஆனால் விமானம் வேகமாக கீழே இறங்குறப்போ அவர் அவரோட ஆசனத்தில் இல்லையாம், மேலே கிளம்பி அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிச்சுட்டாராம். காலை லேசாக உதச்சிருக்கிறார். உடனே பந்து மாதிரி இன்னும் கொஞ்சம் மேலே எழும்புனாராம். அவரோட கேமராவும் அந்த இடத்துல மிதந்து தான். அவர் பையில் இருந்த பேனா வெளியில் கிளம்பி அவரோட மூக்குக்கு நேராக மிதந்து வேடிக்கை காட்டிச்சான். இடையற்ற நிலையில் இருந்தப்போ எனக்கு ஒரு செயற்கைக்கால் பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையே நான் உணரலை அப்படிங்கிறார் அவர். சாதாரணமாக பிளேனில் போகிறவங்க இந்த இடையற்ற நிலையை ஓரளவுக்கு உணர முடியும். பொருட்காட்சியில் இந்த ரங்கராட்டினத்தில் ஏறி சுற்றி பார்த்தாலும் இது தெரியும். மேலே எழும்புறப்போ நம்ம உடம்பு எடை கூடினது மாதிரி தெரியும், கீழே அழுத்தம். கீழே இறங்குறப்போ உடம்பு எடை லேசானது மாதிரி தெரியும். விண்வெளி பயணத்தில் இந்த இடையற்ற நிலைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் சரி, ஏன் வேலை மெனக்கிட்டு இந்த நேரத்தில் இதை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். வருங்காலத்தில் வந்து விண்வெளி பயணம்ங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடலாம். நாமளும் அடிக்கடி போயிட்டு வர வேண்டிய அவசியம் வந்தாலும் வரும். இருந்தாலும் இடையற்ற நிலைங்கிறத விட இருக்கிற எடையை குறைக்கிறது எப்படிங்கிறது தான் நம்மளில் பல பேருடைய கவலை. வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்ன சார் பண்ணலாம்னு யோசனை கேட்டார் ஒருத்தர். தினமும் குதிரை சவாரி பண்ணுங்களேன் அப்படின்னார் ஒரு டாக்டர். 6 மாதம் குதிரை சவாரி பண்ணினார் இவர். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனார். எவ்வளவு எடை குறைஞ்சிருக்குன்னு கேட்டார் இவர். 15 கிலோ குறைஞ்சிருக்கு டாக்டர் அப்படின்னார். உங்களுக்கானார் இல்லை குதிரைக்கு அப்படின்னாராம் அவர்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

டிக் டிக் டிக் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டோம். கேட்டுட்டு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில உழவுக்கு ஏற்ற மாடு வாங்கியவனும் இல்லை, தாய்க்கு ஏற்ற மனைவியை கட்டியவனும் இல்லை. உண்மையா? இந்த பழமொழியை மையமா வச்சுதான் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில பேச போறோம். அதற்கு முன்னாடி கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் FM Rainbow 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். தொழில்நுட்பம் வேகமாக மாறிவரும் நிலையிலும் அரசியல் அமைப்பு விழுமியங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவைக்கு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். திண்டிவனம் அருகே ஆம்னி பேருந்தும் லாரியும் இன்று காலை மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். விபத்துக்கு காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 3000 கன அடியாக குறைந்துள்ளது. புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. மொரோக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹ்ரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்று பயிற்சி பணியின் போது நேற்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். ஈரோடு, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட மாநிலத்தின் 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது 1-நாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை மகளிர் காம்பவுண்ட் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. தங்கம் வென்றுள்ள இந்திய மகளிருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஆனந்த பூங்காற்று காற்றலையில் ஒரு கருத்து மேடை நிகழ்ச்சிக்காக உங்களுடன் நான் ஆர்ஜே ரம்யா. இன்னைக்கு ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போதுங்க. ஒரு பழமொழியை மையமாக வச்சு தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். உழவுக்கு ஏற்ற மாடு வாங்கியவனும் இல்லை, தாய்க்கு ஏற்ற மனைவியை கட்டியவனும் இல்லை, இது உண்மையா? அதாவது பொதுவாக விலங்குகளை பொறுத்த வரைக்கும் அம்மாக்கள் வந்து அந்த குட்டியை வந்து ரொம்பவே ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பாதுகாத்து பராமரிச்சுட்டே இருக்கும். அந்த குட்டி தன்னால் சுயமாக உணவு தேட ஆரம்பித்த போது அதை அப்படி தனியாகவே விட்டுடும். ஆனால் மனிதர்கள் மட்டும்தான், என்ன தான் நம்ம வளர்த்தாலுமே வளர்ந்த பிறகு தனியாக கல்யாணம் பண்ணி வச்சாலுமே எனக்கு அவன் இன்னும் மகன்தான் அப்படின்னு அம்மாக்கள் வந்து சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. என்ன தான் பார்த்து பார்த்து அவங்களே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா கூட கல்யாணத்துக்கு பிறகு அந்த மருமக பேச்சை தான் பையன் கேட்குறான், என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமக மேலே அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. மருமகிட்ட குறைய கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த மகன் மேலே இருக்கக்கூடிய ஒரு அதீத அன்பு தான் காரணம் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் இந்த ஒரு பழமொழியை சொல்லியிருக்காங்க போல இருக்கு, தாய்க்கு ஏற்ற மனைவியை கட்டியவனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இது உண்மையா? நேர்லேயே நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கால் பண்ணி பேசணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். 0462 அப்படிங்கிற நெல்லையின் முன் இணைப்பு சேர்த்து 2561132 அப்படி இல்லாட்டி 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம நிகழ்ச்சியின் முதல் நேயர். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வளர்ந்து இளங்க பேசுகிறேன்.
0: இளங்கோ, சொல்லுங்கய்யா.
1: அதாவதுமா, எப்பயுமே நாங்க டைலரு எங்கிட்ட துணியை கொடுத்து கொடுத்துட்டு அளவு பிரகாரம் செய்யும்பாங்க. நாங்க அளவு எடுத்து வைப்போம். ஆனா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வாய்க்கிறதுமா. இப்ப மனைவிங்கிறது நம்ம தேடி நம்ம கொண்டு வரோம். நாம என்ன நெளிவு சுழி விட்டாவோ நாம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணுமா?
0: கண்டிப்பா.
1: நெளிவு சுழி எதுவுமே எதுவுமே நம்ம எப்பயுமே நம்ம தேடுறது கிடைக்காது. கிடைக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், சரின்னு போய்க்கணும். செருப்பு நம்ம காலத்து மாதிரி நாம தான் செருப்பு வாங்கிக்கணும். செருப்பு தகுந்த மாதிரி காலை மாத்த முடியாது. அதே போலதான் இதுவும் நமக்கு என்னதான் உழவு தகுந்த மாதிரி மாடு அமையலங்கிறத விட நம்ம மாடு அப்படி லெவலா நம்ம வாக்குல வந்து ஒரு சில விவசாயங்கள்லாம் பாப்பாங்க, அழகா மாட்ட அந்த வாழை பிடிச்சி நேர்த்தியா தடவு கொடுத்து அந்த உழவு ஓட்டுவாங்கம்மா. அப்ப என்ன அது என்ன நினைக்கிறா, அந்த உழவு நடக்குமா விவசாயி கிட்ட?
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
1: அதுதான் அது என்னன்னா, நாம எப்பயும் நாம நினைக்கிறது நடக்கிறத விட நடக்கிறது நம்ம நினைச்ச மாதிரி நடத்திக்கணுமா என்ன பொறுத்த வரைக்கும்.
0: ஆமா, நிச்சயமா நிச்சயமா, அருமையா சொல்லிருக்கிறீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: இனிய நற்காலை வணக்கங்கள். நலம் நலமறியாவால் இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கும். சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
2: நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன். நல்ல தலைப்பு கொடுத்திருக்கேன், உழவு கேட்ட மாடு. அதாவது மகமையார கவனிக்கிற மருமகள் சொல்லி
0: கேட்டிருக்கேன்.
2: தாய்க்கு பின் தாரம்
0: தான்.
2: ஆனா தாய்க்கு பின் தான் தாரம் வந்தா நல்லா இருக்கும். இந்த காலத்துல எல்லாம் வந்து அந்த காலத்த மாதிரி, அதாவது அந்த 7 நாட்கள் வந்து ராஜேஷ் அம்பிகா அந்த பாக்கியராஜ் அந்த குழப்படி இருக்கும் பாத்தீடா. அப்புறம் ராஜேஷ் வந்து அவங்க அம்மா சிவகாமி வந்து பெட்ல இருப்பாங்கோ, அப்புறம் எங்க அம்மாவை கவனிக்க வரும் மருமகள் வேணும்னு சொல்றதே வந்து அவங்க திணறுவாங்க. ஆமா, அது ஞாபகம் இருக்குதானே. அதே மாதிரி இப்ப வந்து தாய்க்கு பின் தாரங்கிறது, தாய்க்கு பின்னே தாரம் வந்தா நன்னாதான் இருக்கும். எந்த மருமகளும் மாமியாரை கவனிச்சுக்கிற மாதிரி இல்லை. ஆனா தாய்க்கு ஏற்ற மருமகள்னு சொல்றது வந்து சில இப்ப உள்ள சில பெண்கள் வந்து தன்னுடைய மாமியாரை தன்னுடைய அம்மாவாக நினைத்து அவங்க சொல்ற ஆலோசனைகள் சொல்லுவாங்க. மாமியாருக்கும் அவங்க ஆலோசனை சொல்றாங்க. அது வந்து வரவேற்க தகுந்ததா இருக்கிறது. அப்புறமா அந்த உழவு கேட்ட மாடு, எனக்கு வந்து அந்த விவசாயத்தை பத்தி அவ்வளவா தெரியல. நான் ஒரு தலைப்புக்கு மட்டும் பதில் சொன்னேன்.
0: ஓகே சார், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தது.
2: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அடுத்த நேயர் யார் இங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க இருந்து பேசுறீங்க?
3: நல்லா இருக்கேன். முத்தாசிரிப்பட்சி குமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க.
3: ரம்யா மேடத்துக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். காரணம் என்ன, நலகான தடை பண்ணி வாழ்க்கையில கடவுள் அமைத்து வைத்த மேடதான் கிடைக்கும் எல்லாருக்கும். அதை பத்தி நமக்கு அழகா கொண்டு போகணும். அது எந்த மாதிரி மாற்று கருத்தும் கிடையாது. நாம தேர்ந்தெடுத்த விட கடவுள் அமைச்சு மேடை வந்து உண்மையிலேயே பெரிய வரப்பிரசாதம். அது அதுல எவ்வளவு தப்பு தவறு இருந்தாலுமே பொறுத்து கொண்டு குடும்பத்தில் எதுவும் வராமல் பார்த்து கொண்டால் அந்த குடும்பமே மகிழ்ச்சி.

0: சொல்லிக்கொண்டு வாழ்த்து பிடிதான். நன்றி நன்றி நன்றி, வணக்கம், சபாஷ்.
1: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. தொடர்ந்து பேசலாம். ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் உழவுக்கு ஏற்ற மாடு வாங்கியவனும் இல்லை, தாய்க்கு ஏற்ற மனைவியை கட்டியவனும் இல்லை. உண்மையாக அதாவது நம்ம எப்போவுமே நினச்சது நம்ம ஆசைப்பட்டது தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கிடைச்சதை நம்ம வந்து அனுபவிச்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்குற ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்துலேருந்து கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் ஒரு பழமொழியை வச்சு தாங்க பேசிகிட்டு இருக்கிறோம். அதாவது பழமொழிகள்லாம் அந்த காலத்துலேயே சொல்லி வச்சாலும் சிலது இந்த காலத்துக்கு பொருந்துகிற மாதிரி இருக்கும், பொருந்தாத மாதிரி இருக்கும். அப்படி இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்க பழமொழி என்ன அப்படின்னா, உழவுக்கு ஏற்ற மாடு வாங்கியவனும் இல்லை, தாய்க்கு ஏற்ற மனைவியை கட்டியவனும் இல்லை. இது உண்மையா? நேர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யாருங்க இருந்து பேசுகிறீங்க?
3: கோவில்பட்டியிலேருந்து மெக்கானிக் சங்கர் பேசுகிறேம்மா.
2: ம், சொல்லுங்கய்யா.
3: மாட்டு கொண்டு போய் வயக்காட்டுல இறக்குனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த அம்மாவை கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும்.
2: ஆமா ஆமா ஆமா.
3: ரெண்டுமே தெரியாது இல்லாமா?
2: ஆமா, முன்னாடியே தெரியாது.
3: வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்தந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது உழவுக்கு ஆகவும் ஆகாதுன்னு. அதுதான் அந்த காலத்துலயே ஒரு கவிஞர் பாடியிருக்காருமா, வாழ மரத்தில் ஊஞ்சல் கட்ட வசதி இருக்காது, நீ தோலை பார்த்து மாடு பிடிச்சா தொழிலுக்கு ஆகாதுன்றாங்க. இது மாட்டுக்கு மட்டும் இல்ல,
2: மனுஷங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறீங்களா?
3: மனுஷங்களுக்கும் பொருந்தும்மா.
2: சரி சரிங்க சரிங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலை தாமஸ் பேசுறேம்மா.
2: சொல்லுங்கய்யா.
4: நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கோம்மா.
2: சொல்லுங்க.
4: அதாவது உண்மையா கேட்கீங்க இல்லைன்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்லிடலாமே.
2: இருந்தாலும் விளக்கத்தோட சொல்லிதான் ஆமாவா இல்லையான்னு சொல்லணும்.
4: அதாவது அது எப்படிமா, அதாவது இப்ப எந்த ஊர்ல எல்லாம் அந்த மா, நான் 20 வருஷத்துக்கு மேல நிறைய மாடு, தாள மாடு அதிகம் இருக்கேன் கலையில. ஏ உழவுக்கு வசக்கிறப்பா அப்படிங்கிற வரி கேட்பாங்க. என்னடா வசக்கிறாங்கலாம் நான் கவனிச்சுட்டே போவேன். அத மாதிரி அது கட்டாயம் அந்த அந்த மாடு எங்கேயோ உள்ளதுனா, இப்ப ஒரு மாங்கண்ணு தென்னங்கண்ணு பலா கண்ணு இருக்கு, எங்கேயோ உள்ள கண்ணு நம்ம தோட்டத்துல கொண்டு வைக்கிறோம்.
2: ஆமா.
4: இங்க வந்து அது அங்க உள்ள சூழ்நிலையில எப்படி இருந்ததுன்னு தெரியாது. அது புளிந்த இடத்துல இருக்கலாம், இருந்திருக்கலாம்.
2: ஆமா ஆமா ஆமா.
4: அதுக்கு தந்தாப்புல தண்ணியோ நிழலோ, சென்னைக்கு கூட சொல்லுவாங்க, நான் அந்த உழவர் உலக நிகழ்ச்சியில கேட்டிருக்கேன், சுத்தி வர ஒரு மாதிரி ஓலை வச்சு கொஞ்சம் நிழல் கொடுக்கணுமா வெயில தடுக்கணும்னா கூட சொல்லியிருக்காங்க தென்னங்கண்ணு. அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த அந்த கண்ணு தென்னை ஒரு கண்ணுக்கே நம்ம அப்படி ஒரு அமைப்பு கொடுக்க வேண்டியது இருக்கு. அத மாதிரி வீட்டுல கட்டிட்டு வர்ற அந்த அந்த பொண்ணும் இங்க இந்த வீட்டுக்கு தந்தாப்புல இருந்துகிடணும், அவங்களுக்கு தந்தாப்புல இவங்களும் இருக்கணும். ரெண்டு சாராரும் ஒருத்தர் என்ன இவா வந்த உடனே வேற மாதிரி எதிர்பார்க்க கூடாது, அந்த பொண்ணும் இங்க வந்த உடனே எதிர்பார்க்க கூடாது. அப்படி எல்லாமே அவங்க அவங்க பழையத்தக்க பிளக்சிபிளா இருக்கணும் என்னுடைய கருத்து. சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். நன்றி.
2: அருமையா சொல்லிருக்கீங்கய்யா. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
5: ரம்யா மேடம், காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுதா மூலகரப்பட்டி. நல்லா இருக்கீங்களா மேடம்?
2: நல்லா இருக்கிறேன் சார். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லா இருக்கேன் மேடம். ரம்யா மேடம் போறதுக்கு 10 நாள் ஆச்சு.
2: ஒரு வாரம் தானே ஆச்சு
5: எங்களுக்கு? 1 வருஷம் மாதிரி ஆயிடுச்சு மேடம். மேடம் உழவு மாடை வந்து சேர்ந்து இருக்கிறது நம்ம கையில இருக்கு, ஏன்னா எங்க வீட்டுல உழவு மாடு உண்டு. அந்த உழவுக்கு களைப்பை தூக்கி வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அது. அந்த மாடு சரியில்லைன்னா எங்க அப்பா கரெக்டா கண்டுபிடிச்சிருவாப்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா அது பச்சையை கண்டவனும் அந்த பக்கம் ஒரு மாடு திரும்புவோம், அப்ப இது சரிபட்டு வராது. அப்ப அந்த கலப்பை சேரணும் வாயில கூட போடுவாங்க. ஒரு மாட்டுக்கு போதும் 100 மாட்டுக்கும் போடுவாங்க. நம்ம மனைவிக்கு வந்து வழிகாட்டிட்டோம்னா ஆலமரமா நம்ம கூட இருப்பாங்க. நம்ம பிள்ளைகளா இருக்கட்டும் சரி, மனைவியா இருக்கட்டும் சரி, இந்த மாடுகள் சொல்லுவாங்க, அதாவது செக்கு மாடு செக்குக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா உழவு மாடுதான் நமக்கு அதிகமா மூளையை கொடுக்கும், ஏன்னா காலையில பத்தி விடுவாங்க எங்க அப்பா, கரெக்டா அங்க போய் கலப்பிட்டு நிற்கும். அப்ப நமக்கு அமைகிறது மனைவி

0: இதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றிங்க மேடம்.
1: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நேர்லே காலை 9:18 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். உழவுக்கு ஏற்ற மாடு வாங்கியவனும் இல்லை, தாய்க்கு ஏற்ற மனைவியை கட்டியவனும் இல்லை. உண்மையா? தொடர்ந்து நேர்களோட பேசுகிறதுக்கு முன்னாடி இப்போ பாடல் கேட்டு வந்துடலாம். ஜெமினி திரைப்படத்திலிருந்து பரத்வாஜ் இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் இதோ.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். உழவுக்கு ஏற்ற மாடு வாங்கியவனும் இல்லை, தாய்க்கு ஏற்ற மனைவியை கட்டியவனும் இல்லை. உண்மையா சொல்ல வராங்க நேயர். வணக்கம்.
2: நிகழ்ச்சியினை அலங்கரித்து தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அந்த சோதரிக்கு பணிவான காலை வணக்கத்துடன் திருப்பூர் மாநகர் மன்னரை பாறப்பாளையத்திலிருந்து சேரங்க சாரி பேசுகிறேன்.
1: வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: உழவுக்கு
1: ஏற்ற மாடு வாங்கியவனும் இல்லை, தாய்க்கு ஏற்ற மனைவியை கட்டியவனும் இல்லை, இது உண்மையா?
2: அப்படியே வருங்க. உழவுக்கு ஏற்ற மாடும் ஊருக்கேற்ற பிள்ளையும் முறைக்கேற்ற பெண்ணும் குடிக்கேற்ற மனைவியும் அப்படிங்க வருங்க.
1: ஓ, அவ்வளவு நிறைய வரும் அப்படிங்கிறீங்க. சரி சரி,
2: சரிதாங்களா?
1: ஆமா ஆமா ஆமா ஆமா.
2: உறவுக்கேற்ற மாடும் ஊருக்கேற்ற பிள்ளையும் முறைக்கேற்ற பெண்ணும் குடிக்கேற்ற மனைவியும் அப்படின்னு வருங்க.
1: ஓகே, இதெல்லாம் அமைஞ்சதா சரித்திரமே இல்லை அப்படிங்கிறீங்க.
2: இல்லைங்க, அந்த தற்பலையா இருக்கக்கூடாதுங்க, நாங்க சரியா இருக்கணும், மக்கள் போய்ச்சதுங்க. சரி விட்டுங்க, பரவாயில்லைங்க. அதாவது வந்துங்க, உழவு கேட்டுன்னா இவ்வளவு, அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மண் தரம் மாறுங்க. சேரு இருக்கு, அப்புறம் நிறைய மண் வகைகள் மிகுதியா இருக்குங்க. அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடு வாங்கணும். அது வாங்க முடியுமா? முடியாது. அந்த சுழி நிலைவுகள்ல பார்த்தா நம்ம மாடு வாங்கணும். அந்த மாதிரி நம்ம வாங்கினாத்தான் அந்த உழவு கேட்ட மாடு மனைவியும் அமைவது சிரமம் அப்படின்னா அந்த வந்து அந்த அமைப்பு கொண்டு வர நாம செதுக்கி செதுக்கி அந்த அதுக்கு அந்த மாதிரி பழக்கப்படுத்துறதுங்க. நம்மளுக்கு வந்து பழக்கப்படுத்துறதுதான் அதனுடைய பழமொழின்னா முழு விளக்கம்.
1: ஆமா, எல்லாமே பழக்கப்படுத்துறதுதான் இருக்கு அப்படின்னு
2: சொல்லுவாங்க. திடீர்னு இப்போ ஒரு அந்த அவங்க வந்து சும்மா மாட்டை வந்து கட்டி வச்சிருப்பாங்க, ஏதோ அவங்க வேலை செய்யாம உட்கார்ந்து வச்சிருப்பாங்க, சோம்பே திறமை இருக்கு, இங்க விட்டு வந்து வச்சுங்களா, அவங்க வந்து பழக்கப்படுத்தி கொண்டு வரது இல்லைங்க. அது மாதிரி பழக்கப்படுத்தி ஒரு சிலை எப்படி, ஒரு கல்லை எப்படி சிலையா செதுக்குறோம், செதுக்கி கொண்டு வரோங்கிற மாதிரிதான் அதனுடைய முழு விளக்கன்னு நான் என்னுடைய பார்வையில் சொல்றேன்.
1: ஓகே, அருமையா முழு விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறீங்க, நன்றிங்க நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். கடவுள் வாழ்த்து பாடாமல் வான் சிறப்பை அறியாமல் நீத்தார் பெருமையை கேட்காமல் அரண் வழி உருத்ததை ஏற்காமல் வாழ்க்கை துணை நலம் தேடி இல்வாழ்க்கையில் இணைந்தவன் பிள்ளையை பெற்றாலும் அன்புடைமையை பேண முடியாது.
1: அழகா திருக்குறள் உள்ள அதிகாரத்தெல்லாம் வச்சு அழகா சொல்லியிருக்கீங்க. சூப்பர்.
3: இந்த அதிகாரம் தான் வாழ்க்கை துணைக்கு உண்டான நல்ல மனைவியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கணவனோட கடமை. அப்படி தேர்ந்தெடுத்தால்தான் நான் மனைவி தாய்க்கு உண்ட மனைவியா மாறுவான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
3: அந்த ஒப்பீடு இல்லாம அழகுக்கும் குணத்துக்கும் ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்தா என்ன ஆகும்? அது தாய்க்கான மனைவியா அந்த அந்த அந்த நிலை வராது. இத ஒவ்வொரு ஆண்மகனும் நிலை கொள்ளணுங்கிறது இந்த நீங்க கேட்ட அந்த தலைப்புக்கு உண்டான வழிமுறைகள். மண் பார்த்து, நீர் பார்த்து, நிலம் பார்த்து உழவு மாடு வாங்கி உழுது பயன் பெறுவான். எப்படி பயன் பெறுவான் அந்த மாடு வாங்கினா? ஏரினும் நன்றால் எருவிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்றதன் காப்புன்னு போறார். அப்போ இந்த மாடு வாங்கிட்டான், அது உழவுக்கு உருப்படியா வரணும்னா அவன் என்ன செய்யணும்? அந்த விவசாயத்துக்கு கண்ணும் கருத்துமா பாக்கணும். அப்ப பார்க்கும் போது ஏரினும் நன்றால் எருவிடுதல்னாக்க அது நல்லதை தண்ணி விட்டு அது நீர் விட்டு காப்பாத்தி இந்த உழவு மாடை பயன்படுத்தினால் உழவுக்கான மாடை வாங்கினதுக்கும் அமைப்பு வரும்.
1: கண்டிப்பா.
3: நீங்க கொடுத்த தலைப்புல நான் வழிமுறை தான் தேடி
1: சொல்றேன்.
3: அந்த வழிமுறைக்கு தக்கவாறு எதிர்வரும் காலங்கள இளைஞர்கள் அந்த மாடு வாங்குறதுலயும் அந்த மனைவி ஏற்கிறதுலயும் வாழ்ந்தால் சிறப்புங்கிற நல்ல செய்தி சொல்லி விடைபெற்றுகிற வாய்ப்பு.
1: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம், நெடுஞ்சாலை திரைப்படத்திலிருந்து.

0: வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் ரம்யாவிற்கு.
0: காலை வணக்கம. காலை வணக்கம்.
1: தேனி மாவட்டம் சின்னமுள் சசிகலா பேசுறேன்ப்பா.
0: சொல்லுங்கம்மா.
1: தலைப்பு பயங்கரமா இருக்குப்பா.
0: இது ஒரு பழமொழி.
1: வாயுடைய மாடையும் சலச்சலன்னு பேசக்கூடிய மனைவியும் ஒப்பிட்டு சொல்லிருக்கீங்களப்பா. இந்த கூற்று வந்து பழமொழி வந்து அந்த காலத்துக்கு தாப்பா பொருந்தும். இப்ப எல்லாம் பொருந்தாதுப்பா. உலகத்துக்கு யாருப்பா மாடு வச்சிருக்கா? எல்லாமே இயந்திரந்தேன். தாய்க்கு ஏற்ற மனைவியை கட்டியவன் இல்லைன்னு சொல்லக்கூடாதுப்பா. என்னுடைய மகனையே மருமகனை போல இருக்கிறவங்களும் ஆயிரத்துல ஒருத்தர் இருக்காங்களப்பா.
0: நிச்சயமா நிச்சயம்.
1: ஆனா குறிப்பாக வந்து இப்ப வந்து அதாவது அம்மாவே தாயுதே மருமகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? மனசுக்கு ஆசைப்பட்டு, படவோட படம் வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப மாட்டுக்கு கயிறை போட்டு அழைச்சிட்டு வந்தா அது சொல்படி நம்ம கேட்கணும். அதே போல தாலி கயிறு கட்டிட்டு போட்டு மயம் கட்டிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க சொல்படி நம்ம கேட்கணும்.
0: ஆமா, இதுதான உலக வழக்கம்.
1: நடைமுறையா இருக்குது.
0: ஆமா ஆமா ஆமா.
1: அந்த மாடு வந்து அதாவது எலும்பு தோலும் மாறிச்சுன்னா அதுக்கு நல்ல தீனி கொடுத்து உழவுக்கு பயன்படுத்தலாம். இவங்களுக்கு அப்படி இல்ல, நல்ல பேச்சுவார்த்தை பேசினாலே அவங்க நம்மளுக்கு வழிக்கு வந்துருவாங்கப்பா.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: அதனால வந்து இந்த பழமொழி வந்து இந்த காலத்துக்கு ஏற்றது இல்லப்பா. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துக்கு தப்பா ஏற்றது. அவமே வாங்கி வந்த வரப்பா.
0: நிச்சயமா.
1: அந்த வரம் வந்து நல்ல வரம் பார்த்தா நல்ல மனைவி அமையவா?
0: ஆமா ஆமா.
1: இல்லாட்டி ஏறு மாறாட்டே அமையும். நம்மதே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்ப்பா இந்த காலத்துல.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: என்ன குடும்ப பிரிவிடக் கூடாது இல்லையா?
0: ஆமா ஆமா.
1: வாழ்க்கை வந்து வாழணும் இல்லையா? வாழ்வதற்குத்தானே திருமணமே செய்யறோம். அதனால அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்துப்பா. அம்மாவுக்கு அப்ப தனி கொடுத்தனப்ப மெஜாரிட்டியா இருக்குது. கல்யாணம் முடிஞ்சப்ப தனியா நீ வாழ்ந்துட்டு பண்ணி விட்டு வந்துடணும்ப்பா.
0: கண்டிப்பா.
1: வாய்ப்புக்கு நன்றிப்பா.
0: நன்றிங்க நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம். யாரைக்கிருந்து பேசுறீங்க?
2: மஞ்சள் காயில இருந்து ஜிங்காரவல் பேசுறேன். நல்லதான். மாட்டு வண்டி உழவு மாடு குடும்ப மாடுன்னு பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷமான தலைப்பு கொடுத்துருக்கீங்க.
0: சரி,
2: காலத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க அந்த காலத்துக்கு ஏத்ததை கொடுத்து இந்த காலத்துல வந்து அவ்வளவு வேற ஏமாத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப இருக்க காலத்துக்கு தாய்க்கு ஏத்த மருமகள் வர்றதுக்கு பாக்கணும்னா நூத்துக்கு ஒண்ணுதான் இருக்கும். அதே காலத்துல இப்ப வந்து எல்லா விவசாயத்துல இப்ப எங்க ஊர்ல எல்லாம் மாடு 300 மாட்டு ஏறி இருந்துச்சு. இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது. அதனால அதுவும் குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி மாடுன்னா பசுமாடு வளர்த்தாலும் நம்ம பிள்ளை குட்டிகளுக்கு ஒரு பாலை கறந்துக்கொள்ளலாம். அந்த மாதிரிதான் வாழ்க்கை பயணத்துல எல்லாருமே ஒரு மாடலா இருக்க முடியாது. கம்ப்யூட்டர் காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளும் வாழணும். அதுக்கேத்த மாதிரி பிள்ளைகளையும் வளர்க்கணும். வளர்த்து அதுக்கேத்த மாதிரி நம்ம கணவன் மனைவியாக வாழும்போது அந்தந்த பிள்ளைங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம செய்ய வேண்டிய கடமை செய்தாலும் இப்ப இருக்க காலத்துல எல்லாம் மாற்றத்தோட மாற்றமா நம்மளும் நடக்க வேண்டியதற்கு காலம் மாறி போச்சுமா. வாய்ப்பு. நன்றி.
0: நன்றிங்க நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம். யாரைக்கு வந்து பேசுறீங்க?
3: ஹலோ.
0: வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க?
3: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நான் குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீசனம்மா.
0: ஜெகதீசனையா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? உழவுக்கு ஏற்ற மாடு வாங்கி
3: உண்மையானு கேட்டா அது உண்மை கிடையாதுமா. உண்மை ஆகாது. அதாவது இன்னாருக்கு இன்னாருன்னு தான் எழுதி வைத்தானே தேவநந்தன் சொன்னது போல. யாருக்கு யாராருக்கு எப்படி அமைக்கணும்னு அவருக்கு தெரியும். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. எவர் கணக்கும் தப்போம், சிவன் கணக்கு தப்பவே தப்பாது. அவர் எழுதின மாதிரிதான் நடக்கும். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. தொடர்ந்து பேசலாம் நேயர்கள் கூட. அதற்கு முன்னாடி இப்ப பாடல் கேட்கலாம். ஹரிஹரன் குரலில் சிற்பி இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. உனை நினைத்து திரைப்படத்துல இருக்கு.

0: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற ஒரு பழமொழியை மையமாக வச்சு தான், உழவுக்கு ஏற்ற மாடு வாங்கியவனும் இல்லை, தாய்க்கு ஏற்ற மனைவியை கட்டியவனும் இல்லை உண்மையா. நிகழ்ச்சியில் இணைறாங்க நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். வாழ்க வளமுடன்.
0: வாழ்க வளமுடன் சொல்லுங்க சாந்தி.
1: மாடுங்கள் செல்வம், வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி அப்படிங்கிறாங்க. அமைவத மனைவி மன வாழ்க்கை அமைவதற்கோ மனைவி வாழ்க்க வேண்டும், குலமகளாய் பிறப்பதற்கோ குடித்து வைக்க
0: வேண்டும்,
1: போற்றப்படும் நல்ல மனம் வாழ்க
0: அப்படின்னு
1: அமைவதுதான்.
0: அமைவதுதான் நம்மளா வந்து அதுக்கு ஏத்த மாதிரிதான் அமையும். நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்து
1: அமைவதுதான் அது இறைவன்
0: இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஓகே மேடம், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேர் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.
3: அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: மண்ணையும் பொன்னாக்கூர்ல இருந்து காரக்குடி கிருஷ்ணன் பேசுறேன்மா.
0: சொல்லுங்கய்யா.

0: ஏமா உழவுக்கு ஏத்த மாடு கிடைக்க நம்ம தான் பழகணும். அதுக்காண்டி தாய்க்கு ஏத்த மருமக வருவானா அதுவும் நம்ம தான் கையில கிடையாது. இப்ப என்னன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா மூடிக்கு வந்து எங்க அப்பா வந்து சாம்பிராணி எல்லாம் போடுவாரு. அப்ப எனக்கு கல்யாணம் முடிஞ்சப்பறம் போடணுமேனு ஆசை. மனைவிட்டு போய் சொன்னாங்க என்ன தலையில கலத்தி கையில தந்துட்டாங்க சாம்பிராணிய போட்டு கொண்டு வாங்க
1: அப்படின்னு.
0: ஆனா என் பையன் வாழ்க்கையில எல்லாம் வந்து உஷாராயிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னோட்டி எல்லாரும் என்னமா செய்வாங்க,
1: என்ன செய்வாங்க,
0: ஜாதகம் பார்க்க ஒண்ணு போவாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு தானே ஜாதகம் பார்ப்பாங்க. நான் என்னுடைய பையனுக்கு பாத்தீங்கன்னா மாமியாலு மருமகளுக்கு 10 பொருத்தம் இருக்கான்னு
1: பார்த்தேன். சூப்பர் சூப்பர் சூப்பர்.
0: இந்த ரகசியம் உங்கத்தோட தான் சொல்லுங்க, வேற யார்ட்டும் சொல்லிடாதீங்க.
1: சரி சரி, நானும் யார்கிட்ட சொல்ல மாட்டேன் சரிங்களா. சூப்பர் சார்.
0: அப்போ தாய்க்கு ஏத்த மனைவி வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு பார்க்க விட அவங்களுக்கு 10 பொருத்தம் இருக்கான்னு பார்த்துட்டோம்னா ஓகே
1: ஆயிருமா. அவங்களுக்கு மன பொருத்தம் இருக்கணும்.
0: எனக்கு வந்து தஞ்சாவூர் பொம்மை தான் ஒரு ஆளு தந்தாரு. எதுக்கு தெரியுமா?
1: எதுக்கு?
0: யாரு சொன்னாலும் தலையாட்டிட்டேன்னு பிரச்சனை இல்லாம போய்க்கணும், ரெண்டு பேரும் ஒத்துக்கு வருவாங்க.
1: ஓ சரி சரி, நல்ல ஒரு கருத்தை சொல்ற மாதிரி ஒரு கிஃப்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. சரி, நிச்சயமா நீங்க சொன்ன இதை வந்து சொன்ன கருத்து வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றிங்கய்யா நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.
0: நன்றி நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். ஆ
1: சொல்லுங்கய்யா.
2: நலமா இருக்கலாமா?
1: நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கமா.
1: சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: நாங்க விவசாய குடும்பம்மா. எங்க வீட்டுல வந்து இப்போது வரைக்கும் மாடு இருக்கு. அப்ப அந்த காலம் பாட்டு வந்து இல்ல. அப்போ வந்து காலம் மாதிரி இருக்குன்னா எங்க வீட்டுல நாங்க அப்பா உலகத்துல எனக்கு இன்னும் அந்த மாடு அந்த கலப்பெல்லாம் கெட்ட தெரியாது. அப்பவுமே இருந்தாலும் அந்த மாடு வந்து அந்த கலப்பைய தூக்கி வச்சாலும் உடனே அப்படி வந்து அந்த கலப்பை அந்த நோக்கால வந்து தலை கொடுக்குமா. அதே மாதிரி எங்க தாத்தா வீடு தாமிரபரணி ஆத்துக்கு வரப்பக்கத்துல இருக்காரு இணையப்படுத்த அந்த வைக்கப்ப லோடெல்லாம் ஏத்திட்டு போச்சுல ஒரு மாடு சரியில்லைன்னா இன்னொரு மாடை கொண்டு போ அந்த நோக்கால வண்டியை நோக்கால வந்து தலை கொடுக்காதுமா. மாடை மாத்தத்தில்ல. அதே மாதிரி நம்ம மனைவி வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்க மனைவியை வந்து தங்கமா பாக்கணுமா. இப்ப நான் 2006 2026 ஆயிட்டு இது வரைக்கும் நாங்க எந்த சண்டை சச்சரவோ இல்லாம எங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்குமா. வாய்ப்பு நன்றி.
1: நன்றிங்க. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நிலைப்பு நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். அறிந்தும் அறியாமலும் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நாம் பேசினோம், உழவுக்கு ஏற்ற மாடு வாங்கியவனும் இல்லை, தாய்க்கு ஏற்ற மனைவியை கட்டியவனும் இல்லை, உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது அந்த காலத்துக்கு பொருந்தும், இந்த காலத்துக்கு பொருந்தாது அப்படின்னு ஒரு சில நேயர்கள் வந்து சொன்னாங்க. அந்த மனைவி, அதாவது அம்மாவுக்கு ஏற்ற மருமகள் அமையிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆனால் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வேறு குடும்பத்திலேருந்து வளர்ந்து வந்தவங்க, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு நாம் அவங்களுக்கு ஒத்துழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மருமகள் வந்து மாமியாருக்கு ஏற்ற ஒரு மருமகளாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையிலே அதே மாதிரி தாங்க, நம்ம எல்லாருமே வந்து பெஸ்ட்டான ஒரு விஷயம், சிறப்பானது தான் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம நினச்ச மாதிரியே வாழ்க்கை வந்து அமையாது, அமையணும்னு அவசியமும் இல்லை. இப்போ நமக்கு என்ன கிடைச்சதோ அதை வச்சே நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக நம்மளால் மாற்றிக்க முடியும். இது உணர்த்தக்கூடிய ஒரு பழமொழி தான், இன்றைக்கி உழவுக்கு ஏற்ற மாடு வாங்கியவிடும் இல்லை, தாய்க்கு ஏற்ற மனைவியை கட்டியனும் இல்லை. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசினோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசின எல்லா நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் அஜய் ரம்யா. நிறைவான பாடல் கேட்கலாம், ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து. கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க இது எஃப்எம் ரெயின்போ 102.6.
3: பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ.

ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து 10 மணிக்கு செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து 12க்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்வி பதில்களோடு உங்களுக்கு பிடித்த பாடலையும் கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று இந்தியாவுக்கு 2 தங்கப்பதக்கங்கள் கிடைத்துள்ளன. மகளிர் வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் கலப்பு வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் இந்தியா தங்கம் வென்றுள்ளது. தங்கம் வென்றுள்ள இந்திய வில்வித்தை அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தொழில்நுட்பம் வேகமாக மாறிவரும் நிலையிலும் அரசியல் அமைப்பின் விழுமியங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. பாதுகாப்பு தளவாட தொழில்துறையில் இந்தியாவும் தென்கொரியாவும் நல்லுறவுகளை மேம்படுத்த முடிவு செய்துள்ளன. பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த போது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். திண்டிவனம் அருகே ஆம்னி பேருந்தும் லாரியும் இன்று காலை மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். விபத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 3000 கன அடியாக குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,09,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்று பயிற்சி பணியின் போது நேற்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 10:03 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை உங்களோட சேர்ந்து கேட்கறதுக்கு ரெடியாயிட்டேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். பாட்டு கேட்கறது எப்பயுமே சந்தோஷம்தாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி சுகமாக இருக்கோம்னாலோ இல்லை ஏதாவது ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னாலோ ஒரு பாட்டு கேட்டால் அந்த மூடை அப்படியே மாறிடுங்க. அந்த அளவுக்கு இசைக்கு வலிமை உண்டு அப்படின்னு சொல்கிறத விட நம்மளுடைய ரசனை இசைக்கு அந்த அளவுக்கு இயல்பாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே டயல் பண்ணுங்கள். 0462256111 மற்றும் 0462256111 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்கலாம் நிகழ்ச்சியில் முதலாவதா. வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். யாரெங்கிருந்து பேசுறீங்க? காந்தி மதி அம்மா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில உங்களுக்கு?
2: பாடல் மரகத ராஜா படத்துல இருந்து

0: இது வந்து அந்த பாடல் வேணும்.
1: கண்டிப்பாக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, தக்லமக்கான் பாலைவனம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ சீனா, ஆப்ஷன் பி உகாண்டா. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுக்கிட்டே பாடலோட இணைஞ்சிருங்க.

0: நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேக்குறதுக்காக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். யாரு இங்க பேசுறீங்க?

0: மாவட்டம் கூழாங்குளத்து சுப்பிரமணியன் பேசுறேன் மேடம்.
1: சுப்பிரமணியன் சார் நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: திருப்பாச்சி படத்துலேருந்து
1: கண்டிப்பா சார் அந்த பாடல் உங்களுக்காக வழங்கிடலாம். நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், தக்லமகான் பாலைவனம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ சீனா, ஆப்ஷன் பி உகாண்டா. சரியான பதில் சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. வடமேற்கு சீனாவில் சீன்ஜியாங் மாகாணத்தில் தாரிம் படுகையில் அமைஞ்சிருக்கு இந்த தக்லமகான் பாலைவனம். உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நகரும் மணல் பாலைவனம். உய்கூர் மொழியில் தக்லமகான் அப்படின்னா உள்ளே சென்றால் திரும்பி வர முடியாத இடம் அப்படின்னு பொருள். நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா பாடல் வந்துட்டே இருக்கு. சுப்பிரமணியன் அவங்களுடைய விருப்பத்துக்காக அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி, ஆழ்கடல் வணிக துறைமுகமான சோகர் துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஓமன் வளைகுடா, ஆப்ஷன் பி பாரசீக வளைகுடா. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைஞ்சிருங்க.

0: ஓகே, குட் நைட்.
1: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
2: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
1: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
2: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
3: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
2: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th ஆகஸ்ட் டு 12th அக்டோபர்.
5: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 10:16 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதி நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அதனுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கேன் சார். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் கன்னியாகுமரி மாவட்டம் கரண்டல் பாலில் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: பிரான்சிஸ் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: பாடல் சித்திரையில் என்ன வரும் வெயில் தந்துவதால் வெக்க வரும், சித்திரையில் என்ன வரும் கொட்ட சொப்பனங்கள் மொட்ட வரும்.
0: கண்டிப்பா சார், நிகழ்ச்சியில உங்களுக்காக நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.
2: அப்படியா அழக என்ன ஆள வந்த பேரழக, செப்பு கல்லு சீரழக சின்ன சம்பவ

0: 10:21 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவது தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக யாருங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: நெல்லை பண்பலை நேயர்களுக்கும் அறிவிப்பாளர் கோமதி நாராயணன் அவர்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கங்கள் அம்மா.
0: காலை வணக்கம் சார். நிகழ்ச்சியில
1: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியில பாடல் கேட்க வந்திருக்கேன். விஜய் சார் நடித்த படம் அழகிய தமிழ் மகன் என்ற படத்தில் இருந்து மதுரைக்கு போகாதடி அந்த பாட்டு போடுங்கம்மா.
0: கண்டிப்பாக சார், நீங்கள் கேட்ட பாடல் நிகழ்ச்சியில் வழங்கிடலாம். அதுக்கு முன்னாடி, ஆழ்கடல் வணிகத் துறைமுகமான சோகர் துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஓமன் வளைகுடா, ஆப்ஷன் பி பாரசீக வளைகுடா.
1: ஓமன் வளைகுடா.
0: சரியான பதில் சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. ஓமன் வளைகுடாவில், ஓமனின் வடக்கு கடற்கரையில் ஆழ்கடல் வணிக துறைமுகமான சோகர் துறைமுகம் அமைஞ்சிருக்கு. ஹார்முஸ் நீரிணைக்கு வெளியே இருக்கிறதுனால போர் மற்றும் பதட்ட காலத்தில் இந்தியாவுக்கு எண்ணெய் இறக்குமதிக்கு மாற்று வழியாக பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் ரோட்டர்டாம் துறைமுகத்தோடு இணைந்து இது இயங்குது. ஆண்டுக்கு 75 மில்லியன் டன் சரக்கு கையாளும் திறன் கொண்டது இந்த துறைமுகம். நிகழ்ச்சியில் பாடலை தொடர்ந்து இந்திய தேசிய கடல்சார் தகவல்கள் சேவைகள் மையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது? புவி அறிவியல் அமைச்சகம், தகவல் தொடர்பு அமைச்சகம். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டேன் நினைச்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு.

0: நம்ம நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காகவும் நம்மளுடைய கேள்விக்கு பதில் சொல்றதுக்காகவும் வணக்கம், யாரங்க பேசுறீங்க? வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம், சொல்லுங்க சார்.
1: நாகர்கோவில் புள்ளி நகர், ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து ராசி, அதுல உள்ளீட்டு சித்திர பண்ணப்பட்டு திருச்சி செயல் செந்தில் செந்தில் வந்து அப்படின்னு பாட்டு.
0: கண்டிப்பா சார், அந்த பாடல் உங்களுக்காக வழங்கிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், இந்திய தேசிய கடல்சார் தகவல்கள்

0: சேவை மையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுது? ஆப்ஷன் ஏ புவி அறிவியல் அமைச்சகம், ஆப்ஷன் பி தகவல் தொடர்பு அமைச்சகம்.
1: தகவல் தொடர்பு.
0: புவி அறிவியல் அமைச்சகம் அப்படிங்கிறது தான் சரியான பதில். 1999 INCOIS தலைமையிடம் ஹைதராபாத்தில் நிறுவப்பட்ட தன்னாட்சி நிறுவனம். இது ஒரு சுனாமி எச்சரிக்கை மையமாகவும் இருக்குது. 10 நிமிடத்தில் 28 நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும். மீனவர்களுக்கு மீன் கிடைக்கும் இடம், கள்ளக்கடல், கடல் வெப்பம் பற்றி ஆப் மூலமாக தகவல் தருது. கடல் வெப்பம், பவளப்பாறை வெளுத்தல், எண்ணெய் கசிவு போன்றவற்றுக்கும் முன்னறிவிப்பு கொடுக்கும். இன்னும் சில மணி துளிகளில், ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் கேட்கலாம்.

நீங்கள் இதுவரை கேட்டது ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாகர்கோவில் ஜெயக்குமார் விருப்ப பாடல் ராசி படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 10:42 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: ஏனுங்க வணக்கமுங்க.
0: வணக்கமுங்க, யார் எங்க இருந்து?
1: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்துந்து கணேசன் பேசுறேங்க. எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். உற்சாகமான காலை வணக்கம்.
1: நன்றி நன்றிங்க.
0: சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில உங்களுக்கு?
1: எனக்கு மருந்து பட்டல சூரா வாலிடா, நாங்க தொட்டாலே சீரும் பொலிடா, அந்த பாடு கொடுத்துருங்க. அப்படி திண்டுக்கல பாடி கொடுத்துருங்க.
0: கண்டிப்பா சார், அந்த பாடல் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி, இந்தியாவில் சிறுத்தைகளுக்கான 3வது வாழிடம் எங்கு உருவாக்கப்பட்டு வருகிறது? நவராதேகி வனவிலங்கு சரணாலயம், சாத்புரா புலிகள் காப்பகம். சரி, இந்தியாவில் சிறுத்தைகளுக்கான 3வது வாழிடம் எங்கு உருவாக்கப்பட்டு வருகிறது? ஆப்ஷன் ஏ நவராதேவி வனவிலங்கு சரணாலயம், ஆப்ஷன் பி சாத்புரா புலிகள் காப்பகம். நவராதேகி வனவிலங்கு சரணாலயம். நன்றி சார், சரியான பதில் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதாவது நவராதேகி சரணாலயம் மத்திய பிரதேசத்தில் சாகர், தாமோ, நரசிங்பூர் ஆகிய 3 மாவட்டங்களில் பரவியிருக்கு. இது யமுனை மற்றும் நர்மதா நதி படுகைகளுக்கு இடையில் விந்திய மலை தொடரில் அமைஞ்சிருக்கு. பன்னா மற்றும் சாத்புரா புலிகள் காப்பகங்களை இணைக்கும் உயிரியல் வழித்தடமாகவும் இது செயல்படுது. இந்த சிறுத்தைகளுக்கான 3வது வாழிடம் நவராதேகி வனவிலங்கு சரணாலயம் முதல்ல எதுன்னு பார்த்தோன்னா, 2022 உருவாக்கப்பட்ட குணா தேசிய பூங்கா, 2024 உருவாக்கப்பட்ட காந்தி சாகர் வந்து 2வது இடம், 3வதா நமக்கு 2026 நவராதேகி வனவிலங்கு சரணாலயத்தில் தொடங்குறாங்க. இந்தியாவின் 101வது ராம்சார் தளம் எது? ஆப்ஷன் ஏ கிளாவ் ஏரி, ஆப்ஷன் பி சேகாஜில் பறவைகள் சரணாலயம். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நெஞ்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: பத்து மணி 50 நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்க?
1: பத்மா,
0: நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: அரவிந்தன் படத்துல இருந்து.
0: அரவிந்தன் படத்துல இருந்து கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, இந்தியாவின் 101வது ராம்சார் தளம் எது? ஆப்ஷன் ஏ கிளாவ் ஏரி, ஆப்ஷன் பி சேகாஜில் பறவைகள் சரணாலயம். ஆப்ஷன் ஏ கிளாவ் ஏரி அப்படிங்கிறது தான் சரியான பதில். இந்தியாவில் 101வது ராம்சார் தளமாக கிளாவ் ஏரி ஆகஸ்ட் 3, 2026 அறிவிக்கப்பட்டது. இந்த ஏரி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் 150க்கும் மேற்பட்ட மர வகைகள், 49 வகையான ஆர்கிட் மலர்கள் இருக்கு, 4 வகையான பெரிய பூனை இனங்கள், புலி, சிறுத்தை, மேகச்சிறுத்தை, பனிச்சிறுத்தை இங்கு வாழுது. அது மட்டும் இல்லாமல் மிஷ்மி பழங்குடியினருக்கு இது ஒரு புனிதமான ஏரியாவும் கருதப்படுது. உடையம்புலிலேருந்து பத்மா, அரவிந்தன் படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, போதைப் பொருள் தடுப்பு பிரிவு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1986, ஆப்ஷன் பி 1976. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு செஞ்சிருங்க.

0: 10:56 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ
0: ஹலோ, வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, நிகழ்ச்சியின் நிறைவா டியூட் படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் மகளிர் வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் கலப்பு வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் இந்தியா தங்கப்பதக்கங்களை வென்றது. பதக்கங்களை வென்றுள்ள இந்திய வில்வித்தை அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான பொருளாதார உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பம் வேகமாக மாறிவரும் நிலையிலும் அரசியலமைப்பின் விழுமியங்கள் நிலைத்திருக்க வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். திண்டிவனம் அருகே ஆம்னி பேருந்தும் லாரியும் இன்று காலை மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்தனர். இந்த விபத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் விவசாய நிலத்திற்குள் புகுந்த காட்டு யானையை வனத்துறையினர் விரட்டி அனுப்பினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,09,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 52 ரன் எடுத்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 325 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது நம் பாரதத்தின் சிறப்புகளை பட்டியலிடும் மணித்திரு நாடு நிகழ்ச்சிக்காக காற்றலில் உங்களுடன் நான் அஜய் ரம்யா. இன்னைக்கு மணித்திரு நாடு நிகழ்ச்சியில் ஒரு விலங்கியல் பூங்கா பற்றி தாங்க சொல்ல போகிறேன். சேலம் மாவட்டத்தில் சேர்வராயன் மலை அடிவாரத்தில் குறும்பப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வனத்துறை கட்டுப்பாட்டுக்கு கீழே குறும்பப்பட்டி உயிரியல் பூங்கா பராமரிக்கப்பட்டு வருது. இங்கே வந்து புள்ளிமான், கடமான், முதலை, ஆமை, மலைப்பாம்பு, நரி, மயில், வெள்ளை மயில், குரங்கு, வெளிநாட்டு நீர்ப்பறவைகள் அப்படின்னு பல வகையான வன உயிரினங்களை இங்கே பராமரிச்சுட்டு வர்றாங்க. ஏற்காட்டை ஒட்டி அமைஞ்சிருக்கிறதால இந்த உயிரியல் பூங்காவுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து அதிக எண்ணிக்கையில் வந்துட்டு போகிறாங்களாம். இந்த குறும்பப்பட்டி விலங்கியல் பூங்கா எப்போ ஆரம்பித்தாங்க, இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதா இன்றைக்கி மணித்திரு நாடு நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடல் கேட்கலாம். இளையராஜா இசையில், மனோ எஸ் ஜானகி குரலில், தர்மதுரை திரைப்படத்திலிருந்து பாடல்.

மணித்திரு நாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 குரும்பப்பட்டி விலங்கியல் பூங்கா பற்றி தாங்க சொல்லிட்டுருக்கிறேன். இது ஆரம்பத்தில் ஒரு வன பொழுதுபோக்கு மையமாக தான் திறந்து வச்சுருக்கிறாங்க. 1976 21 மார்ச் அன்னைக்கு உலக வனவியல் தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த ஒரு வன பொழுதுபோக்கு மையமாக ஆரம்பத்தில் இங்கே திறந்து வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பிறகு 1981 கிட்டத்தட்ட 11.5 ஹெக்டேர் பரப்புற உள்ள ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் ஒரு சின்ன அருங்காட்சியகமாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க.

ஒரு பொது பொழுதுபோக்கு மையமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பூங்கா ஒரு விலங்கு காட்சியகத்திலிருந்து இன்னைக்கு ஒரு நவீன விலங்கியல் பூங்காவாக படிப்படியாக உருமாறி இருக்கு. இப்போ இந்த விலங்கியல் பூங்காவோட பரப்பளவு 36 ஹெக்டேர் அளவுக்கு இருக்குது. இந்த பூங்கா வந்து பாதுகாக்கப்பட்ட காடுகளுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அந்த காடுகளில் இருக்கக்கூடிய தாவரங்கள் விலங்குகளை பார்க்கறதுக்கான ஒரு வசதியும் இங்கே நமக்கு கிடைக்குது. சரி, இந்த குறும்பப்பட்டி விலங்கியல் பூங்கா பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது. சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்துலேருந்து மனோஜ் ஜானகி குரலில் கேட்டு ரசிங்க.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து இன்றைக்கி சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறும்பப்பட்டி விலங்கியல் பூங்கா பற்றி தான் சொல்லிட்டுருக்கிறேன். இங்கே வந்து வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, பூங்கா வளாகத்துக்குள்ளேயே ஒரு வண்ணத்து பூச்சி பூங்கா இருக்குது, பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குது, அங்கே நிறைய பட்டாம்பூச்சியை நம்ம பார்க்கலாம். செயற்கை அருவி இருக்குது, விலங்குகளின் தத்ரூபமான உருவம் பொறிக்கப்பட்ட கல் தூண்கள், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம உள்ளே பார்த்து ரசிக்கிறதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, குழந்தைங்க விளையாடுறதுக்காகவே அவங்களுக்குன்னு தனியான ஒரு விளையாட்டு மைதானமும் இங்கே இருக்குது. இந்த பூங்காவை சுற்றி பார்க்குறதுக்கு வசதியாக சில பேரால் நடந்து போயெலாம் பார்க்க முடியாதுல்ல, அவங்களுக்காக வசதியாக இங்கே வந்து ஒரு பேட்டரி வாகனங்களும் கூட இயக்கப்படுது. சேலத்தை மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள்லேருந்தும் நிறைய சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. குறிப்பாக அந்த ஏற்காடுக்கு சுற்றுலா வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இங்கே குறும்பப்பட்டி உயிரியல் பூங்காவுக்கும் வந்து அங்கே இருக்கக்கூடிய இயற்கை அழகையும் வன உயிரினங்களையும் பார்த்து ரசிச்சுட்டு போவாங்களாம். சுற்றுலா பயணிகள் ஈஸியாக வந்துட்டு போகிறதுக்காகவே சேலம் கோரிமேடு பேருந்து நிறுத்தத்திலிருந்து குறும்பப்பட்டி பூங்கா வரைக்குமே வனத்துறை சார்பில் வாகன வசதியும் 2023 தொடங்கியிருக்கிறாங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தாராளமாக நம்ம குறும்பப்பட்டி விலங்கியல் பூங்காவுக்கே பார்த்து ரசிச்சுட்டு வரலாம். நேரில் இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது, மகாராசன் திரைப்படத்திலிருந்து மனோஜானகி குரலில், இளையராஜா இசையில். பாடலை கேட்டு ரசிங்க.

அடி அரைச்சி அரைச்சி குழைச்சி குழைச்சி தடவ தடவ மனக்கு சந்தனமே. அடி அரைச்சி அரைச்சி குழைச்சி குழைச்சி தடவ தடவ

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம் மணித்திருநாடு நிகழ்ச்சியோடு. இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறும்பப்பட்டி வன உயிரியல் பூங்கா பற்றி தான் சொல்லிட்டுருக்கிறேன். இங்கே வந்து பார்த்து ரசிக்கிறதுக்கு நிறைய வன விலங்குகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த விலங்குகளை பராமரிக்கிறதுக்காகவே இங்கே இந்த வன உயிரியல் பூங்கா வளாகத்துக்குள்ளேயே வன உயிரினங்களுக்கான சிறப்பு மருத்துவமனையும் ஒன்று 2025 வந்து கட்டியிருக்கிறாங்களாம். அதுவும் உயிரினங்களுக்கான மருத்துவ வசதி கொண்ட கூண்டோடு சேர்த்து இந்த மருத்துவமனையை வந்து கட்டியிருக்கிறாங்க. இந்த குறும்பப்பட்டி வன உயிரியல் பூங்காவில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, வன உயிரினங்கள் தத்தெடுப்பு திட்டம் வந்து இங்கே இருக்குது. அதன்படி நம்ம பொதுமக்களோ இல்லாட்டி ஏதாவது நிறுவனங்களோ இல்லை அமைப்புகளோ நம்ம வந்து அந்த விலங்குகளை பராமரிக்கிறதுக்கு தேவையான நன்கொடைகளை நம்ம வந்து வழங்கலாம். இப்போ ஆன்லைன்லேயும் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம அந்த நேராக நம்ம அந்த பூங்காவுக்கு போகும்போது கூட அவங்க பராமரிக்கிறதுக்கு தேவையான பங்களிப்பு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை நம்மளால் கொடுக்கலாம். எந்தெந்த விலங்குகள் இருக்கோ அந்த விலங்குகளில் நமக்கு பிடிச்ச விலங்குகளை செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு நாள்லேருந்து நம்மளால் எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாள் வரைக்குமே அந்த உயிரியல் பூங்கா விதிமுறைகளுக்கு உட்பட்டு நம்ம தத்தெடுத்து அதற்கான தொகையை நம்ம வந்து செலுத்தலாம். அவங்க பராமரிக்கிறதுக்கு தேவையான தொகையை வந்து நம்ம செலுத்தி அந்த வன உயிரினங்களை நம்ம தத்தெடுத்து பராமரிக்கிறதுக்கு உதவி செய்யலாம். நல்ல விஷயம் இல்லையா? நம்ம அந்த விலங்குகளை பார்த்து ரசிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த பராமரிக்கிறதுக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் இல்லையா? சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. மனோ ஜானகி குரலில், இளையராஜா இசையில்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இது மணி திருநாடு நிகழ்ச்சியில் இனி நாம் உள்ளூர் செய்திகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்கிறதுக்காகவே நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க.
1: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
0: முதல் விஷயம் என்ன அப்படின்னா, தென்காசி மாவட்டத்தில் வனக்கோட்டம் சார்பில் நாளைக்கு விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வனக்கோட்டம் சார்பில் நடத்துகிறாங்க. நாளைக்கு 1ஆம் தேதி அக்டோபர் 1ஆம் தேதி காலை 11 மணி அளவில் எங்கே வச்சு நடக்குது அப்படின்னா, குற்றாலம் சிற்றருவி அருகே உள்ள வன விடுதி கூட்ட அரங்கில் வச்சு நடக்குது. கூட்டத்தில் தென்காசி மாவட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு மாவட்ட வன அலுவலர் தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: நீங்கள் வந்து நாளைக்கு நடக்க போகிற ஒரு விஷயத்தை பற்றி சொன்னீங்க, நான் இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நடக்க போகிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். மாதாந்திர இலக்கிய கூட்டம், அதாவது நூல் அறிமுக விழா, பங்கேற்பு, இதெல்லாமே பாளை மத்திய சிறை கண்காணிப்பாளர் செந்தாமரை கண்ணன் மாவட்ட மைய நூலக இதில் வச்சு நடக்குது. அதாவது நம்ம மாவட்ட மைய நூலகத்தில் வச்சு வாசகர் வட்டம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. இது வந்து மாதாந்திர இலக்கிய கூட்டம். ஸோ இதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். அந்த புத்தக வாசிப்பு உள்ளவங்க போய் கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அரசு பொருட்காட்சி வந்து நடந்துகிட்டே இருக்குது. இப்போ லீவ் அதிகமாக இருக்கிறது, லீவ் இருக்கிறதுனால எல்லாருடைய வருகையும் அதிகமாக இருக்கும். சாயங்காலம் 4 மணிலேருந்து கண்காட்சி ஓப்பன் ஆயிரும், அதாவது அரசு பொருட்காட்சி ஓப்பன் ஆயிரும். எல்லாரும் போய் இந்த விடுமுறை காலங்களை கொஞ்சம் பயனுள்ள வகையில் கழிச்சிக்கலாம்.
0: கண்டிப்பாக. இந்த தகவல்களோடு இப்போ அடுத்த பாடல் நாம் கேட்க போகிறோம். தாய் மனசு திரைப்படத்திலிருந்து மனோஜ் ஜானகி குரலில் தேவா இசையில் பாடல் வருது. கேட்டு ரசிங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.
2: தொண்டையில தான் நினைச்சி

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: கேட்டுட்ருக்கிறீங்க மணித்திருநாடு, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 உள்ளூர் செய்திகளோடு இணைஞ்சிருக்கிறோம். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்போ கபடி வீரர்களுக்கான தேர்வு முகாம் நடக்கப் போகுது. எங்கே நடக்கப் போகுது அப்படின்னா, வள்ளியூரில் வெள்ளிக்கிழமை அக்டோபர் 2 நடக்கப் போகுது.
4: அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கபடி வீரர்கள் எல்லாமே இந்த தேர்வில் கலந்துக்கிடலாம்.
3: ஆமாம், தமிழ்நாடு மாநில ஜூனியர் ஆண்கள் கபடி சாம்பியன்ஷிப் போட்டி வேலூர் மாவட்டத்தில் வர்ற அக்டோபர் 9-10 நடக்கப் போகுது. இந்த போட்டியில் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜூனியர் ஆண்கள் கபடி அணி தேர்வு வந்து நடக்குது. வள்ளியூரில் இருக்கக்கூடிய ATYF ஸ்போர்ட்ஸ் கிளப் வளாகத்தில் காலை 8 நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜூனியர் அணியில் இருக்கக்கூடிய அந்த ஆண்கள் வந்து எவ்வளோ 75 இருக்கணும், 2006 November 4 பிறகு பிறந்தவங்களாம் இருக்கணும், அவங்க ஆதார் கார்டு கண்டிப்பாக கொண்டு வரணும், அவங்க பர்த் சர்டிஃபிகேட், அப்புறம் அவங்களுடைய மார்க்ஷீட்டு, அது எல்லாத்தையும் அதோடைய அசல் நகல் எல்லாமே கொண்டுட்டு வரணும். திருநெல்வேலி மாவட்ட வீரர்கள் மட்டும் பங்கேற்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு கபடி பிளேயராக இருக்கிறீங்க, அதுவும் அந்த இளம் ஜூனியர் பிரிவில் நீங்கள் வரக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா, மறக்காமல் இந்த வள்ளியூரில் நடக்கக்கூடிய இந்த கபடி வீரர்கள் தேர்வு முகாமில் கலந்து,
4: அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கும் சொல்லலாம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு 11 கனமழைக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் வந்து காரைக்கால் பகுதிகளிலையும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய மழை இருக்கணும். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பூர், கரூர், விழுப்புரம், அதுக்கப்புறமா கடலூர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியிலையும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி தென்காசி வந்து விதிகளுக்கு அற்பாற்பட்டது, ஏன்னா எப்போ மழை வரும்னு தெரியாது. ஸோ அதனால நம்ம

0: எப்பவுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருக்கிறது நல்லது.
1: ஆமாம், வெயிலோ மழையோ கொஞ்சம் சிரமம் பார்க்காம கையில் கொஞ்சம் கொடையோடு போயிட்டு வாங்க.
0: கண்டிப்பாக.
1: இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்கு, புது நெல் புது நாத்து திரைப்படத்திலிருந்து மனோஜ் ஜானகி குரலில் இளையராஜா இசையில் பாடல் வருது. கேட்டு ரசிங்க, எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 தான் கேட்டுட்ருக்கிறீங்க. இது மணி திருநாடு. உள்ளூர் செய்திகளோடு இணைஞ்சிருக்கிறோம். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, கடையநல்லூர் நகராட்சியில் இன்னையிலிருந்து 4 நாட்களுக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்த போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. கடையநல்லூர் நகராட்சியில் 33 வார்டுகள் இருக்குது. எல்லா வார்டுகளுக்குமே வந்து குடிநீர் விநியோகம் செஞ்சிட்ருக்கிறாங்க. அதன் ஒரு பகுதியாக இன்னையிலிருந்து 3ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும், 4 நாட்களுக்கு 1 முதல் 12 வார்டுகள், அப்புறம் 14, 15, 16 இந்த வார்டுகளுக்கு மட்டும் குடிநீர் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் மாற்று வழிகள் மூலம் அந்த பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க.
1: அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா, திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் டெய்லியுமே 80,000 பக்தர்கள் தரிசித்து வராங்க. இப்போ வந்து தொடர்ந்து வரிசையாக புரட்டாசி சனிக்கிழமை காந்தி ஜெயந்தின்னு லீவ் இருக்கிறதுனால அக்டோபர் 1 மற்றும் 5ஆம் தேதி, அதாவது 1, 5 இந்த 2 நாட்களும் எந்த விதமான விஐபி சிபாரிசு கடிதங்களும் ஏற்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து சொல்லியிருக்காங்க.
0: கண்டிப்பாக இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இல்லை, யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொண்டு சேருங்க. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்களோட இணைஞ்சிருந்தோம். நான் ஆர்ஜி ரம்யா.
1: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
0: நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் கேட்கலாம். நாடோடி மன்னன் திரைப்படத்தில் இருந்து கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் மற்றும் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் மகளிர் வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் கலப்பு வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் இந்தியா தங்கப்பதக்கங்களை வென்றது. துப்பாக்கிச் சுடுதல் கலப்பு இரட்டையர் டிராப் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. மகளிர் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரியா வெண்கலப் பதக்கத்தை வென்றார். தங்கம் வென்றுள்ள இந்திய வில்வித்தை அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனா்.

0: பிரிமியங்கள் நிலைத்திருக்க வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். திண்டிவனம் அருகே ஆம்னி பேருந்தும் லாரியும் இன்று காலை மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே விவசாய நிலத்திற்குள் புகுந்த காட்டு யானையை வனத்துறையினர் விரட்டி அனுப்பினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,09,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் உணவு இடைவேளையின் போது 1 விக்கெட் இழப்பிற்கு 73 ரன் எடுத்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் உணவு இடைவேளையின் போது 8 விக்கெட் இழப்பிற்கு 346 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:02. இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டத்தில் இன்று பிரதான் மந்திரி உச்சத்தார் சிக்ஷா அபியான் திட்டம் குறித்து சில தகவல்

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 12:04. இனி நமது வானொலியில் வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள். 12:10 சிநேகிதி நிகழ்ச்சியில் குழந்தைகளிடம் காய்கறிகள் சாப்பிடுவதை ஊக்கப்படுத்துவது எப்படி? பனிரெண்டு 30, 1:30, 4:30, 5:30, 6:30, 7:30 மணிக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் இடம்பெறும். மதியம் 1 மணிக்கு நலம் தானா, ஆரோக்கியம் காப்போம் இயற்கை வழியில் உடல் நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள். 1:05 நலம் தானாவில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பாளையங்கோட்டை சுகாதார அலுவலக நலக்கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளும் உடல் ஆரோக்கியமும். பிற்பகல் 2 மணிக்கு குக்கூ நேர்விருப்ப பாடல்கள். 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத்தார நிகழ்ச்சி NCERT. 4:45 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம் உலக இதய தினம் மாரடைப்பிற்கான காரணங்களும் நவீன சிகிச்சை முறைகளும் நேர்முகம் பங்கேற்பவர் இதய சிறப்பு மருத்துவர் அருணாச்சலம் அவர்கள். மாலை 6:02 பக்தி மாலை, 6:35 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரையிசை, பருவநிலை மாற்ற அரசியல் பிரச்சாரங்கள், 8:05 குக்கூ நேர்விருப்ப பாடல்கள், 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் முதுமொழி காஞ்சி உணர்த்தும் வாழ்வியல் அரங்கல், 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு இடம்பெறும், 10:20 சுகமான

0: சின்ன ராகங்கள் தொலைபேசி வழி நேர் விருப்ப பாடல்கள். நேர்களை நமது நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்கள்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நிகழ்ச்சி வழங்குறதுக்காக ரெடியா இருக்கிறோம். நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன் மற்றும்
1: நான் ஆர்ஜி ரம்யா.
0: என்ன ரம்யா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: காய்கறி எல்லாம் சாப்பிட பிடிக்குமா? நான் நல்லா இருக்கேன். காய்கறி எல்லாம் சாப்பிட பிடிக்குமா?
1: நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன்.
0: சின்ன
1: காய்கறி
0: எனக்கு சின்ன வயசு தான் அப்படின்னு சொல்லிடாதீங்க ரம்யா.
1: அது வந்து சாப்பிடலன்னா அடி எடுத்துருவாங்கல்ல, அதனால வேற வழி இல்லாம சாப்பிட்டுருவோம். இப்போ வந்து நம்ம தான் வந்து சமைச்சு கொடுக்கணுங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோங்கிறப்போ பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கு. அப்ப எல்லா காய்கறியும் ஒரு கொடுப்போம், கலந்து கொடுத்தா தான் சாப்பிட முடியும்.
0: இப்போ குழந்தைங்க அப்படின்னா காய்கறியை சாப்பிடு அப்படின்னு சொன்னாலே சில குழந்தைகள் வந்து முகத்தை அப்படியே சுளிப்பாங்க.
1: ஆமா, அதுவும் அதையும்
0: மீறி நம்ம தட்டுல வச்சு கொடுத்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க.
1: ஆமா, அந்த கரெக்டா அந்த காய்கறி எல்லாம் நம்ம எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா கருவேப்பிலை மிளகா இதைத்தான் தூக்கி தூர வைப்போம். அவங்க வந்து அந்த காய்கறி பீஸ் மட்டும் கரெக்டா
0: அவங்களுக்கு தூர வைக்கிற மாதிரி தான் இருக்குது.
1: ஆமா ஆமா,
0: அதாவது ஆனா குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் காய்கறிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா குழந்தைகளை கட்டாயப்படுத்தாம எப்படி சாப்பிட வைக்கலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பேச போறோம். குழந்தைகளிடம் காய்கறிகள் சாப்பிடுவதை எப்படி ஊக்குவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கலாம் நேர்களே. 0462251132 மற்றும் 0462251133 என்ற எங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக தொண்டை கட்டியிருக்கு, அதனால லைட்டாக ஆம்பளை வாய்ஸ் வரும், அதனால சேனலை மாற்றிட்டு போயிடாதீங்க, வேற யாரோ பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா தான் பேசிட்டு இருக்க. நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் கோமதி மேடம், பாளையங்கோட்டையிலிருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க கோமதி, குழந்தைங்களுக்கு எப்படி காய்கறிகளை நம்ம சாப்பிட்றத கொடுக்கலாம், பழக்கப்படுத்தலாம்?
2: பழகப்படுத்துறது வந்து மேடம், எங்க பாப்பா கொஞ்சம் காயெல்லாம் சாப்பிட மாட்டா. ஆனா அவளுக்கு வந்து இப்ப இப்ப நாங்க வந்து என்னன்னா கேரட்டை வந்து கொஞ்சம் கேரட்டை முதல்ல ஒரு ஜூஸ் மாதிரி அடிச்சு கொடுத்துருவோம். அப்படி அப்புறம் வந்து அந்த பீட்ரூட் இருக்கு பாத்தீங்களா, அதையுமே ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு கொடுக்கறது. அப்புறம் தோசையில வந்து மாவுல இந்த கேரட்டை கொஞ்சம் அரைச்சு அதுல மிக்ஸ் பண்ணி இது கலர் வந்து கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்போம். சாப்பிட்டுருவா, டேஸ்டா இருக்கும்ல, சாப்பிட்டுருவா. அப்படி ஒண்ணு ஒண்ணே வித்தியாசமா செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவா மேடம்.
0: கண்ண கவர்ற மாதிரி இருக்கணும்.
2: என்ன மேடம்?
0: பிள்ளைங்களுக்கு கண்ணை கவர்ற மாதிரி இருக்கணும்.
2: கண்ணை கவர்ற மாதிரி, அதாவது இப்ப தோசையில பாத்தீங்கன்னா வெள்ள தோசை ஊத்துவோம், அது மேல கொஞ்சம் கேரட் போட்டு பாப்பா எல்லாம் அதனால மிளகாய் எல்லாம் போடாம அப்படி கொஞ்சம் வெங்காயம் இப்படிலாம் போட்டு கொடுத்தோடனே இது கலர் தோசை அப்படின்னு உடனே அதை கொஞ்சம் சாப்பிட்டுரும். அப்புறம் சாப்பாடுலயும் அதே மாதிரி கேரட் போட்டு கேரட் சாதம் இப்படிதான் அவளை கொஞ்சம் கொஞ்சமா இப்ப காய்கறியை பழக்கி கொண்டு வந்துருக்கோம்.
0: ஓகே, சூப்பர். வயசு என்ன பாப்பாக்கு?
2: எங்க பாப்பா எல்கேஜி தான் படிக்கா மேடம்.
0: ஓகே, பரவாயில்ல, அப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, இப்பவே பழக்கிட்டீங்கல்ல. ஓகே ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். முதல்ல பழக்கப்படுத்துறதுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சரியா?
2: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.
0: ஆ, நன்றி நன்றி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எனக்கு வந்தாச்சு பேசலாம்.
3: வணக்கம் மேடம், சிவகாமி சேரன் மகாதேவில இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, எப்படி குழந்தைகளுக்கு?
3: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன சிரிப்பு?
3: நல்லா இருக்கோம் மேடம்.
0: என்ன ஒரு சிரிப்பு?
3: இவ வந்து என் பையனும் காய்கறியே சாப்பிட
0: மாட்டாப்ல,
3: காய்கறி தான் தொடவே மாட்டான். அது வந்து கலவை சாதம், அப்புறம் வந்து பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி மாதிரி வச்சுக்கிடுவோம்.
0: அதையுமே
3: கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப நைஸா நறுக்கிடுவேன்.
0: சரி சரி,
3: அந்த மாதிரி நறுக்கிடுவேன். அப்புறம் சாப்பாட்டுல வந்து நம்ம குழம்பு ஊத்துறோம்ல, அந்த காய் சாம்பார் வைக்கும்போது அதை போட்டு என்ன மசிச்சிருவேன்.
0: ஓ சரி சரி,
3: அந்த காய்கறி எல்லாம் எல்லாம் ஸ்கூல்ல போய் அந்த காய்கறி நோட்டி நோட்டி வச்சு சாப்பிடுவோம்ல, எல்லாம் மசிச்சு படுறது. அப்புறம் தோசையில வந்து போட்டு இந்த கேரட்டு உருளைக்கிழங்கு அதெல்லாம் சிவி தோசை மூலமா போட்டு கொடுத்துறது. அந்த மாதிரி அது தோசையில போட்டு கொடுத்தா சாப்பிடுவோம்ல. அப்புறம் பீட்ரூட் வந்து ஜாம் பண்ணி சாப்பிடுறது.

0: அந்த
1: சரிங்க.
0: மாதிரி
1: ஏற்கனவே பசியில
0: தேவையான
1: இருக்கோம், ரம்யா வேற பசியில இருக்கா, ரம்யா வேற பசியில இருக்காப்ல.
2: ஆமா.
1: சரி சரிம்மா,
0: நன்றிம்மா. இது பண்ணி
1: ஓகே ஓகே, தொடர்ந்து கொடுங்க குழந்தைங்களுக்கு. நன்றி.
2: டெக்னிக் ஒன் என்ன தெரியுமா, எவ்வளவு பொடிசா நறுக்க முடியுமோ அவ்வளவு பொடிசா காய்கறி நறுக்கணும். ரெண்டாவது,
1: அதுக்குதான் நேரம் இல்லையே,
2: கைக்கு வந்து
1: கைக்கு
2: குழந்தைங்களோட கைக்கு வந்து கிடைக்காத மாதிரி நல்லா மசிச்சு கொடுக்கணும். இது நம்பர் டூ. ரெண்டு டெக்னிக் இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துருமா, அடுத்த டெக்னிக் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நேர்லயே இப்ப நிகழ்ச்சியில சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. தெனாலி திரைப்படத்துல இருந்து கமல்ஹாசன், சுஜாதா ஸ்ரீனிவாஸ், பேபி சிலோனி ராத், பேபி சரண்யாவின் குரல்களில் பாடல் இதோ.

0: பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதியை கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6லேருந்து இன்றைக்கி நாம் பேசிகிட்ருக்குறோம். குழந்தைங்க வந்து காய்கறியே சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால் அந்த குழந்தைங்க காய்கறி சாப்பிட்றத நம்ம எப்படி ஊக்கப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம தோழிகளோட பேசிகிட்ருக்குறோம்.
1: நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: மேடம் வணக்கம். மேடம் அலந்தாங்குற்றம் ஜெயா மேடம்.
1: எங்க என்ன ஜெயா, எங்கிருந்து பேசுறீங்க? ஊக்கப்படுத்துவீங்க சாப்பிடுறதுக்கு? அதான் எப்படி சாப்பிட மாட்டாங்க சில குழந்தைங்க? உங்க குழந்தைங்க சாப்பிட்டுருவாங்களா?
2: உங்க
0: கைவண்ணம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் போல இருக்கு, அதனால பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுறாங்களா?
1: நன்றி நன்றி, நிகழ்ச்சி கலந்து.
0: வணக்கம். ஓகே, உங்களோட இணைப்பு கிடைக்கல.
1: ஓகே, அதாவது எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பொடிசு பொடிசாக வெட்டுவாங்க. ஒரு நேரம் சொன்னாங்க இல்லையா, ஈஸாக வெட்டி கொடுப்போம். அதே மாதிரி எங்கள் அம்மா உட்காந்து ஆறாம் வர பொடிசு பொடிசாக வெட்டுவாங்க. அவங்க பெருசாக வெட்டி கொடுத்தாலுமே நாங்கள் சாப்பிட்ருவோம், பெரிய விஷயம் இல்லை. பட் அதில் ஒரு டைமை கொஞ்ச நேரம் ஒதுக்குவாங்க அதுக்குன்னு. வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்பு வந்தாச்சு.
3: லலிதா பேசுகிறேம்மா.
1: ஆ சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
3: தயவு செய்து இந்த ஒரே சாதம் மட்டும் செஞ்சு கொடுக்காதீங்கம்மா. இந்த பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, லெமன் சாதம், அதெல்லாம் போட்டு கொடுக்கீங்க. குழம்பு வைங்கம்மா.
0: ஆனா இப்ப நம்ம முன்னாடி இருந்த தலைமுறை தான் நம்ம எல்லாம் அந்த குழம்பு சாதம் அப்படின்லாம் நம்ம சாப்பிட்டு இருந்தோம். ஆனா இப்ப இருக்கிற தலைமுறையினருக்கு வந்து எல்லாமே வந்து அவங்க வந்து அந்த ட்ரையா இருக்கிற மாதிரிதான் அவங்க சாப்பாடு
3: தப்பாதான்மா. ஒரே சாதம் செஞ்சு குடுக்க கூட வாரத்துல ஒரு நாள் சாப்பிடலாமா.
1: என்ன செய்ய
0: இப்படிதான் வேணும். இப்போ வெளியிடங்களுக்கு நம்ம கூட்டிட்டு போகும்போது வெளியிடங்கள்ல சாப்பிடுறாங்க. இப்போ அங்க எங்கேயாவது ஒரு உருளைக்கிழங்க பொறிச்சு தர்ற மாதிரி சாப்பிட்டாங்கன்னா வீட்டுலயும்
3: சாப்பாடு ருசி கண்டதுக்கு அப்புறம்
0: அப்ப வெளியிலேயே வாங்கி கொடுத்துடக்கூடாது.

0: வீட்லயே வைத்தர பிட்டுதான் கூட்டிட்டு போடும்.
1: என்ன பொறுக்கதான் விட்டுட்டு நீங்க ஒரே சாதத்தையும் குறைச்சிங்க, வாரத்துல ஒரு நாள் மட்டும் சாப்பிடுங்க. இந்த ஸ்நாக்ஸ் இந்த பிஸ்கட் எல்லாம் தவிர்த்துட்டீங்கன்னா காய்கறி சாப்பிடலாம் செய்வாங்கம்மா.
0: சாப்பிடுறதுக்கு சோறு சாப்பிட்டு போயிடலாம்.
1: நன்றி
0: நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றி.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? சுல்தானிமா சொல்லுங்க.
3: ஏமா, அதாவது நம்ம குழந்தை இந்த திடமான ஆகாரம் சிங்கி ஆரம்பிக்கிறது பத்தியலா, அப்ப நம்ம சாப்பிடும் போது நம்ம இப்ப பருப்பு சாதம் காய்கறி எல்லாம் வச்சு சாப்பிடும் போது அது அப்படியே நம்ம சாப்பிடுற இந்த குழு குழுந்து வரும்போது அதை எத்தனை பேருக்கும் வாயில வைக்கணும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்னு வைக்கும் போது அதோட வாயில உள்ள டேஸ்ட் மாறும்.
0: சரி,
3: காய்கறி குடுத்து வளர்க்கணும். கீரையா, கீரைய வச்சு நல்லா பிணைஞ்சி நல்லா பிணைஞ்சிடணும். பிணைஞ்சி அப்படி குடுக்கணும். ஏன் பேரனுக்கெல்லாம் வெண்டைக்காய் எல்லாம் அப்படி குழு குழுன்னு இருந்தா நினைக்க அழகா தின்றுவான்.
0: அதாவது
2: சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் பட்ஸ், அந்த சுவை உணரக்கூடிய அந்த டேஸ்ட் பட்ஸ் வந்து சின்ன வயசுல நல்லா வேலை செய்யுமாமா. அதனாலதான் இவங்க சொன்னாங்க இல்லையா, சிறுசுல நம்ம திட உணவு பழக்கும் போதே
0: பழக்கிறோம். சொல்லுங்க, அந்த டின் மாவு முதல்ல தாய்ப்பால் கொடுப்பாங்க, அப்புறம் அந்த டின் பால் அது அந்த மாவு அதை போட்டு அடிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் டைரெக்டா இட்லி அப்படி போயிடுறது, காய்கறி பக்கமே வரதில்ல. கேட்டா பிள்ளை சாப்பிடவே மாட்டுக்கு, கரெக்டா ஒண்ணுது அப்படிம்பாங்க.
2: ஆமா, ஆனா அப்பவே நம்ம பழக்கணும் அப்படின்னா அந்த காய்கறிகள் சாப்பிடுறது வந்து ஈஸியா இருக்கும்.
0: இன்னொன்னு பாத்தீங்க, கொஞ்சம் வளர்ந்துட்டு அப்படின்னா அந்த கலர் கலரான காய்கறிகள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க சொன்ன மாதிரி கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் அந்த பட்டாணி, கேப்சிகம், காலிஃபிளவர், ப்ரொக்கோலி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கலர் கலரா பார்க்கும் போது அந்த பிளேட்ஸ்ல கொஞ்சம் கலர் கலரா வச்சாலும் பிள்ளைங்க சாப்பிடதான் செய்வாங்க கண்டிப்பா.
2: ஆமா ஆமா ஆமா ஆமா. இன்னொன்னு அவங்களுக்கு எந்த வகையில வந்து பிடிக்குதோ அந்த வகையில வந்து செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வந்து சில குழந்தைங்க வந்து பொரியல் மாதிரி விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ சில குழந்தைங்க குழம்பு அவ்வளோ சாப்பிட்லன்னா இப்போ இவங்க சொல்ல மாதிரி இப்போ வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படியாவது ஒரு வகையில்
0: கொடுத்துருக்கோம்னு இல்லை, அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பெரும்பாலான வீடுகளே. ஏன்னா வந்து அவங்க எல்லாரும் ஒர்க்கிங் பீப்புளாக இருக்காங்க இல்லையா, அதனால ஈஸியாக என்ன முடியுமோ அதை முடிச்சு கொடுத்துட்டு போயிறாங்க. ஆனாலும் சிலர் மெனக்கெட்டு குழந்தை சாப்பிடணும் அப்படின்னு கரெக்டாக செய்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க.
2: இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு காய்கறி மேல ஒரு ஆர்வத்தை கொண்டு வரணும். ஒண்ணு, நம்ம வீட்லயே செடி வச்சு வளர்க்கறதாகட்டும், அப்படி பண்ணலாம். அப்ப வரும்போது இதுல இருந்துதான் இப்ப வருது. சில பேருக்கு தெரியாது இந்த காய்கறி எங்க இருந்து வருது, செடியில எப்படி எந்த பாகத்துல இருந்து வளருது அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. அப்போ அப்படி அந்த காய்கறிகளை கூடவே சேர்த்து வச்சு வளர்க்கும் போது காய்கறிகளோட ஒரு ஆர்வம் வரும். இல்லாட்டி காய்கறிகள் வாங்கும் போது கூட கூட்டிட்டு போகலாம், அப்படி வாங்கினா கூட நமக்கு கிடைக்கும். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஜப்பானில் நடைபெறும் ஆசிய கோப்பை போட்டிகள் 2026 தற்போதைய நிலவரம்.
4: नमस्कार और स्वागत आप सभी का एशियन गेम्स 2026 की इस वक्त की ताज़ा अपडेट्स के साथ. मैं हूं मुदिता और इस वक्त की सबसे बड़ी खबर, भारत एक और स्वर्ण पदक हासिल कर मेडल टैली में 8वें पायदान पर आ गया है. जी हां, शूटिंग में एक और स्वर्ण पदक हासिल किया है भारत ने. मिक्स टीम ट्रैप इवेंट में नीरू ढांडा और काइनन चिनाई की भारतीय जोड़ी ने फाइनल में कड़ी टक्कर दी. 34 हिट लगाकर फाइनल स्टैंडिंग में कतर और चीन से आगे टॉप पर रही. ट्रैप शूटिंग में ये भारत का तीसरा मेडल है.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் குழந்தைங்களுக்கு காய்கறிகளை சாப்பிட்றத நம்ம எப்படி பழக்கப்படுத்தலாம், எப்படி ஊக்கப்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம்.
1: நேர்வண்டாங்க பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரிங்கம்மா.
1: சொல்லுங்கம்மா.
0: குழந்தைங்களுக்கு காய்கறி சாப்பிடுறத நம்ம எப்படி பழக்கப்படுத்தலாம்?
2: குழந்தைங்களுக்கு காய்கறி சாப்பிடுறத என்கிட்ட கேக்குறதுனால அது முதன்மையில நான் இடம் வகிக்கிறேன்.
1: சின்ன
2: பிள்ளையிலேயே என்ன செய்வேன், சோறு கொஞ்சமா போட்டு காய்கறி சுத்தி வச்சிருவேன். எங்கம்மா
1: சரி
2: சுத்தி வச்சு அந்தந்த காய்கறிகள் என்னென்ன நன்மையை தருமும் சொல்லி கொடுப்பேன். இது வழி அரத்துக்கீரை சாப்பிட்டேன்னு வைவேன், கண்ணு பழுச்சு பழுச்சுன்னு நட்சத்திரங்களா கலர் கலரா தெரியும் சொல்லுவேன். கேரட் சாப்பிட்டேன்னு வைவேன், நல்லா சிவப்பா வந்துருவப்பா அப்படின்னு சொல்லுவேன். புடலங்காய் பீச்சங்காய் இந்த கூட்டெல்லாம் வைக்கும் போது சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அது வயிறு ரொம்ப நன்மையை தரும், வயிற்று வலி இருக்குன்னு சொல்லுவீல பாத்தியா, அந்த வயிற்று வலியை கூட போய்க்கிறோம் சொல்லிடுவேன். இப்படி நான் குடுக்கற ஒவ்வொன்னையுமே அதுகளுக்கு குறிப்பு உணர்ந்து அந்த நன்மையான வார்த்தைகள் முடி வளரும் சொல்லுவேன். அந்த காய்கறிகளுக்கு உள்ள அந்த மகத்துவத்தையும் கூடுதலாவே நான் ஒரு பிட்ட போட்டு விடுவேன். அதோட ஏதோ நம்ம நன்மையை தேடுறோமா அதுக்கு பொய் சொல்லலாம்னு சொல்லிட்டு வள்ளுவர். அதனால கூட கொஞ்சம் பிட்ட போட்டு விட்டு இந்த முருங்கைக்கீரை தின்னு வைவேன், முடி முட்டு நிலத்துக்கு தொங்கும்
1: அப்படின்பேன்.
2: என் பிள்ளைய காய்கறி சாப்பிடுறதுலயும் முதலிடம் வைக்கீங்க. என் பிள்ளைய எங்க போனாலும் சரி, நாங்க மத்ததெல்லாம் தேட மாட்டோம். கல்யாண கரவீட்டெல்லாம் காய்கறி இன்னும் கொஞ்சம் வைங்கன்னு சொல்லி கேட்டு அடக்கப்படாம சாப்பிடுற பழக்கம் எனக்கு உண்டு, என் பிள்ளைகளுக்கு உண்டு. என் பேரன் பேத்தியோட இன்னைக்கு காய்கறியில மெயினா மெயின் பாட்டா இருக்குது பிள்ளைய உரமே.
1: கேக்குறக்கே ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த தலைமுறை வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்கீங்களா அந்த காய்கறிய? அது சொல்லுங்க.
2: ஆமா ஆமா, தா கூட்டு இந்த வாழைப்பு கூட்டு வச்சிருக்கேன் சட்டி. நிறைய பிள்ளை எல்லாம் வந்திருக்கு அழிவுக்கு பேரம்பேத்தியெல்லாம்.
1: நல்லா சாப்பிடட்டும் சரியா?
2: வாழைப்பூ கூட அது நன்மையை தரும் சொல்லணுங்க அம்மா. அப்படி சொன்னா பிள்ளைங்க நல்லபடியா சாப்பிட்டு நல்லபடியா வாழுங்க.
1: ஓகே, நன்றிமா. நன்றி.
2: நன்றி. நன்றி.
1: வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நான் பாளையங்கர குணையங்க வந்து மாரியம்மா பேசுறேன்.
1: ரேடியோ சவுண்ட கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. இல்ல ஆஃப் பண்ணிருங்க. சொல்லுங்க. நான் சொல்றது எனக்கே கேக்கு, பல குரல் இல்ல. சொல்லுங்க.
3: கேக்கமா?
1: சொல்லுங்க.
3: என் பசங்க வந்து காய்கறி சாப்பிட மாட்டாங்க. அப்ப நான் சொல்லுவேன், இது வந்து உடம்புக்கு எது எது சத்துன்னு நான் சொல்லுவேன். கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, கீரை சாப்பிட்டா அயன் சத்து, எல்லாமே நான் காய்கறி
1: என்னென்ன சத்து ஆயிடுச்சு
3: முதல்ல கேட்க மாட்டாங்க. அப்படி சொல்லுவேன், கண்ணுக்கு நல்லதுடா, முடி வளரணும்.
1: அடி விழுமா? அடி குடுப்பீங்களா பிள்ளைங்களுக்கு? இல்ல திட்டுவீங்களா?
3: இல்ல இல்ல, அடிக்கலாம்.
1: அடிக்கல மாட்டீங்க. திட்டுவீங்களா? சாப்பிடலன்னா?
3: ஆமா, சத்தம் போடுவேன். காயில நீர் சத்து எந்த காய் அதிகமா? நீர் சத்து வெயில் நேரம் வைப்போம், ஆனா நீர் சத்து காயா தான் நான்
1: வாங்குவேன்.
3: அப்புறம் இந்த சௌசவு புடலங்காய் இந்த மாதிரி ஐட்டங்களும் அதிகமா வாங்குவேன். ஏன்னா தண்ணி குடிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க.
1: அதனால இப்படி
3: இப்படி வச்சு செஞ்சிருது. காய் சாப்பிடுது சாப்பிடு சத்தம் மட்டும் இருந்தாலும் சாப்பிடுவாங்க.
1: நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டது.
3: நன்றி.
0: என்ன பாடல் கேட்க போறோம்?
1: காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு நேர்களே. இளையராஜாவின் இசையில் பாடல் இதோ.

0: வானொலியின் பண்பலை 102.6 ஸ்நேகிதியே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளிடம் காய்கறிகள் சாப்பிடுவதை ஊக்கப்படுத்துவது எப்படி அப்படின்னு சொல்லிதான் கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம் வணக்கம், எனக்கு வந்தாச்சு பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பாத்திமா
0: எங்க இருந்து
1: பேசுறீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோமா, எங்க இருந்து பேசுறேன்னு சொன்னீங்க?
1: நாங்க மரியாதாயபுரத்துல இருந்து பேசுறோம், சோரண்டா பக்கம்.
0: சரிமா, சரி ஃபாத்திமா சொல்லுங்க, குழந்தைங்க கிட்ட எப்படி காய்கறிகள் சாப்பிடுறது ஊக்கப்படுத்தலாம்?
1: உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ், அவரை, பீட்ரூட்,
0: இதெல்லாம் ஊம் போடுறோம்ல.
1: என்னமா
0: நல்லா ஊம் போடுறோம்ல நாங்க, நீங்க கேக்குறதுக்கெல்லாம்
1: ரெண்டு பேத்து
0: அப்படியா?
1: எங்களுக்கு
0: சரி, எல்லாத்தையும் அவிச்சு
1: சார் எடுத்து ஒரு சங்கு குடுப்போம், தமிழர்கிட்ட குடுத்துருவோம். ஆமா, அத நல்லா சுவைச்சு நல்லா சாப்பிடும் அந்த பிள்ளைய.
0: என்ன
1: மேடம்,
0: அந்த சாரை குடுத்துருவீங்க, குடுத்துட்டு அந்த அவிச்சு வச்ச காய்கறி என்ன பண்ணுவீங்க?
1: நன்றி.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: குடிப்பாங்க
0: போல.
2: வேற பழமும்
0: காய்கறியும் ஜூஸ் எல்லாமே ஜூஸா போட்டு குடுத்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? அதுக்கு முன்னாடி விளம்பரம் வந்துட்டே இருக்கு.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஸ்நேகிதியே.
2: இன்றைக்கி ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நாம் பேசணும் குழந்தைங்களுக்கு காய்கறிகளை சாப்பிட்றத எப்படி நாம் ஊக்கப்படுத்துறது, எப்படி நம்ம பழக்கப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான். நிறைய தோழிகள் அவங்க அனுபவத்தில் எப்படிலாம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க.
3: ஆனால் நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. ஜூஸ் அடித்து கொடுத்துருவோம்.
2: ஆமாம்,
3: அதாவது அவங்கள வந்து நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாதானா, சத்தம் போடுவோம், அது வந்து கட்டாயமாக தெரியக்கூடாது அவங்களுக்கு. கொஞ்சம் சுவாரஸ்யமாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காய்கறியெல்லாம் வச்சு வீட்டிலே நம்ம நட்டு வச்சு அதுலேருந்து வளரும் போது அதை சாப்பிட்றதுக்கு ஒரு தான் இருக்கும் பிள்ளைங்களுக்கு. பிளஸ் இன்னொன்று, சமைக்கிற நேரத்தில் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வச்சுக்கலாம், காய்கறிகளை கழுவ சொல்லலாம், இந்த மாதிரியான கொஞ்சம் விஷயங்கள் அவங்கள பழக்கப்படுத்தினா அவங்களும் சாப்பிடலாம். இன்னொன்று, பெரியவங்களும் அதை சாப்பிடணும். அதை சாப்பிட்றத பார்க்கக்கூடிய குழந்தைங்க கண்டிப்பாக அதை செய்வாங்க. சார், அம்மா சாப்பிட்றாங்க, அப்பா சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சில சாப்பிட்றது கிடையாது, பொறிச்சு பொறிச்சு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால நம்மளும் பிள்ளைங்களுக்கு வந்து முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைய

0: சேரும். நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன் மற்றும்
1: நான் ஆர்ஜி ரம்யா.
0: நிறைவு நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் இந்தியன் திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மானின் இசையில் கே ஜே யேசுதாஸ் மற்றும் நிர்மலா சேஷாத்ரியின் குரல்களில் பாடல்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் ஒரு மணி ஒரு நிமிடம். நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம் தானா, தொடர்வது

0: ஆரோக்கியம் காப்போம், இயற்கை வழியில் உடல்நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவ நிபுணர் நல்வாழ்வு அவர்கள்.
1: நோயின்றி வாழணும்னா அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம உணவுகளில் வந்து ரொம்ப அதிகப்படியாக நம்ம உப்பை குறைச்சிக்கணும். சமீன சால்ட் அதிகமாக போக போக உடம்புல வந்து நிறைய வாட்டர் ரிட்டன்ஷன் சொல்லுவாங்க, உடம்புல நீர் அதிகமாக ஸ்டோர் ஆகும். ஸோ அது வந்து மெயினாக கிட்னியில் லிவருக்கெல்லாமே ஓவர்லோட் ஆகும், ஹார்ட் பிரச்சனைகள் பிபி எல்லாமே அதில் தான் வருது. அதனால் உப்பை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது வந்து இந்த சளி தொந்தரவு இருக்கிறவங்க அந்த பால் உணவுகளையும் குறைச்சிக்கிட சொல்கிறோம். பால் வந்து மேக்ஸிமம் குறைச்சிட்டா நல்லதுன்னு சொல்கிறோம். காஃபி டீ இந்த மாதிரி ஐட்டங்களையுமே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ இப்போ இயற்கை மருத்துவத்தில் நாங்கள் அதிகமாக வந்து அசைவ உணவுகள் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. அது முடிஞ்ச அளவுக்கு அதை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். விட முடிஞ்சால் விடலாம், விட முடியாதவங்க ரொம்ப குறைவான அளவாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. வந்து மற்றபடி உணவுகளை பொறுத்தளவுக்கு லைட் உணவாக எடுக்க சொல்கிறோம். ஸோ அந்த காலையில் வந்து உங்களுக்கு கஞ்சி உணவுகள் மாதிரி, அது மதியத்துக்கு வந்து கொஞ்சம் லைட்டான உணவாக இந்த ரசம் சாதம் மோர் சாதம் அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கலாம். நைட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உணவு ட்ரை பண்ணி பாருங்கள். செயற்கை உணவுங்கிறது நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கோங்க, ஒரு ரெண்டு மூணு வகையான பழங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் துருவி கொஞ்சம் லைட்டாக தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் முளைவிட்ட பயிர்கள்னு சொல்லுவோம், இந்த பச்சை பயிரெல்லாம் கொஞ்சம் முளைக்க வச்சு, முளைக்கட்டின பயிர் முளைக்கட்டின பயிர் வந்து நைட் வேண்டாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். காஃபி டீக்கு பதிலாக ஸோ ஒரு மல்லி காப்பி மாதிரி கொஞ்சம் துளசி கலந்து ஒரு சுக்கு மல்லி காப்பி மாதிரி குடிச்சிக்கலாம். ஸோ அடுத்தது ஒரு கருவேப்பிலை ஜூஸு, மல்லி ஜூஸு, அருகம்புல் ஜூஸு, துளசி ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெர்பல் ஜூஸ் டெய்லி காலையில் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து அப்புறம் மதியான நேரத்தில் ஒரு வெள்ளைப்பூசணிக்காக இருக்கல, ஒரு 12 மணி 1 மணிக்கு வெண்பூசணி ஜூஸ் இல்லைனா கேரட் ஜூஸு, அது வந்து வெண்பூசணி வந்து அல்சருக்கு நல்லாயிருக்கும், கேரட் ஜூஸ் வந்து நல்லா எனர்ஜிக்கு நல்லாயிருக்கும், ஜாயின்ட் பெயின்க்கெலாம் நம்மள மூட்டு வலி அது மாதிரி இதுக்கெல்லாமே கேரட் ஜூஸ் நல்லாயிருக்கும். அப்புறம் ஈவினிங் ஒரு 4 மணி 5 மணிக்கு அந்த காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக அந்த ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி, ஒரு நாள் சாத்துக்குடி, ஒரு நாள் மாதுளை, ஒரு நாள் தர்பூசணி, சரி ஒன்றுமே இல்லைனா வீட்டில் லெமன் ஜூஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் லெமனில் தேன் போட்டு, சரி லெமன் வந்து எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி அந்த லெமன் ஜூஸ் ஈவினிங்கில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பகலில் உள்ள உணவுகள் நல்லா ஜீரணிக்கிறதுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும். வந்து அப்புறம் மீண்டும் மாலையில் ஒரு 5 மணி 6 மணிக்கு ஒரு சுக்கு காப்பி குடிக்கலாம். அப்புறம் நைட் உணவுகளை அது பல உணவுகள் எடுத்துக்கணும். அப்புறம் நைட் படுக்க போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திரிபலா வாட்டர் சிறுவில் வந்து திரிஃபிலா சூர்ணம் இருக்குது, அது தண்ணியில் கலந்து குடிக்கலாம். அல்லது திரிஃபிலா கிடைக்கலன்னா கடுக்கா சூர்ணம் சாப்பிடலாம். அது வந்து காலையில் வயிறு நல்லா கிளியர் ஆகிறதுக்கு இந்த திரிஃபிலா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வந்தாங்கன்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இயற்கை உணவு பழகிறவங்க வந்து எடுத்த உடனே முழு உணவுக்கு வர முடியாது, அதனால சொல்கிறேன் ஒரு வேளை மட்டுமல்ல நைட் உணவுகளை கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம், அல்லது காலை உணவுகளை இயற்கை உணவு எடுத்து பார்க்கலாம். அப்புறம் இயற்கை உணவுனாலே தேங்காய் பழம் மட்டும் இல்லை, இது வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, இதுலேயும் பண்ணலாம். இப்போ காலையிலே டிஃபன் மாதிரி பண்ணோம்னா நாங்கள் அவல் உணவுகள்னு சொல்கிறோம். ஸோ நார்மலாக அந்த இட்லி தோசைக்கு பதிலாக அவல் வாங்கி வச்சுக்கோங்க. அவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்வீட் மாதிரி வேணால் அவல் நினைவு போட்டு சரி நார்மலாக வீட்டில் பண்ணுற தேங்காய் போட்டு கொஞ்சம் நாட்டு வெல்லம் போட்டு அப்படி சாப்பிடலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸி ஆகணும்னா அந்த அவல் உப்புமான்னு சொல்லுவோம். நீங்கள் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து வதக்கி தாளிக்காமல் அவலை நல்லா ஊற போட்டு எடுத்துகிட்டு என் கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு அது கூட வெங்காயம், தக்காளி, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு லெமன் புளிஞ்சிடணும். புளிஞ்சு நல்லா விரவி சாப்பிட்டிங்கன்னா லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சரி லைட்டாக சால்ட் வேணால் ரொம்ப கம்மியாக போட்டுக்கணும். இந்த லெமன் சாதம் மாதிரி அவலில் பண்ணலாம்.
0: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. ஆரோக்கியம் காப்போம், இயற்கை வழியில் உடல்நலம் குறித்த ஆலோசனைகளை கேட்டீர்கள். வழங்கியவர் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:06. நிலம் தானாவில் தொடர்வது.
2: காலநிலை மாறுபாட்டால சில நோய்கள் வந்து பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறவங்க பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதில் பொதுமக்களிடமிருந்து சுகாதாரத்துறை எந்த மாதிரியான ஒத்துழைப்பை எதிர்பார்க்குது சார், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
4: வீட்டுக்கு பின்னால் உள்ள பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள், டயர்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், இதெல்லாம் வந்து தூக்கி வீசக்கூடாது.

0: முட்டை சாப்பிட்றேன்னா சாப்பிட்டு அப்படியே இந்த ஓட்டை தூக்கி தூர போட்டுருவாங்க. அந்த ஓட்டில் தண்ணி தேங்கியிருந்தால் அந்த தண்ணீர்லேயும் கொசுப்புழு உற்பத்தி ஆகும். தேவையில்லாத டயர்கள் பின்னால் போட்டு வச்சுருப்பாங்க. பிளாஸ்டிக்கு இது இருக்கும், ஆட்டு உரலில் சும்மா வச்சுருப்பாங்க. அந்த ஆட்டு உரலில் உபயோகப்படுத்தவே மாட்டாங்க. உபயோகப்படுத்தாத இடத்துல அந்த ஆட்டு உரலில் தண்ணி தேங்காமல் இருக்குன்னா அதில் முழுவதுமாக மணலை போட்டு மூடி வச்சா அதில் தண்ணி தேங்காது. இது மாதிரி அறிவுரைகளை சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கொள்வதற்கு பொதுமக்கள் ஒரு சில இடங்களில் வந்து அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. எங்களுக்கே தண்ணி கம்மியாக தானே இருக்குது, இந்த தண்ணியில் கொசுப்புழு இருந்தால் அதை உடனடியாக அழிப்பதற்கு அந்த நடவடிக்கை ஏற்படுவாங்க. அதை தண்ணீரை கொட்டுவதற்கு ஒரு சில நேரங்களில் பொதுமக்கள் ஒத்துழைப்பதில்லை. நாங்களும் சொல்கிறோம், அந்த தண்ணியை உடனடியாக பாத்திரத்தை கழுவியோ இல்லைனா துணியை துவைச்சோ அப்போ கொட்டி அதை நன்றாக கழுவி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தேய்ச்சி அதை காய வச்சு சுத்தமாக வச்சு அப்புறம் தண்ணீர் பிடிச்சி மூடி வைங்க. தொடர்ந்து தண்ணீரை 3 நாள் 4 நாள் உபயோகப்படுத்தாச்சுன்னா அதை காலி பண்ணிடுங்க. 10 நாள் 15 நாளுக்கு தொடர்ந்து ஒரே தண்ணீரை திறந்த வெளியில் வைக்காதீங்கிற அறிவுரைகளை சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே போகும்போதும் நாங்கள் ஒரு சில இடங்களை பார்க்குறது, இப்போ ஃப்ரிட்ஜு வச்சுருப்பாங்க, குளிர்சாதன பெட்டி, அதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த டீஃப்ராஸ்ட் ஆகக்கூடிய அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா பின்னால் உள்ள அந்த தண்ணீர் பூரா அந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னால் உள்ள அந்த டப்பாவில் தண்ணி தேங்கியிருக்கும். ஒரு வீட்டில் காய்ச்சல் இருக்குதுன்னு போய் பின்னால் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் இருக்கும், அந்த தண்ணீருக்குள்ளே கொசுப்புழு இருப்பதை நாங்கள் பல இடங்களில் பார்த்து அதை எடுத்து கொட்டி அதை தொடச்சி வைக்க சொல்லுவோம். இந்த பணிகளே எங்களுடைய பணியாளர்களே செய்கிறாங்க. இது வந்து ஒவ்வொரு பொதுமக்களும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். தேவையில்லாத தண்ணீர் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜுக்கு பின்னால் இருந்தால் அதை தொடச்சி சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். எங்கேயும் தண்ணீர் தேங்காத அளவு இருக்கணும். நம்ம தண்ணீர் பிடித்து வைத்திருந்தாலும் அதை வாரத்துக்கு ஒரு தடவை கழுவி நல்லா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தேய்ச்சி கழுவி சுத்தமாக வச்சுருந்தா அந்த கொசு முட்டை இடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி மக்கள் வந்து நல்ல முறையில் பேணி காப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சாயந்தரம் 1 மணி 5:30 ஆச்சுன்னா கதவுகளெல்லாம் சாத்தி வச்சு கொசு உள்ளே வராத அளவுக்கு இருக்கணும். குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு கொசு வலைகள் ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அந்த கொசு கடிப்பதற்கு உண்டான வாய்ப்பு கம்மியாக இருக்கும். பொதுமக்கள் நம்ம நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். சுற்றுப்புறத்தை நமது வீட்டில் உள்ள பகுதிகளிலும் சுகாதாரமாக வைத்திருப்பதன் மூலம் பல நோய்களிலிருந்து நாம் நம்மை காற்றுக்கொள்ள முடியும்.
1: மழைக்காலங்களில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய டெங்கு காய்ச்சல் வந்து எவ்வாறு பரவுகிறது, எந்தெந்த வழிகளில் பரவுகிறது, டெங்கு காய்ச்சல் வந்தாக்க முறையாக அரசு மருத்துவமனைகளை அணுகணும், எவ்வாறு சிகிச்சை எடுக்க வேண்டும், பல அருமையான கருத்துக்களை வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டவங்க பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நலக்கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள்.

நேரம் 1:10 கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா நிகழ்ச்சி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்கள் ஆர்ஜே சந்தியா ஜெகன். இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சி எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல நீர்ச்சத்து அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. உடலில் நீர்ச்சத்து சீரான அளவு இருந்தாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உள் உறுப்புகளுக்கு எந்த விதமான பாதிப்புகளுமே வராதுங்க. இதுக்கு அப்போ தண்ணி மட்டும் நல்லா குடித்தா போதுமா சந்தியா அப்படின்னு கேட்டால், அது மட்டும் பத்தாது. அன்றாட நமக்கு தேவையான அளவு காய்கறி பழங்கள் இதெல்லாமே எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீர்ச்சத்து மட்டும்தாங்க உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும், கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது, ஒரு மூலப்பொருளாகவுமே இருக்குன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளும் உடல் ஆரோக்கியம் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. வயசு பொண்ணு திரைப்படத்திலேருந்து MS விஸ்வநாதனின் இசையில் பாடல்.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க நிலம் தானா நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நீர் சத்து நிறைந்த உணவுகளும் உடல் ஆரோக்கியம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் நேர்களே. அடுத்ததாப்பா அதான் முதல்ல பார்த்தீங்கன்னா எலுமிச்சை. இந்த எலுமிச்சை வந்து நீர் சத்து நிறைஞ்ச ஒரு பழம் தாங்க. இதில் வைட்டமின் சி மாதிரியான சத்துக்கள் இருக்குது. செரிமானத்துக்கு உதவக்கூடியதாக இருக்குது. நோய் எதிர்ப்பு செயல்பாட்டிற்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. நீர் சத்து அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. நம்ம சரும ஆரோக்கியத்திற்குமே ரொம்ப உதவி செய்தாங்க. புளிப்பு சுவையோட புத்துணர்ச்சியும் தரக்கூடிய அந்த எலுமிச்சையை தண்ணீரோடு சேர்த்து நம்ம எடுத்துக்கும் போது நீர் சத்து கிடைக்கிறதுக்கு உதவி செய்தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காயில் நீர்ச்சத்து அதிகமாகவே இருக்கும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தினசரி உணவில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காய்கறியாக தான் இந்த வெள்ளரிக்காய் இருக்குது. இதில் நீர்ச்சத்தோடு சேர்த்து நார்ச்சத்தும் இருக்கிறனால சீரான செரிமானத்துக்கு உதவி செய்தான். போதுமான நீர்ச்சத்து இதில் இருக்கிறனால சிறுநீரகங்கள் மாதிரியான உறுப்புகளுடைய இயல்பான செயல்பாட்டிற்கு ரொம்பவே உதவி செய்தான் இந்த வெள்ளரிக்காய். இப்போ நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே. நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியன் மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில் பாடல் இதோ.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க நலம் தானா நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளும் உடல் ஆரோக்கியம் பற்றி பேசிகிட்ருக்குறோம். இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தை பற்றி தான் பேச போகிறாங்க. இனிப்பும் புளிப்பும் கலந்த ஒரு சுவையோடு புத்துணர்ச்சி தரக்கூடிய பழம் தான் ஆரஞ்சு பழம். ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்தும் அப்புறம் வைட்டமின் சியும் நிறைஞ்சிருக்குது. இது நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து இயல்பாக செயல்படுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தையும் நமக்கு தருதான் இந்த ஆரஞ்சு பழம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திராட்சை பழம். இதில் நீர்ச்சத்து மற்றும் பலவிதமான தாவர சத்துக்களுமே இருக்குதாங்க. உடலில் உள்ள நீர் தேவைக்கு இது வந்து போதுமானதாக இருக்குது இந்த திராட்சை பழம். அது போக செரிமானத்துக்குமே ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஒரே ஒரு கிராமத்திலே திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் கே ஜே ஜெயசுதாஸ் மற்றும் கே எஸ் சித்ராவின் குரல்களில் பாடல் இதோ.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் B பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் B நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேர்களே, ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம். ஒரு ஓடை நதியாகிற திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரன் மற்றும் எஸ் ராஜேஸ்வரியின் குரல்களில் கேட்டுட்ருக்கீங்க நலம் தானா நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளும் உடல் ஆரோக்கியம் பற்றி பேசிகிட்டு இருக்கோங்க. இதில் அடுத்ததாக நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, தர்பூசணி அதிக நீர்ச்சத்து கொண்ட பழம் இது. குறிப்பாக வெயில் காலத்தில் புத்துணர்ச்சியோட நீர்ச்சத்தையும் பெறுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குதுதான் சொல்லணும். நம்மளுடைய உடலின் நீர் தேவைக்கு உதவியாக இருக்கக்கூடியது தர்பூசணி தாங்க முதல்ல. இதில் உள்ள நீர்ச்சத்து நம்ம உடலை எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கு.

ரொம்பவே உதவியாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரி வகை பழங்கள், ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ராஸ்பெரின்னு பல வகையான பெரி பழங்கள் வந்து நமக்கு கிடைக்குது இல்லையா. இது நீர் சத்தோடு சேர்த்து ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பலவிதமான தாவர சத்துக்களையும் நமக்கு தருதுங்க. இந்த பெரி பழங்கள் பார்த்தீங்கன்னா நச்சுக்கள் அழிக்கிறதுக்கும் அலர்ஜியை எதிர்த்து போராடுறதுக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்பெற செய்கிறதுக்குமே உதவியாக இருக்குது. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. அந்த 7 நாட்கள் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில் பாடல் இதோ.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: நேரடி கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. நலம் தரா நிகழ்ச்சி எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளும் உடல் ஆரோக்கியம் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோங்க. இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர். காலிஃப்ளவரை பார்த்தாலே இதில் இவ்வளோ நீர்ச்சத்து இருக்கா, முதல்ல நீர்ச்சத்து இருக்கா அப்படிங்கிறத யோசிப்போம். அதுக்கப்புறம் இதில் இவ்வளவு நீர்ச்சத்து இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிப்போம். இந்த காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா சுமார் 92% நீர்ச்சத்து இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் சி, வைட்டமின் கேன்னு பல முக்கிய சத்துக்களும் இருக்குது. நம்ம அன்றாட உணவில் இந்த காலிஃப்ளவரை எடுத்துக்கும் போது நீர்ச்சத்தோடு சேர்ந்து பல ஊட்டச்சத்துக்களும் நமக்கு கிடைக்குது. இப்போ நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே, உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

நேர்களே, ஒரு சூப்பரான பாடல் கேட்டு ரசித்தோம். இன்னைக்கு நலம் தான் நிகழ்ச்சி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளும் உடல் ஆரோக்கியம் பற்றி தான் பேசிகிட்ருக்கோங்க. அடுத்ததாக எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்முடைய சமையலறையில் தினமும் இடம்பெறக்கூடிய தக்காளி பற்றி தான். தக்காளியில் நீர்ச்சத்து அதிகமாகவே இருக்குது, 95% நீர்ச்சத்து இருக்கிறதா சொல்லப்படுது. அதோட லைகோபின் மற்றும் பீட்டா கரோட்டின் மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்களுமே இதில் இருக்குதாங்க. குழம்பு, ரசம், சாலடுன்னு பல விதங்களில் பயன்படுத்துகிறோம் இந்த தக்காளியை. தக்காளி பார்த்திங்கன்னா சுவையோடு சேர்த்து நீர்ச்சத்தையும் ஊட்டச்சத்துக்களையும் நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த காய்கறி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியக்கூடிய காய்கறின்னு காய்கறின்னா அது முள்ளங்கிங்க. இதில் சுமார் 95% நீர்ச்சத்து நிறைஞ்சிருக்குது. முள்ளங்கியை சாலடு, கூட்டு அல்லது வெள்ளிக்கிழமை ஆனால் சாம்பார் அப்படின்னு செஞ்சு சாப்பிட்றோம். இந்த முள்ளங்கியில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி மற்றும் பொட்டாசியம் மாதிரியான சத்துக்களுமே இருக்குதான். இதய செயல்பாட்டிற்காக இருந்தாலும் சரி, தசைகளோட செயல்பாட்டிற்காக இருந்தாலும் சரி, ரொம்பவே உதவியாக இருக்குதான். நமக்கு சாதாரணமாக தெரிஞ்சாலும் அதிக நீர்ச்சத்தையும் ஊட்டச்சத்தையும் நிறைஞ்சு ஒரு காய்கறியாக இருக்குது இந்த முள்ளங்கி. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது நேயர்களே. நானும் ஒரு தொழிலாளி திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகியின் குரலில் பாடல் இதோ.

நேர்களே, இன்று மாலை 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் உலக இதய தினத்தை முன்னிட்டு மாரடைப்பிற்கான காரணங்களும் நவீன சிகிச்சை முறைகளும் நேர்முகம் பங்கேற்பவர் இதய சிறப்பு மருத்துவர் அருணாச்சலம் அவர்கள்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் பிற்பகல் 2:01 ஆயாச்சு. உங்களுடைய அபிமான நிகழ்ச்சி குக்கோ நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. நேரிலே நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு பெறலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக. எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. 9443360794 9443607 4 எங்களுடைய இந்த வாட்ஸ்அப்

பிறகு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலில் பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் இதெல்லாம் டெக்ஸ்ட் மெசேஜாவோ வாய்ஸ் மெசேஜாவோ அனுப்பி வைங்க. குக்கோ நிகழ்ச்சியில் உங்கள் பாடலையும் கேட்கலாம். அப்படி நிறைய நேர்கள் பாடல் அனுப்பிட்டு காத்துட்ருக்குறாங்க. அதில் முதல் பாடல் கேட்க போகிறோம். கூடல் நகர் படத்துலேருந்து தமிழ்ச்செல்விங்கிற பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அன்னை நகர்லேருந்து உதய்.

இருந்து. அடுத்ததான் யாருக்காக பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, மாரி சிவநாடானூர்லேருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்துலேருந்து என்னவளே என்னவளே பாடல் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க கேட்ட பாடல் கேட்கலாம். தொடர்ந்து நினைஞ்சிருங்க, எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: நேரம் பிற்பகல் 2:12 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களின் விருப்ப பாடல்களோடு கேட்டு ரசிச்சிட்ருக்கிறீங்க குக்கு.
1: மேடம், நான் திருவனந்தபுரத்துலேருந்து குமார் பேசுகிறேன். எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து அம்மா அம்மா நீ எங்கே அம்மா, ஒன்னை விட்டா எனக்காரு அம்மா, தேடி பார்த்தேன் நீயும் காணலையே. இந்த பாட்டு போட்டு விடுங்க. நன்றி, வணக்கம்.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: குக்கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. நெஞ்சிருக்கும் வரை படத்திலிருந்து ஒரு முறை பிறந்தேன் அப்படிங்கிற பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க ஜோதி திருநெல்வேலியிலிருந்து.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: குக்கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6
1: கோவில்பட்டியிலிருந்து செந்தில் பேசுகிறேன். தலைநகரம் படத்திலிருந்து ஏதோ நினைக்கிறேன் பாடல் வேண்டும்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. நேர்களின் விருப்ப பாடல்களோடு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் கேட்க போறோம். பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. திருநெல்வேலியிலிருந்து வினீத் ஐஸ்வர்யா அவங்க கேட்ட பாடலோடு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு. அடுத்ததா பாடல் கேட்க போறோம். விடுதலை திரைப்படத்திலிருந்து வழிநெடுக காட்டுமல்லி. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க வெள்ளாங்குழிலிருந்து கார்த்திகா.

குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னா, கோவில்பட்டியிலிருந்து பொன்மலர் சுதா செல்வி பாடல் கேட்டிருக்கிறாங்க. காக்கி சட்டை திரைப்படத்திலேருந்து, இது புது காக்கி சட்டை திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க.

0: நேர்களின் நினைவிற்கு நேர்களின் நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று மாலை 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் உலக இதய தினத்தை முன்னிட்டு மாரடைப்பிற்கான காரணங்களும் நவீன சிகிச்சை முறைகளும் நேர்முகம் பங்கேற்பவர் இதய சிறப்பு மருத்துவர் டாக்டர் அருணாச்சலம் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். நேரம் பிற்பகல் 2:45 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க.
1: டவுன் மேலிருந்து கர்பசாமி படம் தீபம் பாட்டு பூவிழி வாசலில் யாரடி வந்தது. வணக்கம் வணக்கம், நன்றிம்மா.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம் குக்கு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வள்ளி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கிறாங்க, மருதகுலத்திலிருந்து வீரபாண்டியன்.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் கேட்க போறோம். மேலகரம் இந்திரா ஜெயக்குமார் சுபா அம்பலவாணன் பாடல் கேட்டிருக்கிறாங்க. தங்க மீன்கள் திரைப்படத்துல இருந்து ஆனந்த யாழை மீட்டுகிறாய். அவங்களுக்காக மட்டும் இல்லாம பாடல் கேட்ட மற்ற நேயர்களுக்காகவும் இந்த பாடல். நெல்லையிலிருந்து ராஜேஷ், குருவன்கோட்டையிலிருந்து முருகன் தீபக், கீழ விளாத்திக்குளத்திலிருந்து ராணி வேல்சாமி சிவபாலா விஜய், தென்காசியிலிருந்து குத்தாலிங்கம், சிங்கம்பாறையிலிருந்து ஜெரால்டினால், உடையாம்பொழி அபிஷேக் அனீஷ், ஆரியங்காவூர் லக்ஷ்மி கனகசபாபதி சரஸ்வதி சரவணகுமார் முத்துரதி, நெல்லையிலிருந்து முத்து, கோவில்பட்டி உமா ராணி சுதா செல்வி, கலை கற்பகம் நவீன் ரச்சனா, இவங்க எல்லாருக்காகவும் நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் கேட்கலாம். பாடலை தொடர்ந்து 3 மணிக்கு செய்திச்சிருக்கும். அதனைத் தொடர்ந்து 3

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் இன்று புதுதில்லியில் கூடி ஆலோசனை மேற்கொண்டனர். தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்க 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தாவேகாவிற்கு வாக்களித்தவர்கள் வேதனைப்படும் வகையில் அக்கட்சி தலைமையிலான கூட்டணி அரசின் செயல்பாடுகள் உள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. குற்றச்செயல்களில் ஈடுபடும் தாவேகவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பிஜேபி குறை கூறியுள்ளது. புதிதாக சமையல் எரிவாயு இணைப்பு கோருபவர்களுக்கு அவற்றை உடனடியாக வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் மாநகராட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியார் மயமாக்கும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்றுமுன் வரை 10.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 97 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 72 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 9 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 3:03. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரை அருவி. நிகழ்ச்சி வழங்குறதுக்காக ரெடியா இருக்கிறேன் நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன். நேர்களே, இன்னைக்கு திரையரவி நிகழ்ச்சியில் உங்களுக்கான மியூசிக் பிளே பண்ணுவேன். அது என்ன பாடல், என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டுபிடிக்கணும். அழைக்கலாம் 04-62-1-1-3-2 மற்றும் 04-62-2-1-1-3-3 என்ற எங்களுக்கு நிகழ்ச்சியின் முதல் நேயர். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். நான் வீரவன் ஜப்ளிக்கத்து முருகன் பேசுறேன். நல்லா இருக்கலாம் மேடம்?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உங்களுக்கான
1: மியூசிக் ப்ளே பண்ணட்டுமா?
2: நான் பண்ணுங்க.
1: ஓகே, கேளுங்க.

0: தெரிஞ்சுதா?
1: செந்தாளம் பூவே மந்தாளம் பூவே அந்த பாட்டு மாதிரி.
0: சரி ஓகே, என்ன படம் அது?
1: படம் பேர் தெரியல. இது சீப்புல அந்த அவன் நம்ம ரஜினிகாந்த் பரன்சா கொடுத்திருப்பாங்கல்ல, அண்ணாமலையில அவங்க தான் நடிச்சிருப்பாங்க. சீப்புல ரெண்டு பேரும் போவாங்க.
0: முள்ளு மலரும், முள்ளு மலரும், சரியா? சரி ஓகே சார், ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, உங்களுக்கு மியூசிக் பே பண்ணிக்கலாமா? ஓகே, ஈஸியா இருந்தா கஷ்டமா இருமா?
2: ஈஸியாவே போடுங்க.
0: சரி

0: தெரிஞ்சுதா
1: மூடுபனி படந்தாரு
0: இல்லையே?
1: இன்னொரு படங்க ஞாபகம் வருது.
0: ஓகே ஓகே. சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு பாக்ஷா திரைப்படத்துல இருந்து. தேவாவின் இசையில், கே ஜே ஜேசுதாஸ், கே சித்ராவின் குரல்களில், வைரமுத்துவின் வரிகளில் பாடல் இதோ.

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க திரையறிவி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் பேசுவார் அடுத்த அன்பு நேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நெல்லை மாவட்டம் சிறுமிழஞ்சி கிராமத்திலிருந்து கோமதி நாயகம்மா.
0: கோமதி நாயகம்மா சார்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, உங்களுக்கான மியூசிக் வருது, கேளுங்க. ஓகேவா?

0: தெரியுதா சார்? சொல்லுங்க.
1: என்ன
0: படம் இது?
1: மூடு மணிமா.
0: ஓகே சூப்பர் சார், வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், இனிப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாரு யாரு? சார் உங்க பேர் கேட்கல சரியா. செல்லப்பாவா?
2: ஆமா.
0: ஓகே, உங்களுக்கான மியூசிக் வருது.

0: தெரியுதா சார்?
1: ஆ கண்டுபிடிச்சேன் மேடம்,
0: சொல்லுங்க.
1: அன்பேலா படத்துல ராஜா ராணி மட்டும்.
0: ஓகே, சூப்பர், வாழ்த்துக்கள் சார், நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நேர்லேயே இப்போ நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராமின் குரல்களில் தேவாவின் இசையில் பாடல் இதோ.

0: நேரம் 3:20 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ் பாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 திரை அருவி. நம்ம நிகழ்ச்சியை பேச போற அடுத்த அன்புநேயர் வணக்கம். வணக்கம், நினைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம்.
1: கோமதி பேசுறேன் மேடம்.
0: கோமதி, எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோபாலசமுத்திரம்.
0: கோபாலசமுத்திரம். கோமதி, ஏன் மெதுவா பேசுறீங்க? வீட்டுல யாரும் இல்லையா? இருக்காங்களா? சாரி,
1: இருக்காங்க மேடம். என் பொண்ணு இருக்கா? நான் இருக்கேன்.
0: ஏன் மெதுவா பேசுறீங்க?
1: உங்களுக்கான
0: மியூசிக் வருது, கேளுங்க.
1: சொல்லுங்க மேடம்.

0: சொல்லுங்க கோமதி.
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு மேடம் அது.
0: அப்படியா சொல்லுங்க.
1: மேகம் சிஞ்சின்றும் நேரம் எஸ்பிபி பாட்டு.
0: கோமதிக்குள்ள இருந்து யாரோ வெளியே வர்ற மாதிரி இருக்கு இப்போ. வாழ்த்துக்கள் கோமதி. நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? மாரி செல்வியா?
2: மாரீஸ்வரி.
0: மாரீஸ்வரி. ஓகே மாரீஸ்வரி, உங்களுக்கான பாடல் வருது கேளுங்க.
2: ஆ போறோம்.
0: சாரி மியூசிக்.

0: சரிதான் மாரீஸ்வரி. பின்னாடி என்ன சத்தமா இருக்கு மாரீஸ்வரி?
1: பக்கத்து வீட்டுல பிள்ளைங்க விளையாடுது மேடம்.
0: அது வந்து இப்படியே விளையாடுறாங்க, ஒரு முரட்டுத்தனமான விளையாட்டா இருக்கும் போலயே.
1: குட்டி பிள்ளைய விளையாடுது மேடம்.
0: சரி என்ன பாட்டு இது?
1: வேற ஒரு தடவை பாருங்க.
0: கேட்கவே இல்லையா நீங்க?
1: சரியா கேட்க மாட்டேங்குது.
0: சரி சரி. ஆ

0: சொல்லுங்க குமுதி.
1: ஒரு நாளும் அந்த பாடம் மேடம்,
0: உங்களை மறக்கவே மாட்டேன். ஆ சரி சொல்லுங்க கோமதி. கோமதி தானே உங்க பேர்
1: என்னது?
0: காந்திமதியா?
1: மாரீஸ்வரின்னு
0: சொன்னீங்கல்ல நீங்க இல்லையா? அது
1: என்ன மேடம்
0: பேர் என்ன சொன்னீங்கம்மா? மாரீஸ்வரியா காந்திமதியா?
1: மாரீஸ்வரி மாரீஸ்வரி மேடம், ரெண்டு பேர் எனக்கு.
0: ஏங்க முதல்ல மாரீஸ்வரின்னு சொல்லிட்டு இப்ப கேட்டா காந்தி
1: குழப்பிட்டு
0: இருக்கீங்க.

0: சரி
1: திருப்பூரணி.
0: ஆ சரி, ஓகே ஓகே. என்ன படம் இது?
1: முத்து.
0: முத்தா? ஐயோ, லைட்டா நெஞ்சு வலி வருது எனக்கு. யஜமான் சூப்பரா சொன்னீங்க, நன்றி. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வெள்ளாங்குளி பாபு.
0: வெள்ளாங்குளி பாபு, ஓகே. உங்களுக்கான மியூசிக் வருது, கேளுங்க சார்.

0: வாழ்த்துக்கள் பாபு சார்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. நேர்களே, இப்ப நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ராமன் அப்துல்லா திரைப்படத்துல இருந்து.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 25 ரூபாய் உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 1,32,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பசுமை வழித்தட 3ம் கட்ட திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களை இளையோர் பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் இன்று புதுதில்லியில் கூடி ஆலோசனை மேற்கொண்டனர். தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்க 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தாவேகாவிற்கு வாக்களித்தவர்கள் வேதனைப்படும் வகையில் அக்கட்சி தலைமையிலான கூட்டணி அரசின் செயல்பாடுகள் உள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. குற்றச் செயல்களில் ஈடுபடும் தாவேகாவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பிஜேபி குறை கூறியுள்ளது. புதிதாக சமையல் எரிவாயு இணைப்பு கோருபவர்களுக்கு அவற்றை உடனடியாக வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் மாநகராட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியார் மயமாக்கும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன்வரை 25 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 198 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை விக்கெட் இழப்பின்றி 55 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக ஆஸ்திரேலியா 176 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை வணக்கம் நேர்களே, நேரம் 4:10. நேர்கள் கேட்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. நிகழ்ச்சி வழங்குறதுக்காக ரெடியா இருக்கிறோம். நான் உங்கள் ஆஜி சந்தியா ஜெகன் மற்றும்
2: எல் சுப்பிரமணியன்.
1: அண்ணே
2: வணக்கம்மா,
1: எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கம்மா.
1: ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து.
2: ஆமா ஆமா, அதாவது
1: 2 மாசம் இருக்குமா?
2: இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ வந்து பார்க்கறது ரொம்ப அரிதா இருந்தாலும் கூட, இன்னைக்கு வந்து நாம ரெண்டு பேரும் சேர்ந்து நேயர்களோட வந்து புதிய தும்பி நிகழ்ச்சியில கலந்துகிட்டோம் பாருமா.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
2: அதுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய பாராட்டுதலை நான் உனக்கு தரேன்.
1: நான் நினைச்சேன் நாளைக்கு யாரா இருப்பாங்க நம்ம கூட நிகழ்ச்சி பண்றதுக்கு அப்படின்ட்டு.
2: சரி,
1: உங்களதான் நினைச்சேன். அதே மாதிரி நீங்க தான் வந்திருந்தீங்க.
2: பரவாயில்லம்மா,
1: ரொம்ப சந்தோஷம். ஓகே, நம்ம புதிய தும்பி நிகழ்ச்சி வழக்கம் போல ஒரு நேயர் ஒரு கேள்வி அப்படிதான் போய்கிட்டு இருக்குது. நேர்களே அதே மாதிரி தான், வழக்கமா உள்ள மாதிரி தான். நீங்களும் பொதிகை தும்பி நிகழ்ச்சியில கலந்துக்கொள்ள அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு.
2: அது மட்டும் இல்லம்மா, வந்து இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து குரூப் 1 தேர்வு நடந்துச்சு பத்தியாமா, அதுல வந்து ஏராளமான பேர் வந்து தேர்வு எழுதினார்கள்.
1: சரி,
2: கிட்டத்தட்ட வந்து ஒரு 46 பதவிகளா, 43 சரியா ஞாபகம் இல்லை, 2.5 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. இந்த 46 சுமார் 50 பதவிகள்னு வச்சுப்போமே, 50 பதவிகளுக்கு 2.5 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்காங்கன்னா, நம்ம இளைஞர்கள் வந்து உண்மையிலே ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து அரசு பணிக்கு போகணும் போலுக்கு இல்லையா? இருந்தாலும் கூட அவருடைய அந்த அறிவை விருத்தி செய்வது கொள்வதற்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இப்ப ஏன் இதை சொல்றேன்னு நினைக்கிறியா?
1: அதான் யோசிக்கேன்.
2: முத நேயர் முத கேள்வி என்னோடதான்.
1: அதாவது
2: ஆமா, கேள்வி கேளுங்க நீங்க.
1: விருதுப்பட்டி,
2: சங்குப்பட்டி, சரிதானா? அப்புறம் நிறைய பட்டி இருக்க, சடான்னு வர மாட்டேங்கி, உசிலம்பட்டி, சரிதானா? எங்க புதுப்பட்டியா?
1: நான்
2: வந்து ரொம்ப ஈஸியான கேள்விதான் உங்களுக்கு கேட்க போறேன். ஆமா, அதாவது நிறங்கள் வர்ற மாதிரியான பாட்டு ஒரு 3 நிறங்கள் வரணும் அதுல. ஏதாவது நிறம், நிறம், கலர்,
1: கலர்,
3: கலரா?
2: சீக்கிரம் பட்டாஞ்சி,
3: சீக்கிரம் சொல்லணுமா?
1: சிகப்பு ரோஜா படம் சார்,
3: சிகப்பு ரோஜா படம், பச்சை கிளி முத்துச்சரம், பிள்ளை

0: டைம் முடிய போது சீக்கிரம்.
1: ஒரு
2: கைத்தட்டு குடுத்துருமாண்ணா
1: கண்டிப்பா குடுக்கணும் இல்லையா.
2: ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே ரெண்டு பேரும் மார்க் வாங்கிட்டீங்களா,
1: அதனால தான். ஆமாம், அது வந்து அது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் அப்போ சொன்னேன் இல்லையா ஒரு செய்தி.
2: ஆமாம்,
1: அதுக்கும் இந்த கேள்விக்கும் சம்மந்தம் கிடையாது.
2: ஆமாம், ஏன்னா
1: அவர் சார்ட்டு இந்த கேள்வி கேட்டேன்னு வைங்க, அவர் பாவம் கொஞ்சம் சங்கடப்பட்டுருவாங்க. அதனால அடுத்து நம்ம கூட
2: என்கிட்ட கேட்டாலுமே நானுமே சங்கடப்பட்டுருவேன்.
1: ஒன்றும் ரொம்ப கஷ்டமான கேள்வி அல்ல.
2: ஆமாம்,
1: இருந்தாலும் கூட நம்ம அடுத்த நேயர்கள்ட்ட அந்த கேள்வி
2: கேட்டுட்டு அப்புறமா பேசலாம்.
1: நிச்சயமா.
2: ஓகே, நேர்கள் நிகழ்ச்சி இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. குஷி திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில், ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராமின் குரல்களில், வைரமுத்துவின் வரிகளில் பாடல் இதோ.

0: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 பொதிகை தும்பி. நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம்
1: அன்பு சகோதரி அவர்களுக்கும், அன்பு சகோதரி எழுத்துவமணி அவர்களுக்கும் மாலை வணக்கம்.
2: சகோதரிக்கும்
3: உங்களுக்கு தான் போட்டி.
0: எத்தனை சொல்லணும்?
1: முதல் ரெண்டு எழுத்து எடுத்து விட்டால் மதிப்புள்ள ஒரு பொருள் வரும். ரெண்டாயிரத்தி மூணு எழுத்து எடுத்து விட்டால் நமக்கு இது தேவை. அது என்ன
0: திரும்ப சொல்லுங்க சார்.
1: அஞ்சு எழுத்து சொல்.
0: ஓகே,
1: கடைசி மூன்று எழுத்து, அதாவது முதல் ரெண்டு எழுத்து எடுத்து விட்டால் ஒரு மதிப்புள்ள ஒரு பொருள்.
0: மதிப்புள்ள பொருள், ஓகே.
1: ஆமா, ரெண்டாயிரத்தி மூணு எழுத்து எடுத்து விட்டா நமக்கு இது தேவை.
0: நமக்கு இது தேவை,
3: எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கு.
1: முதல் ரெண்டு எழுத்து எடுத்துட்டா மதிப்புள்ள
0: மதிப்புள்ள பொருள்.
3: அப்புறம்
0: முதல் ரெண்டு எழுத்து,
1: ரெண்டாவது மூணாவது எடுத்து விட்டா நமக்கு எது தேவை? எல்லாருக்கும் தேவை.
0: தேவை லாஸ்ட்ல வைரம் வருமோ?
1: இன்னொரு சொல்லலாமா, கடைசி மூணு எழுத்து எடுத்துட்டா ஒரு சாமி வரும்.
0: சாமி வரும்.
3: சரி, நாளை காலைல கூட
1: கண்டுபிடிச்சிடலாம்.
3: நாளை காலைல கூட கண்டுபிடிச்சிடலாம்.
0: ஒரு மாதிரி இருக்கு. சாமி வரும், என்ன சாமி வரும்? எனக்கு தான் ஒரு மாதிரி வருது இப்போ. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, டைம் முடிஞ்சிருச்சு. நீங்க தான் அறிவாளியாச்சு. சொல்லுங்க சார்.
1: அவங்க பக்கமே இருப்பாங்க அவங்க. காளிமுத்து.
3: காளிமுத்து,
1: காளிமுத்து,
0: காளிமுத்து.
1: முதல் ரெண்டு எழுத்து எடுத்து பாருங்க, முத்து வருதா?
0: முத்து, ஆமா.
1: என்ன
3: செய்ய தெரியல.
1: பிச்சுக்கிட்டு இருப்பாரு.
3: சவா சவா சரி சகோதரி.

0: என்ன சொல்ற சென்டென்ஸ் சொல்லுவேன், அதை வந்து நல்ல ஒரு மாஸ் ஹீரோ டைலாக் மாதிரி கிளைமேக்ஸ்ல அந்த ஹீரோ சொல்லிட்டு போனா எப்படி இருக்குமோ அது மாதிரி சொல்லணும். அதாவது நான் இப்போ ஒரு ரெண்டு மூணு லைன் சொல்றேன் உங்களுக்கு, அந்த லைனை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல ஒரு மாஸ் ஹீரோ சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் சீன்ல சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதிரணும். இல்ல இல்ல நான் சொல்றதே நீங்க சொல்லணும், நான் சும்மா சாதாரணமா தான் சொல்லுவேன், அதை நீங்க வந்து நல்லா ஹீரோ சொல்ற மாதிரி சொல்லணும். சரியா, கிளைமேக்ஸ் சீன்ல உள்ள மாதிரி சொல்லணும். கிளைமேக்ஸ் சொல்றாப்ல அந்த மாதிரி சொல்லணும். சரி சொல்லட்டா? இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது, டீ குடிக்க போறேன், கூட சேர்த்து சமோசாவோ இல்ல வடையோ சாப்பிட போறேன், இதை சொல்லணும். டைமர் ஆன் பண்ணவா?
1: மனசுல உள்ளது அப்படியே சொல்லிட்டா.
2: இப்போ எனக்கு பசிக்குது,
0: ஹீரோ சொல்ற மாதிரி சொல்லணும்,
2: சாப்பிடணும், கூட சமோசாவோ கண்டிப்பா, நான் சூடா சமோசா சாப்பிட்டு ஆகணும்.
0: இல்ல சார், நல்ல ஒரு ஹீரோ கிளைமேக்ஸ் சீன்ல நல்ல மாசா சொல்ற மாதிரி சொல்லுங்க.
2: இந்த
1: படம் 100 நாள் தாண்டி 1000 நாள் போய்க்கு ஓடிரும், பெட்டியை தூக்கிடும்.
0: பாடல் கேட்டு வந்துடலானே.

0: நேரம் 4:36 கேட்டுட்ருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 மற்றும் பண்பலை 102.6 பொதிகை தும்பி.
1: அம்மா, அதாவது போன தடவை உன்னை வந்து வில்லங்கத்தில் மாட்டி விட்டார்ல, அஞ்செழுத்து சொல் அப்படி இப்படின்னு, அதே மாதிரி இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு ஏன் கூட போட்டி போட வரக்கூடிய அந்த வில்லங்கத்தில்
0: அதே. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் அந்த அதிர்ஷ்டசாலி? பேர் சொல்லுங்க சார்.
2: நான் சுத்தியாபுரத்துலேருந்து ராசாத்தி பேசுகிறேன்.
0: ராசாத்தி, ஓகே. கேளுங்கம்மா, சார் கிட்ட நீங்க தான் கேட்கணும்.
2: நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்?
0: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன தூங்கி முழிச்சு பேசுறீங்களா? தூங்கி முழிச்சு பேசுறீங்களா? டயர்டு, பயங்கர டயர்டு. ஓகே ஓகே, சரி ஓகே. கேளுங்க அண்ணங்கிட்ட கேள்வியே.
2: சார் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கம்மா, கேள்வி கேளுங்க டக்குனு.
2: இன்னொரு
1: தர சொல்லுங்க அண்ணே, வேற ஒண்ணு இல்ல.
2: நாலு முக்குப்படி, நந்த வானப்படி, ஓடும் குருதப்படி, வீசும் புளியாக்க.
1: ஏ அப்பா, இவ்வளவு பெருசா ஒரு விடுகதா இருந்தா எப்படி நம்ம? நீங்க நம்ம கோட்டியப்ப மாதிரி டபார்னா விடைய நீங்களே சொல்லணும். அப்படி சொல்லி சார் நீங்க மார்க்க வச்சுக்கோங்கன்னு சொல்லணும்.
0: க்ளூ கொடுங்கம்மா, ஏதாவது க்ளூ கொடுங்க.
2: இது விவசாயத்தோடு சேர்ந்தது.
1: ஓ, விவசாயத்தோடு சேர்ந்தது. அப்போ இது
0: டைம் முடிய போதனா?
1: அம்மா, இது
0: 5, 4
1: தெரியலம்மா, நீங்களே சொல்லிருங்க.
0: நீங்களே சொல்லிருங்கம்மா.
1: என்ன ஒன்னு ஒண்ணா சொல்லணும். அது இல்ல, அது இல்லன்னு போனும். இது
0: ஆமா,
2: கூனை, கமல இருக்க கூனை.
1: ஆ, சரி சரி சரி.
2: வாலு,
1: ரைட்டு ரைட்டு. ஆ, நாலு முக்கு.
2: மாடு.
1: ஆ, மாடு.
2: தாட்டக்கம்பு.
1: வெரி குட், சூப்பர்.
0: நல்ல வேலை என்கிட்ட கேக்கல அந்த கேள்வி. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது.
1: அது அது விளக்கம் சொல்லி விடைய சொல்லுங்கம்மா, கொஞ்சம் அந்த தங்கச்சி செஞ்சுக்கிடட்டும்.
2: நம்ம இதுக்கு முந்தி எல்லாம் இப்படி மோட்டர் அதுகள்லாம் இல்லை. இல்லை, மாடு வச்சு இரவு தானே.
1: ஆமா, கமல கமல அடிக்கிறது.
2: கமல அடிக்கிறது. அதான் நாலு முக்குப்படி, நந்த வானப்படி, ஓடும் குருதப்படி, வீசும் புளியாக்க.
1: அதுதான் அதுதான் சொல்லுங்க. நாலு

0: முக்குப்படினா எது? ஆ, அதுக்கடுத்து
1: நல்ல வாரப்படி.
0: ஆ, அது என்னது?
1: வால் வால் தண்ணி பிடிச்சி வந்து
0: அந்த அந்த தோல்ல செஞ்சிருப்பாங்க அது. ஆ,
1: ஓடும் குருதப்படி மாடு.
0: மாடு. ஆ, சரி.
2: அதெல்லாம்
0: போய் பார்க்கணுமா? போய் பார்த்து எங்கேயாவது இருக்கும், ஒரு வாரமா அருங்காட்சியகத்துல இருக்கும், அதையெல்லாம் பார்த்து ஓஹோ இப்படி எல்லாம் விவசாயம் செஞ்சிருக்காங்களான்னு
2: தெரிஞ்சுக்கிடணும்.
0: கடல் வர்ற மாதிரி ஒரு மூணு பாட்டு நச்சு நடிக்க பார்ப்போம். கடல்னு வரணும். அழகு.
2: என்னாச்சு சபாசன் சொன்னு அமைதி ஆயிட்டீங்க?
0: சொல்லுங்க. ஒரு பாட்டு வந்துடலாமா?
2: இந்த ரெண்டு பாட்டு சொல்லணும். நீங்க கேட்ட கேள்விக்கு ரெண்டு பேரும் ஷாக் ஆகி உட்கார்ந்துருக்கோம். வந்துருச்சு வந்துருச்சு. அதான் தொண்டைக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. டைம் முடிய போகுது. 7 6
1: சொல்லுங்க சார்.
0: இல்ல நான் சொல்லிருவேன், நீங்க தானே மதிப்பெண் வேணும்னா சொல்லணும்ல.
1: கொஞ்சம்
0: படபடப்பா இருக்கு என்ன? அது வேற நேத்து வேற கோயில் கூட
2: சிறுமணல்
0: வீட்டில் குடியேறும் நண்டானது, இவள் கண் பார்த்து மீனன்று திண்டாடுது, பொங்கும் உரையோடு. இனிமை இருக்கு பாரு, அது நமக்கு பாடணும்னு சொல்ல
1: தோணுச்சு.
0: நம்ம சிவாஜி பாடின மாதிரி இருந்துச்சு இல்லையா? இப்ப மாதிரி தெரியுதா நான் ஏன் பாடினேன்னு? நல்ல பாட்டு. என்னமா கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேற்று.
2: அம்மா எந்த ஊர்ல இருந்து பேசுறேன்னு சொன்னீங்க ரசாத்திமா?
0: அப்படியே சிவாஜி நேசம் பாடின மாதிரியே இருக்குன்னு சொல்லி
2: ஒரு தமாசு.
0: ஆமா, பாட்டு சிவாஜி நேசம் பாடினா எப்படி இருக்கும்னு. சரி பரவாயில்ல, இருந்தால் நல்ல பாட்டு, அருமையான பங்களிப்பு. அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு பாட்டை கேட்போம்.
2: ஓகே, நேர்களே இப்ப நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. நேருக்கு நேர் திரைப்படத்துல இருந்து

0: நேரலை கேட்டுட்ருக்கீங்க பொதிகை தும்பி நிகழ்ச்சி. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ஒடையாங்கிலிருந்து செந்திலா பேசுறேன்.
0: செந்திலா பேரா? நல்லா இருக்குமா பேரு?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்.
0: கேள்வி நல்லா தான் இருக்கு.
2: எனக்கு சரியா தெரியல.

0: ஆனா வராதுங்கிற மாதிரி இருக்குது.
1: சாப்பிட முடியும் ஆனா சாப்பிட
0: முடியாது. ஏதாவது க்ளூ கொடுங்கம்மா, க்ளூ கொடுங்க. ரேடியோ சவுண்ட கம்மி பண்ணுங்க. க்ளூ கொடுங்க.
2: சாப்பாடு சாப்பிட முடியும் ஆனா சாப்பிட முடியாது.
0: இது இது நீங்க சொன்ன கேள்வி. சரி சொல்லிருங்க.
2: கல்யாண வீட்டுக்குலாம் போனோம்னா நம்ம சாப்பிடுவோம்.
0: வாழை இலையா? என் வாழ்க்கையில
1: இப்பதானே உதவும் ஆனால் சாப்பிட முடியாது.
0: அப்படி சொல்லுவாங்க.
1: அப்படி சொன்னா இன்னும் ஈஸியா
0: கண்டுபிடிச்சிடலாம். அதனாலதான் குழப்பிருக்காங்க.
1: ஆமா, அதனால சாப்பிட முடியும் சாப்பிட முடியாது. சூப்பர் மா, சூப்பர்.
0: வாழ்த்துக்கள்மா. ஓகே, நான் கேக்கட்டுமா உங்களுக்கு? மலை என்னது என்னது, யார்கிட்ட பேசுறீங்கம்மா? என்கிட்ட பேசுறீங்களா பின்னாடி பேசுறீங்களா?
2: சொல்லுங்க.
0: சொல்லுங்கம்மா.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: ஓகே, மலைன்னு தொடங்கக்கூடிய ஒரு மூன்று பாடல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டைம்
2: எப்படி?
0: மலைன்னு தொடங்கக்கூடிய ஒரு மூன்று பாடல் சொல்லுங்க. ரேடியோ சவுண்ட குறைங்க.
1: ரேடியோ வால்யூம் குறைங்கம்மா.
0: சொல்லுங்க சொல்லுங்க. பாட்டு நிறைய இருக்கு.
1: பின்னாடி இருந்து ஒருத்தர் சொல்லி
0: கொடுக்க. ஆமா ஆமா, யாரோ சொல்லி கொடுக்காங்க.
1: அவ்வளவுதான், மலையோரம் தான் தெரியும், வேற என்ன இருக்கும்? அப்படி மலையோரம், அது அது மலை.
0: ஆமா, நாங்க அது மலை. மழைதான் பெய்ய மாட்டேங்குது, மழையை வச்சாது
2: பாட்டுக்கிட்டு
1: கேட்போம்.
0: நல்ல வேலை தெரியல, எனக்கும் தெரியல. நான் வேற பாட்டு மூணு பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். சொல்லுங்க. தெரியலையா? ஓகே ஓகே, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. ரொம்ப கஷ்டமா கேள்வி கேட்டோம்.
1: இல்லையம்மா,
0: ஈஸியா தான் இருந்துச்சு.
1: ஆனாலும் படாருன்னு கேட்கும்போது சடாலும்
0: கஷ்டம்தான். அதேதான் அதேதான். ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துடலானே.
1: நிச்சயமா
0: நேர்லேயே நிகழ்ச்சி. இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, ஆசை திரைப்படத்துல இருந்து.

0: நேரம் 4:58. நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க பொதிகை தும்பி நிகழ்ச்சி. அண்ணா, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு.
1: ஆமா, யார் யார் எத்தனை மார்க்குன்னு
0: சொல்லணும்ல? ஆமா, லிசனர்ஸ் பாத்தீங்கன்னா 3 மார்க் எடுத்திருக்காங்க.
1: சரி,
0: நீங்க 2, நான் 3.
1: அப்படியா?
0: இது நம்ம முடியலையா?
1: சரி, இருக்கட்டும், பரவாயில்ல.
0: ஓகே, ஒரு கிளாப் கொடுத்துருவோமா எல்லாருக்கும்?
1: நிச்சயமா.

0: நிச்சயமான
1: இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக
0: விளையாண்டு நீங்க
1: இருந்துச்சு.
0: விளையாண்ட நாள் நேர்களுமே சூப்பராக விளையாண்டாங்கன்னு தான்
1: அதான்
0: சொல்லணும். அவங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லணும், பாராட்டுகளும் சொல்லணும். நேர்களே, இவ்வளவு நேரம் புதிய தும்பு நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தது நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன் மற்றும்
1: எல் சுப்பிரமணியன்.
0: தொடர்வது 5 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: அம்மா, அதாவது இன்னைக்கு வந்து நல்ல அருமையான விடுகதை. ஒரு புதிர் இப்படி பலதரப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்டாங்க. நம்ம ஆள் ஒருத்தர் தான், கோட்டியப்பன் ஒருத்தர் தான், கிளைனா எனக்கு விடையும் சொல்லி கொடுத்து மார்க்கும் கொடுத்தார். எப்படி?
1: ஆமாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குயிண்டாலுக்கு 25 ரூபாய் உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 186,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட 3ஆம் கட்ட திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களை இளையோர் பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் இன்று புதுதில்லியில் கூடி ஆலோசனை மேற்கொண்டனர். தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்க 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாவேகாவிற்கு வாக்களித்தவர்கள் வேதனைப்படும் வகையில் அக்கட்சி தலைமையிலான கூட்டணி அரசின் செயல்பாடுகள் உள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. குற்றச்செயல்களில் ஈடுபடும் தாவேகாவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பிஜேபி குறை கூறியுள்ளது. புதிதாக சமையல் எரிவாயு இணைப்பு கோருபவர்களுக்கு அவற்றை உடனடியாக வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோயில் மாநகராட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியார் மயமாக்கும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணி சற்று முன்வரை 37 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 296 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா ஏ அணி தனது 2வது இன்னிங்ஸின் ஆட்டநேர இறுதியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக ஆஸ்திரேலியா 176 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேர்களே. நேரம் 5:04. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆலோசனை நேரம். நிகழ்ச்சியில் முதல் பாடல்.

0: நேரம் 5:12 கேட்டுட்ருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 மற்றும் பண்பலை 102.6 ஆலோசனை நேரம். நேர்களை, இன்னைக்கு ஆலோசனை நிறுவன நிகழ்ச்சியில் எதை பற்றி ஆலோசிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உலக இதய தினம். நம்ம உடலில் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்று இதயம். ஒரு நிமிஷம் கூட, ஏன் ஒரு செகண்ட் கூட ஓய்வில்லாமல் ஓடக்கூடியது தான் இந்த இதயம். நம்ம உடல் முழுக்க ரத்தத்தை செலுத்தக்கூடிய இந்த இதயம் இதயத்தை பார்த்திங்கன்னா, நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய அவசியமாகும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, மாரடைப்பு அப்படிங்கிறது வயசானால் தான் வரும் அப்படிங்கிறது மாறி, இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்குமே அது வரக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி அந்த தலைப்பில் தான் நம்ம பேச போகிறோம் நேர்களே. மாரடைப்பிற்கான காரணங்களும் நவீன சிகிச்சை முறைகளும். இங்கே நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதய சிறப்பு மருத்துவர் அருணாச்சலம் சார் அவர்கள். வணக்கம் சார். சொல்லுங்க சார், மாரடைப்புனா என்ன அப்படிங்கிறது.
1: வணக்கம் எல்லா நேயர்களுக்கு. அதாவது உலக இருதய தினம் ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 29 கொண்டாடப்படுகிறது. இது இருதய நோய் மாரடைப்பை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக. இது வந்து 25வது வருடம். ஸோ மாரடைப்புனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்கள், அது வந்து கொரோனரி ஆட்ரின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அதில் வந்து கொலஸ்ட்ரால் படிஞ்சு அது வெடித்து அது முழுசு 100% அடைச்சி வர்றது தான் மார் அடைப்பு. ஸோ அடைப்புங்கிறது 100%. ஸோ ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம், மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படின்னு இதில் சொல்லுவோம் கார்டியாலஜியில். ஸோ இதில் என்னென்னா, இந்த அடைப்புக்கும் மார் அடைப்புக்கும் இரத்த குழாய் சுருக்கத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. இரத்த குழாய் சுருக்கம்னா 90% 80% சுருங்கியிருக்கும், பட் ரத்த ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நேரம் கொடுக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு, நோயாளிக்கு வந்து மருத்துவரை கொஞ்சம் டிலே பண்ணி லேட்டாக வந்தாலும் இல்லை தாமதப்படுத்தினாலும் அவங்க உயிரை வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கும். ஆனால் மாரடைப்புன்னா 100% அடைக்கிறது. ஸோ அதுக்கு பொன்னான நேரம், கோல்டன் அவர் வந்து 1 hour, நெஞ்சுவலி வந்து 1 hour குள்ளே அவங்க இருதய மருத்துவரை சந்தித்து அந்த ஃபெசிலிட்டி

0: ஆஞ்சியோபிளாஸ்டி ஃபெசிலிட்டி உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கோ போய் கரெக்டாக அந்த லோடிங் டோஸஸ்லாம் சாப்பிட்டு அந்த பிளேட்லெட்டை தடுக்கக்கூடிய ரத்த உறைவை தடுக்கக்கூடிய மருந்துகளை எடுத்து அவங்க இசிஜி எக்கோ பார்த்துட்டு தேவைன்னா ஆஞ்சியோகிராம் பண்ணி ஆஞ்சியோபிளாஸ்டி, மோஸ்ட் ஆஃப் த டைம் தேவை இதை ப்ரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு பண்ணுறாங்க. அரசு மருத்துவமனையிலே இதை மிகச்சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில். அதனால் மக்கள் வந்து இந்த இதுக்காக யோசிக்கக்கூடாது. எதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இப்போ ப்ரைவேட் இன்சூரன்ஸ் இருந்தால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம், இல்லை பேயிங் கெப்பாசிட்டி இல்லைன்னா கவர்மெண்ட்னாலும் போய் 1 hour ஆஃப் செஸ்ட் பெயின்குள்ளே போய் ஒரு இசிஜி எடுத்து பார்த்து ப்ராப்ளம் இருந்தால் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.
1: இந்த செஸ்ட் பெயின்ங்கிறது வந்து நார்மலாகவே நம்ம கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தாலும் வரும் இல்லையா? அவங்க இதே அதை எப்படி சார் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது?
0: அதான் இது நிறைய என்கிட்ட கேட்பாங்க, பல இதுகளில் இதான் கேட்பாங்க. இந்த நெஞ்சு வலிங்கிறது இப்போ மாரடைப்புக்குரிய நெஞ்சு வலி எப்படி இருக்குன்னா, நடு நெஞ்சில் யாரோ ஏறி நிற்கிற மாதிரி, மிதிக்கிற மாதிரியும், ரெண்டு கைக்கு பரவுற மாதிரி, தாடைக்கு போகிற மாதிரி, ரொம்ப வேர்க்கிற மாதிரி. இது 130 பேருக்கு தான் இப்படி வரும். 70 பேருக்கு கேஸ்டபிள் மாதிரி, இல்லை கை குடைச்சல் மாதிரி, இல்லை ரொம்ப வேர்க்கிற மாதிரி, இல்லாட்டி ரொம்ப அசதி. என்கிட்ட நேற்று கூட ஒரு பேஷண்ட் வந்தார், அவங்க பையன் கல்யாணம் முடிஞ்சு 15 நாள் ஆச்சு, ரொம்ப அசதி தான் சார், வேறு எதுவுமே இல்லைனார். ஆனால் அவருக்கு 20 வருஷம் சர்க்கரை நோய் உண்டு. ஆஞ்சியோகிராம் பண்ணோன்னா 2 அடைப்பு 90-95%. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, காரணிகள்னு சொல்கிறீங்கள ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், புகைப்பிடித்தல், அம்மா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கிறது, பரம்பரைத்தன்மை, அண்ணன் தம்பிக்கு ஹார்ட் அட்டாக்கு, உடல் பருமன், குண்டாக இருக்கிறது, ஒபீசிட்டி, கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்குது, தைராய்டு பிரச்சனை, இந்த மாதிரி காரணிகள், 2 காரணிகள் இருந்துச்சுன்னா, நீங்கள் கேஸ்ட்ரபுளாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த வித்தியாசமான சிம்டமாக இருந்தாலும் நீங்கள் இருதய மருத்துவரை பார்க்கணும். இந்த வருஷத்தோட தீமே என்னென்னா, டோன்ட் மிஸ் எ பீட். இதுதான் இந்த வேர்ல்டு ஹார்ட் டே தீம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாரடைப்பு வந்து வித்தியாசமான சிம்டமோட வரலாம், அதாவது ஹிடன் சிம்டம்ஸ்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ கரெக்டாக கேட்ட மாதிரி கேஸ்டபிள் மாதிரி இருக்கலாம், உடல் அசதி மாதிரி இருக்கலாம், கிறுகிறுப்பு மாதிரி வரலாம், இன்ஃபீரியர் வால் இன்ஃபாக்ஷன், ரொம்ப அசதியாக இருப்பாங்க, திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஏசி ரூம்லேயே பயங்கரமாக வேர்க்கும், அவங்களுக்கு லோ சுகர் இல்லைன்னா அது ஹார்ட் அட்டாக் இருக்க வாய்ப்பு நிறையா உண்டு. சில பேர் தன்னாலேயே பெட்டில் யூரின் மோஷன் போயிடுவாங்க அந்த வலித்தன்மையில். ஸோ இந்த மாதிரி வயதானவர்கள், சர்க்கரை நோயாளிகள், பெண்களுக்கு வந்து வழி இல்லாத வித்தியாசமான மாரடைப்பு, ஏடிபிகல் ப்ரெசன்டேஷன் வரலாம்.
1: ஓகே சார். நேர்களே, உங்களுக்கும் இது குறித்த சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு. மாரடைப்பு நேரத்தில் வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் இதை செய்யவே கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்குதா சார்?
0: அதாவது செய்யக்கூடாது தான் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஊரில். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் நெஞ்சு அடைக்குது அப்படிம்பாரு, அது உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த ஜெல்லு சீலு குடி, இந்த ஆன்டாசிட் ஜெல்லை குடி, இல்லை போஞ்ச குடி அப்படின்னு செய்வாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சுடு தண்ணி குடிச்சேன்னா இது வந்து வயிறு புண் வந்து சரியாகும், பட் நீங்கள் ஒரு 25 வருஷம் சர்க்கரை நோய் உள்ளவர், ஒரு ஸ்மோக்கருக்கு வந்து அல்சர்ன்னு நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. அவங்களுக்கு மாரடைப்பு தான் நிறைய வர வாய்ப்பு உண்டு. ஏன்னா சர்க்கரை நோயாளிகளை மாரடைப்பு உள்ளவர்களாகவே வைத்தியம் பண்ணணும் தான் இருதய மருத்துவம் சொல்லுது. அவங்களுக்கும் வந்து ஸ்டாட்டின்கிற கொலஸ்ட்ரால் மாத்திரை, ஆஸ்பிரின்கிற பிளட் தின்னர்லாம் சுகர் பேஷண்ட்டே எடுக்கணும் அவங்களுக்கு மாரடைப்பு வரலைன்னாலும். ஸோ அதனால் இந்த மாதிரி போஞ்சு குடிக்கிறது, சுடி தண்ணி குடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து வித்தியாசமாக செய்கிறது, யோசித்து பார்க்குறது. ஏன்னா இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அந்த மாரடைப்பு வர்றதே நைட் 2 மணிலேருந்து காலையில் 7 மணிக்குள்ளே தான், அந்த அன்டைம் தான். ஸோ இந்த வயதானவர்கள் வந்து என்ன நினைப்பாங்க, பிள்ளைங்களெல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இல்லை அவங்க தொந்தரவு பண்ணாலும் பிள்ளைங்க வந்துட்டு இதாக இருக்கும், இந்த வெந்நியை குடி சரியாக போக பிற பிற டாக்டர்கிட்ட கூட்டு போகிறேன், இது இருக்கவே கூடாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்களேன். என்னுடைய பேஷண்ட்டு, அவங்க வந்து பாளையங்கோட்டையை சார்ந்தவங்க, அவங்க ஜப்பான் போயிருக்காங்க, அவங்க பையன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இந்த அம்மாவுக்கு காலையில் 3:20 எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு நான் பையன்ட்ட சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க அங்கே உள்ள எமர்ஜென்சி நம்பர் இங்கே 108 மாதிரி அதை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டா 3:30 ஆம்புலன்ஸ் வருது, 3:40 அவங்க ஆஸ்பத்திரிக்குள்ளே போகிறாங்க, 3:50 ஆஞ்சியோபிளாஸ்டி தேட்டரில் வர்றாங்க, 4:20 தேட்டர் ஆஞ்சியோபிளாஸ்டி முடிஞ்சு வெளியே வந்துடுறாங்க. நம்ம ஊரில் நம்ம ஒன்று நினச்சிவாங்க 3:30, அதே அம்மா இந்த பாளையங்கோட்டை அம்மா இங்கே இருந்துருந்துச்சுன்னா காலையில் வெண்ணி குடிச்சிட்டு இருந்திருக்கோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த சொசைட்டி அவேர்னஸ், அந்த கம்யூனிட்டி அவேர்னஸ், சமூகத்தில் வந்து அந்த, இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்கள் உங்களுக்கு வந்து அஃபோர்டபிலிட்டி இல்லைன்னா கவர்மெண்ட்டில் செய்கிறாங்கல்ல, எங்கேயாவது போக வேண்டியதானே, எதுக்கு அலட்சியப்படுத்துகிறீங்க? அலட்சியப்படுத்தி ஒரு உயிர், அது வந்து அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியம். அதுவும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஸ்மோக்கிங் பண்ணுறனால, புகைப்பிடித்தனால யங் ஹார்ட் அட்டாக், 40 வயசு கீழே வர்ற மாரடைப்பு 25%. ஸோ இந்தியாவில் 100 மாரடைப்பு வந்தால்

0: இருபத்தஞ்சு பேர் 40 வயது கீழே உள்ளவங்க. அவங்க பாருங்கள், அவங்க குழந்தைங்கலாம் 5 வயசு 4 வயசில் இருக்கும், கதறிட்டு அழுதுட்டு வெளியே நிற்பாங்க ஐசியூக்கு வெளியே. கஷ்டமாக இருக்கும் அந்த அம்மா. இவருக்கு உயிர் போனால் அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுவாங்க? இல்லை இவர் வந்து படுத்துக்கிட்டார்னா 3 மாதம் போகலன்னா யார் சம்பாத்தியம்? இதையெல்லாம் மக்கள் அனலைஸ் பண்ணுறதே இல்லை. அலட்சிய போக்கு. நம்ம வந்து அவேர்னஸ் இருக்கணும். நீங்கள் இப்போ இந்த நம்ம இங்கே இந்த ரேடியோ ஸ்டேஷனில் நம்ம இந்த ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷன் பேசுகிறோன்னா இது அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு இது வந்து மக்களுக்கு இருக்கணும்.
1: ஓகே சார்.

0: சார், இந்த மாரடைப்பு அப்படிங்கிறது ஆண்கள் பெண்களுக்கு ஏதாவது வித்தியாசப்படுமா, இல்லை எல்லாருக்குமே அது சேம் தானா?
1: அதாவது மாரடைப்பு வந்து ஆண்களுக்கு தான் அதிகம் வர வாய்ப்புகள் இருக்கிறது.
0: ஓகே.
1: இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. பெண்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. 15 வயதுலேருந்து 50 வயது
0: ஒரு நேர் வந்திருக்காங்க, அவங்க பேசிட்டு. வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே.கே. தாமஸ் பேசுறேம்மா.
0: கேளுங்க.
2: மருத்துவர் ஐயாவுக்கும் உங்களுக்கும் வணக்கம், வாழ்த்துக்களும்.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க ஐயா.
2: சார், அதாவது எனக்கு 20 வருஷத்துக்கு மேல உயர் அழுத்தம் இருக்கு. நான் அது மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டுட்டுதான் இருக்கேன். 130/90 மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கேன். அது இன்னும் ECG சார் பாக்குற மாதிரி எக்கவும் பாக்கணுமா? நான் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ரிலேட்டடான மாத்திரைகளும் சேர்த்து தான் சாப்பிடுறேன்.
1: மருத்துவம் பாக்குறீங்க, நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒண்ணு இல்ல, அடிக்கடி பார்க்க வேண்டாம். ஒரு முறை எக்கோ பண்ணி உங்க இருதய, ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்களுக்கு இருதய தசைகள் வந்து திக்காகும். கான்சென்ட்ரிக் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அந்த சிக்ஸ் பேக் உடம்பு வருது இல்லையா, அது மாதிரி அந்த ஃபோர்ஸ், அந்த ஹார்ட் ஃபோர்ஸாக ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த மசில்ஸ் திக்காகும். அந்த மாதிரி ரொம்ப திக்காயிட்டே போச்சுன்னா ஹார்ட் ஃபெயிலியர் போகலாம். அதனால் நீங்கள் வந்து ஒரு முறை பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மருத்துவர் பரிந்துரைத்தால் மட்டும் செய்யலாம். ரொம்ப முக்கியமாக யூரியா கிரியாட்டினுங்கிற ரத்த டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எல்லா ஹைப்பர் டென்ஷன்
2: 3 மாதத்துக்கு ஒருக்கா பார்ப்பேன். அந்த யூரியாலாம்
1: முக்கியமா கிட்னிய பாதிக்க வாய்ப்புகள் உண்டு. சோ அதுக்கு தான் இந்த யூரியா கிரியேட்டின், யூரின் அதான் ஊறுகாய், அப்பளம், வத்தல், வடகம், கருவாடு, மோர் மிளகாய், சிப்ஸ், வறுத்த கடலைன்னு இந்த உப்பு பண்டங்கள் எல்லாம் தவிர்க்கணும். நீங்க
2: நிலக்கடலை
1: வறுக்குன்னா உப்பு போட்டு வறுக்காம சாப்பிடுங்க.
2: அதனால உப்பே சேர்க்கறது இல்ல,
1: சேர்க்க கூடாது.
2: சரி சார், ரொம்ப சந்தோஷம், நன்றி. உங்களுடைய கருத்துக்கள்
1: நல்லது,
2: மிக சிறப்பா இருக்கு. நேர்கள் சார்பாக நன்றி.
1: நல்லது,
0: நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. ஓகே சார், நான் ஒரு கேள்வி கேட்க.
1: ஆமாம், அந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 to 50 வயசு வரைக்கும் இந்த மாதவிடாய் இருக்கு இல்லையா, மென்ஸ்ட்ரேஷன் பீரியட், இதில் ஈஸ்ட்ரஜன் என்ற ஹார்மோன் செக்ரீட் ஆகும். இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் மாரடைப்பை தடுக்கும்.
0: வணக்கம் வணக்கம்.
3: ஹலோ மேடம், நான் மாயமன்குறிச்சியிலேருந்து கணேசன் பேசுகிறேன்.
0: ஆ, பேசுங்க சார், சார் இருக்காங்க.
3: என்னோட ஃப்ரெண்டுக்கு மேடம் நெஞ்சுவலி நெஞ்சுவலின்றாரு, விட்கலும் இருக்கு.
1: சரிங்க,
3: நாங்கள் ஆஸ்பத்திரியில் கவர்மெண்ட்ல சுழு பிளிம்லாம் எடுத்து பார்த்தோம், இதுவும் விட்டா இருந்தாங்க. ஆனால் மறுபடியும் நெஞ்சுவலி இருக்கு, விட்கலும் நிற்க மாட்டேங்குது.
0: சார், நீங்கள் பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குது. திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க.
3: என் ஃப்ரெண்டுக்கு நெஞ்சு வலியும் இருக்கு, விக்கலும் இருக்கு, விக்கல் எடுத்துக்கிட்டே இருக்கு. அது என்ன மேடம்,
1: வயசு என்ன இருக்கும் அவங்களுக்கு? வயசு என்ன இருக்கும் அவங்களுக்கு?
3: அவங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்கும்.
1: அவருக்கு சுகர் பிரஷர் எதுவும் உண்டா?
3: அதெல்லாம் எதுவும் செக் பண்ணா இல்ல.
1: பீடி சிகரெட் குடிப்பாரா?
3: என்ன சினியா?
1: புகைப்பிடித்தல் உண்டா? பழக்கம்
3: எதுவுமே கிடையாது, எதுவுமே.
1: சரி, அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க சொன்னீங்க அரசு மருத்துவமனைக்கு போயிருந்தேன்னு, அவங்க கண்டிப்பா ஒரு ECG மத்த இது எடுத்து பார்த்திருப்பாங்க. அதெல்லாம் நார்மலா இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. உணவு குழாயில பிரச்சனை, வயிற்றுல பிரச்சனை, அல்சர் போன்ற வயிறு புண்பட்டிருந்தாலும் இந்த மாதிரி வந்து நெஞ்சுவலி ஏற்பட்டு விக்கல் ஏற்படும். ஸோ நம்ம வந்து நல்ல என்னென்னா, மோர், தயிர், மாதுளை, மணத்தக்காளி, கீரை, வாழைப்பழம், கொய்யாப்பழம், இதெல்லாம் நிறைய சாப்பாட்டில் சேர்த்துக்கொண்டு, காஃபி, டீ, பால், வடை, பஜ்ஜி, பரோட்டா, மைதா போன்ற எண்ணெய் பலகாரங்கள், உரப்பு, காரம், மசாலாவை குறைச்சிட்டு நேரத்துக்கு சாப்பிட்டு நல்ல

0: தண்ணி 2 லிட்டர் குடிச்சு வந்தார்னா, வயிறு புண்ணுக்குரிய மாத்திரைகளை மட்டும் 2 மாதம் எடுத்துக்கிட்டாருன்னா நல்ல குணமாயிரும். ஸோ இசிஜி எடுத்து இது ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைன்னு உறுதி செய்து கொண்டோம்னா கவலைப்பட வேண்டாம், இது வந்து வயிறு புண்ணுலையும் இதே மாதிரி வரலாம்.
1: வண்ணார்பேட்டைக்கு
0: வாங்க.
2: சார், அப்புறம் இந்த ஆண்களுக்கு ஏன்?
0: ஆமாம், அதான் நான் சொன்னேன் இல்லையா, பெண்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் உண்டு. ஆண்களுக்கு வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னென்னா, இந்த பெண்களுக்கு வந்து ரத்த குழாய் சிறுசாக இருக்கும், ஆனால் ஃபோர்ஸாக வந்து ரத்தம் உள்ளே போகும். அந்த ஷியர் ஃபோர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து உள்ள கொலஸ்ட்ரால படிய விடாமல் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரத்தம் ஒரு குழாயில் தண்ணி வேமா போனேன்னா அழுக்கு படியாது இல்லையா. ஸோ இது பெண்களுக்கான ஒரு பாசிட்டிவ். ரெண்டாவது அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன். மூணாவது, பெண்கள்கிட்ட இன்னைக்கு நிலைமையில் இந்தியாவில் புகை பிடிக்கும் பழக்கம் கம்மியாக இருக்குது ஆம்பளைங்களோட. அது மாதிரி சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் கம்மியாக இருக்குது, ஆல்கஹால் இன்டேக் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள். ரெண்டாவது, பெண்களுக்கு ஒரு பொறுமைத்தன்மை அதிக ஆண்களை விட. ஸோ அவங்க டென்ஷன் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் மாறிட்டு வருது சூழல், பட் நான் சொல்கிறதெல்லாம் இப்போ மாறுறதுனால வியாதி கூட ஆரம்பிக்குது. ஸோ அதனால் பெண்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
2: நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம் சார்?

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 5:37 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ் பாணி, திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 மற்றும் பண்பலை 102.6 ஆலோசனை நேரம். இன்னைக்கு ஆலோசனை நேரத்தில் எதை பற்றி நம்ம கேட்டுட்டு இருக்கோம் சார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா, மாரடைப்பிற்கான காரணங்களும் நவீன சிகிச்சை முறைகள் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். சார் நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
3: பேசுறேன் மேடம்.
2: எங்க இருந்து சார்?
3: கேளுங்க.
4: அதாவது மிளகாப்பொடி, புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் நம்ம இந்த சிக்கன் மட்டன் குழம்புலாம் ரொம்ப காரமாக மசாலாவாக வச்சு சாப்பிட்றத முதல்ல தவிர்க்கணும். அதுக்கப்புறம் இந்த இது வந்து நான் முந்தைய ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல மோர் நிறைய சேர்க்கலாம், தயிரும் அப்பப்போ சாப்பிடலாம். மணத்தக்காளி கீரை வந்து வயிறு புண்ணை நல்லா இது பண்ணும். மலச்சிக்கல் இருக்கவே கூடாது. ஸோ அதனால் ஒரு வாழைப்பழம், கொய்யாப்பழம் இந்த மாதிரி சாப்பிட்டு மலச்சிக்கல் இல்லாமல் வச்சுக்கிடணும். மோர் சாதம் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வேணும்னா நீ தண்ணி கூட குடிக்கலாம். ஆனால் அந்த நீ தண்ணியில் உப்பு உப்புலாம் போடக்கூடாது. ஊறுகாயெல்லாம் போட்டிங்கன்னா அப்புறம் வெயிட் கெயின் வந்துடும், எடை பெருமாயும். தண்ணி டெய்லி 2-2.5 லிட்டர் குடிக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும். சும்மா மதியம் 5 மணிக்கு சாப்பிட்றேன், சாயங்காலம் 3:30 மணிக்கு சாப்பிட்றேன், இல்லை நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடணும். அது மாதிரி வந்து நீங்கள் இந்த காஃபி டீயை குறைக்கணும்.

0: இல்லை நிப்பாட்டணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு வயிறு புண்ணுக்குரிய மாத்திரையும் ஒரு 2 மாதம் சாப்பிட்டா நல்ல குணமாயிடும்.
1: ஓகே சார், நன்றி நன்றி, வணக்கம். சார், இந்த மாரடைப்பு ஏற்படுது இல்லையா, அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நவீன சிகிச்சைகள் முறைகள் என்னலாம்?
0: அதாவது மாரடைப்புக்கு வந்து ப்ரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங்னு ஒன்று இருக்குது, அது வந்து மொதல் ஹார்ட் அட்டாக் வந்தால் கோல்டன் அவரில் பண்ணுவாங்க. சப்போஸ் பண்ண முடியாத மாதிரி 3 இரத்தக்குழாய் தான் மனுஷனுக்கு, இடது பக்கம் 2 இரத்தக்குழாய் எல்ஏடி எல்சிஎக்ஸ், வலது பக்கம் ரைட் கொரோனரி ஆர்ட்ரின்.
1: ஒரு காலர் வந்திருக்காங்க, அதை நம்ம கேட்டு பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், எங்க அம்மாவுக்கு சந்தி அம்மாக்கும் அண்ணாசுரம் ஐயாக்கும் வணக்கம். கதைமூருக்கு தீமா நல்லா இருக்கா? ரெண்டாயிரம்
1: நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கும். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். அதாவது எங்க அக்கா புள்ள, அக்காவோட மருமா இருக்குமா, இப்ப வந்து தேர மாச கெடுத்து நீ புள்ள, அப்போ அந்த பிளட்டு குழந்தை பிறகு எல்லாம் கேட்டாச்சு, அவங்களுக்கு வந்து சோப்பு ஆகும் போது நெஞ்சில வலி வந்துருச்சு. அவங்க வலி ஊசி போட போதும் நெஞ்சு வலி வந்துருச்சு, அது என்ன காரணம் சத்தியம் கேட்டி.
0: அது இது டெலிவரி ஆகும் போதா? அதாவது அந்த நெஞ்சுவலி வந்து பல காரணங்கள்னால வரலாமா, அந்த குழந்தை உண்டானவங்களுக்கு? அது வந்து என்னன்னா வந்து ஆனா குழந்தை உண்டானவங்களுக்கு 100 பேர் குழந்தை உண்டாயிருந்தா 1-2 பேருக்கு ஒரு டைப் மாரடைப்பு வரும், அது வேற, அது ரொம்ப ரொம்ப ரேர், அதை பத்தி நம்ம இங்கே குழப்பிக்கவே வேண்டாம். இவங்களுக்கு வந்திருக்க இசிஜி எக்கோ எடுத்து பார்த்து அதுல மேஜரா இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம பயப்பட வேண்டாம். அந்த மாதிரி நெஞ்சு வலிகளை ட்ரோபோனின்ங்கிற பிளட் டெஸ்ட்டும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த 3 பார்த்துட்டு அவங்கள பார்த்து அந்த வலியை அனலைஸ் பண்ணுற அவங்க மருத்துவர் வந்து எப்படியும் இருதய மருத்துவரை கூட்டு காட்டியிருக்காங்க. இல்லை வால்வு ப்ராப்ளம் எதுவும் இருந்துச்சா எக்கோவில்?
2: அவங்க அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை.
0: எக்கோல அப்படி உள்ள போது அவங்கள ரொம்ப நேரம் டெலிவரிக்கு விட்டாச்சுன்னா மூச்சு திணறி ஹார்ட் ஃபெயிலியர் போயிருவாங்க. சோ அவங்கள வந்து சிசேரியன் முறையில படார்னு எடுத்துருவாங்க. ஏன்னா
2: அந்த
1: கவனிச்சிங்களா சார் என்ன சொன்னாங்க? வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நாளைக்கு இருந்து லட்சுமி பேசுறேன்.
1: ஓகே, கேளுங்க சார், உங்க சந்தேகங்களா சார் கிட்ட?
3: டாக்டர் இருக்காங்களா?
1: வணக்கம் வணக்கம்,
0: சொல்லுங்க சார்.
3: இந்த மலச்சிக்கல இருக்கா?
0: மலச்சிக்கலுக்கு என்ன பண்ணணும்? மலச்சிக்கலுக்கு தண்ணி வந்து குடிக்கிறது, உங்களுக்கு வந்து வேற உப்பு சத்து பிரச்சனைகள் இல்லைன்னா 2-3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். வாழைப்பழம் சாப்பிடலாம், நாட்டு வாழைப்பழம் ரொம்ப நல்லது. சிவப்பு கொய்யாப்பழம் இல்லை வெள்ளை கொய்யாப்பழம் எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க, மோர் நிறைய சேர்த்துக்கோங்க. ஆமாம், மோர் சாப்பிடலாம், வாக்கிங் போங்க, நல்லா இது பண்ணிக்கிட்டேன்னா வரும். இதையெல்லாம் மீறி வரலன்னு மலச்சிக்கல் இருக்குன்னா ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரை பார்த்து அவங்க உங்களுக்கு வந்து பைல்ஸ் இருக்கிறா இல்லை ஃபிஷர் இருக்குதான்னு பார்த்து அவங்க வந்து ஆசன வாயில் க்ளவ் போட்டு எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. அது இருந்தால் அதுக்குரிய பைல்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சில ஆயின்மெண்ட்டு மற்ற இதெல்லாம் கொடுப்பாங்க, நல்லா குணப்பட்டுக்கணும். எது கிடைக்கும் அதை வாங்கி சாப்பிட வேண்டியதுதான்.
1: ஓகே சார், நன்றி, சொல்லுங்க சார்.
0: ஸோ நவீன சிகிச்சைகள் இன்றைக்கி நிறைய வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஒரு காலத்தில் 25 வருடத்துக்கு முன்னால் நான் இந்த திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது அந்த கிளாட் மஸ்டர் மட்டும்தான் உண்டு. பட் இன்றைக்கி இதே மருத்துவமனையிலே பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை, முதன்மை ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை, ப்ரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சைலாம் வந்துருச்சு, ப்ரைவேட் ஆஸ்பத்திரி ஒரு பக்கம் இருந்தாலும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்டெமி ப்ரோக்ராம், தமிழ்நாடு ஸ்டெமி ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க, அதாவது தமிழ்நாடு ஹார்ட் அட்டாக் ப்ரோக்ராமில் இந்த மாதிரி எல்லா மருத்துவக் கல்லூரியிலையுமே ப்ரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை இருக்குது. அதனால் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும், மாரடைப்பு வந்தால் அந்த பொண்ணான நேரத்தில் போய் இசிஜி எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணி அடப்பு 100% தான், வயர் போட்டு பலூன் வச்சு அந்த அடப்பை க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டென்ட் என்று சொல்லக்கூடிய மெட்டல் ஸ்ப்ரிங் வச்சு பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பலூன் வச்சு விரித்தோடனே நல்லா அவங்க உயிர் காக்கப்படும், ரத்த குழாய் உடனே ரத்த ஓட்டம் ஏற்படுத்தினா தசைகள் வந்து வீக் ஆகாமல் நல்லாயிருக்கும், அவங்க உயிரும் காப்பாற்றப்பட்டுரும். சப்போஸ் சில பேருக்கு

0: 90% மூணு குழாயிலையும் அடைப்பு இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்டென்ட்டு வைக்கணும்னா நாலஞ்சு ஸ்டென்ட்டு வைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அதை பரிந்துரைக்கிறது இல்லை. பொதுவாக ரெண்டு ஸ்டென்ட்டு மேக்ஸிமம் மூணு ஸ்டென்ட் வரைக்கும் பண்ணிக்கலாம். அதை தாண்டியே இருக்கும்போது பைபாஸ் சிகிச்சைகள், அது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, கம்ப்ளீட்டாக நடுவில் உள்ள மார்பு எலும்பை கட் பண்ணி இருதயத்தில் போய் நம்ம அந்த பைபாஸ்னா, இப்போ நம்ம சொல்லுவோம்ல இப்போ வண்ணாரப்பேட்டை பைபாஸ்னு, அந்த ரோடை பைபாஸ் பண்ணி போயிடும். அடப்பை பைபாஸ் பண்ணி அந்தவங்க இன்னொரு ஒரு ரத்த நாளங்களை வச்சு ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துகிறது தான் பைபாஸ் சர்ஜரி. இந்த வேர்டே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி வேர்டு. அது போக ஆஞ்சியோபிளாஸ்டிலே இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஓசிடி இமேஜிங், ஐவஸ்னு அந்த ரத்த குழாயை வந்து கேமராவில் படம் பிடிச்சி பார்த்து கால்சியம் இருக்குன்னா எப்படி பண்ணணும், ஸ்டென்ட்டு கரெக்டாக எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கான்னு பார்க்குறது, ரொம்ப கால்சியம் இருந்தனா அதை உடைக்கிறதுக்கு ரோட்டாபுலேட்டர், லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி, இந்த மாதிரி நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் ஓசிடி இமேஜிங் எங்கெங்கேயோ போயிருச்சு அட்வான்ஸ்டு சிகிச்சைகள். ஆனால் என்ன அட்வான்ஸ் சிகிச்சையாக இருந்தாலும் நம்ம அந்த கோல்டன் அவரில் வந்தால் தான் அந்த அட்வான்ஸ் சிகிச்சையினுடைய முழு பயன் கிடைக்கும்.
1: ஓகே, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: பஞ்சவாண்டில இருந்து விஜயன் பேசுறேன்.
1: ஓகே, கேளுங்க சார். சார் இருக்காங்க.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
2: சார், இது முன்னெச்சரிக்கை எப்படி இருக்கிற அந்த நோய் வராம இருக்கிறதுக்கு?
0: நல்ல, நீங்கள் தான் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா எப்போவுமே
2: சொல்லுங்க,
0: அதாவது வருமுன் காப்போம் தான் முக்கியம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் இது ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதாவது வருமுன் காக்கிறது தான் நல்லது. நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு 30 வயதை கடந்தவர்கள் வந்து ஒரு முறை சக்கரை வெறும் வயிற்றில் ஃபாஸ்டிங் சுகர் செக் பண்ணி பார்த்துக்கிடலாம். தேவைன்னா ஒரு கொலஸ்ட்ரால் பார்த்துட்டு வேணும்னா ஒரு இசிஜி எடுத்துக்கலாம். 30 வயசை தாண்டினவங்க. இதே இது சர்க்கரை நோய் உள்ளவர்கள், அவங்க வந்து சர்க்கரை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு HbA1c டெஸ்ட் பண்ணிட்டு இசிஜி தேவைப்பட்டால் எக்கோ எடுத்துட்டு ட்ரெட்மில் டெஸ்ட் ஏதோ பண்ணிக்கலாம். மற்றபடி இதெல்லாம் வந்து பரிசோதனை முறையில். மற்றபடி வந்து நம்ம காத்துக்கொள்ளணும்னா ரொம்ப சிம்பிளாக என்னது, உங்கள் தாத்தா பாட்டி என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம எல்லாம் செய்யணும். நம்ம தாத்தா பாட்டி செஞ்சதை, நல்ல உணவு, ஆரோக்கியமான உணவு, காய்கறி, கீரை, பழங்கள், முட்டையில் வெள்ளைக்கரு, மீன் குழம்பு, கோழி குழம்பு, மட்டன் குழம்பு, வார்த்தை கரெக்டாக இருக்கணும், சுக்கா மக்கா 65 ஃபிங்கர் ஃபிஷ் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் பொறிச்சிங்கன்னா எல்லாமே அது வந்து வியாதி. எல்லாத்தையும் அப்படியே குழம்புல வச்சு அப்படி போட்டு சாப்பிட்டுக்கிடலாம். நிறைய பழங்கள் சாப்பிடுங்க, நிறைய நட்ஸு, நிலக்கடலை, பாதாம், வால்நட் போன்றதெல்லாம் சாப்பிடலாம். இஞ்சி தட்டி குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நல்ல உடற்பயிற்சி, ரெண்டாவது டெய்லி 30 to 40 minutes வாக்கிங் போகிறது, சைக்கிளிங் போகிறது, இல்லைன்னா ஸ்விம்மிங் போகிறது, நீச்சல் பயிற்சிகள் செய்யலாம். மூணாவது உறக்கம், அதாவது நல்ல 7 மணி நேரம் மனிதனுக்கு உறக்கம் இருந்தாலே பல நோய்கள் வராது அப்படின்னு ஆய்வுகள் சொல்கிறாங்க. நாலாவது புகை பிடிக்கும் பழக்கம் இருந்தால் அதை நிறுத்திடணும். அஞ்சாவது வீட்டுக்காரம்மா, பிள்ளைங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, நண்பர்களை பார்த்து சிரிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு தடவை சிரிக்கும் போதும் உங்களுக்கு ஒரு நாள் ஆயுள் கூடும். முகத்தை இருக்கிட்டே போனோன்னா மாரடைப்பு தான் இன்னும் வரும். ஸோ இந்த 5 இதை நல்லா பண்ணிட்டு தேவைப்பட்ட தியான பயிற்சியும் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம நல்லா மாரடைப்பை காத்துக்கலாம்.
2: சரி ஐயா.
1: ஓகே சார், நன்றி சார். நன்றி, நன்றி.
0: நல்லது
1: சார். இப்போ இந்த ஸ்டென்ட்லாம் வைக்கிறாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க நார்மல் லைஃப்க்கு எவ்வளோ நாளில் திரும்புவாங்க?
0: அதாவது இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட்டுக்கும் பைபாஸ்க்கும் உள்ள முக்கிய வித்தியாசம் இதுதான். ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட் உதாரணத்துக்கு இன்றைக்கி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நாளை கழித்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் மோஸ்ட்லி. அதுக்கு அடுத்த நாளே அவங்க வேலைக்கு போகணும்னா போகலாம், பட் பொதுவாக 1 வாரம் 10 நாள் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும்னு சில பேர். அந்த ஒரு பாதிப்பு, மன பாதிப்பு தான் அதிகம் இருக்கும். ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இனி நம்ம ஃபேமிலி யார்
1: பார்ப்போம்,
0: பயம், நம்ம என்ன ஆகும், நம்ம ஃபேமிலி குழந்தை யார் பார்ப்போம், அந்த பதற்றத்தை தனித்து கொஞ்சம் அவங்கள இதுபடுத்துவதற்கு ஒரு வாரத்துலேருந்து 1 மாதம் வரை அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ப்ராப்ளம் இருந்தால் பண்ணிக்கலாம். பட் அந்த டயத்தில் அவங்க என்னென்னா நல்லா தூக்கம் வர்றது, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறது, தியான பயிற்சி பண்ணுறது, வாக்கிங் பண்ணி இந்த இதெல்லாம் செஞ்சுக்கிடலாம். ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட்டில் ரொம்ப ஃபாஸ்ட் ரெக்கவரி இருக்கும். பைபாஸ் ஆப்ரேஷன் வச்சுக்கோங்களேன், குறைஞ்சது 30 to 60 days வரைக்கும் ரீஹாபிலிட்டேஷன் டைம் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு அந்த போனை கட் பண்ணியிருக்கனால வலி இருக்கும், குனிய முடியாது, நிமிர முடியாது, வேகமாக நடக்க, காலில் நரம்பு எடுத்திருப்பாங்க, ஸோ கால் வீக்கங்கள் இருக்கும், இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கனால அவங்களுக்கு கொஞ்சம் ரெக்கவரி ஸ்லோவாக இருக்கும்.
1: ஓகே, வணக்கம். வணக்கம். ஓகே சார், இந்த பைபாஸ் சர்ஜரி அப்படிங்கும்போது யாருக்கு அது பண்ணணும், ஆஞ்சியோபிளாஸ்டி யாருக்கு பண்ணணும்?
0: இப்போ நம்ம இந்த முழு மாரடைப்பு சொன்னோம் இல்லையா, 100% அது இருந்துச்சுன்னா
1: வந்துட்டாங்க, அதை பேசிக்கலாம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ, தாளத்துல இருந்து லட்சுமி பேசுறேன்.
1: ஆ சொல்லுங்க சார்.
3: இந்த அம்மாக்கு குருக்கோழிக்கு அதுக்கு எங்க?
0: அதாவது இப்போ குறுக்கு வலிக்கிறது பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு வயசு 60 தாண்டி இருக்கு, சக்கரை நோய் இருக்கு, பிரஷர் இருக்குன்னா நீங்க

0: வெறும் குறுக்கு வழின்னு ஏற்றுக்கொள்ள கூடாது.
1: அறுபது
0: நீங்கள்
1: தாண்டி இருக்கு. ஆமா,
0: அதெல்லாம் தாண்டி சக்கர நோய், ப்ரெஷரு, வேறு பிரச்சனைகள்லாம் இருந்து குறுக்கு வழி இருந்தால் ஒரு மருத்துவரை பார்த்து இசிஜி எடுத்து சுகர் செக் பண்ணிவிட்டு
1: அதுக்கப்புறம்
0: அதெல்லாம்.
1: ஊசி போட்டு
2: சார் வால்யூம், சார் ரேடியோ வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார்.
1: ஆ சரி சரி சரி
2: இல்லை ஆஃப்
0: ஸோ
2: பண்ணி.
0: அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா வலி மாத்திரைகள், மசில் ரிலாக்ஸன்ட்லாம் போட்டால் நல்லா குறைஞ்சி வரும் குறுக்கு வழி.
1: வலி மாத்திரை சாப்பிடலாமா?
0: ஆமாம், வலி மாத்திரை சாப்பிடணும், பேராசிட்டமல் மாத்திரை, மசில் ரிலாக்ஸன்ட்டு, தசைகளை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாத்திரைகள்லாம் போட்டு ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணால் நல்ல குணமாயிரும்.
1: காய்கறி எது சாப்பிடலாம்?
0: காய்கறிகள் நல்ல நீர் காய்கறிகள் எல்லாம் சேர்க்க வேண்டியதானே, புடலங்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி தர்பூசணி, இந்த மாதிரி நீர் காய்கள் சாப்பிடலாம். கிழங்கு வகைகளை குறைச்சி கொள்ளணும், இந்த மாதிரி முதுகுவலி உள்ளவங்க. அதுக்கப்புறம் நல்ல பச்சை காய்கறிகள், பீன்ஸு, அவரைக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா சாப்பிடலாம்.
1: சரி சரி சரி,
2: தேங்க்யூ. ஓகே சார், நன்றி நன்றி. ஓகே சொல்லுங்கள் சார்.
0: ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த 100% அடைப்பு இருந்துச்சுன்னா ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் தான் 99% பண்ணணும். ஏன்னா அவங்க பண்ணலைன்னா அதுக்கு கீழே அந்த அடைப்புக்கு கீழே ரத்த ஓட்டம் இல்லாமல் தசைகள்லாம் உயிரிழந்து நெக்ரோசிஸ் ஆகி டெத் ஆயிரும் டிஷ்யூஸ்லாம். இதே சமயம் சில பேருக்கு 90% மூணு குழாயில் ஒரு அஞ்சாறு இடத்துல அடைப்பு இருக்கும். ஸோ அவங்களுக்கு மல்டிபிள் ஸ்டென்ட்டுக்கு பதிலாக பைபாஸ் பண்ணலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸு, நீரிழிவு நோய் உள்ளவர்கள், லெஃப்ட் மெயின் பைஃபர்கேஷன் ஒரு வார்த்தை சொல்லுவோம். நான் சொன்னேன் இல்லையா, இடது பக்கம் வரத்த குழாய், வலது பக்கம் வரத்த, இடது பக்கம் உள்ள குழாய் ரெண்டாக பிரியும், எல்ஏடி எல்சிஎக்ஸ்னு. இந்த மெயின் சாலை ரெண்டாக பிரியுதுல ஒய் மாதிரி பிரிகிற இடம், இந்த மெயின் சாலை பிரிகிறது அந்த ஜாயிண்ட்டில் அடைப்பு இருக்கும், லெஃப்ட் மெயின் டிசீஸ்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து பைபாஸ் தான் இன்றைக்கு வரைக்கும் முதன்மையாக. ஒருவேளை அவங்க 70-75 வயதை தாண்டி பைபாஸ்க்கு ஃபிட்டாக இல்லைன்னா அவங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட்டிங்கு, லெஃப்ட் மெயின் ஸ்டென்ட்டிங்கு இப்போ நிறைய ஓசிடி இந்த மாதிரி ஐவஸ் இமேஜிங் வந்த பிறகு பண்ணுறோம். ஸோ இதுதான் மெயினாக. ரெண்டாவது வந்து சில பேருக்கு வந்து என்னென்னா வந்து ரத்தம் வந்து ரொம்ப அனீமியாக வந்துக்கிட்டு, அதாவது ரத்தம் கம்மியாகிட்டே இருக்கும், இல்லை வயிறில் புண்ணு அதிகமாக இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு ரத்தம் பைல்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கும், அதை வந்து சரியாக வைத்தியம் பண்ணவே முடியாத மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஸ்டென்ட்டுக்கு பதிலாக பைபாஸ் சிகிச்சை பண்ணோன்னா அவங்களுக்கு இந்த ஆஸ்பிரின், குளோபிடோகிரல்னு சில பிளட் தின்னர் கொடுப்போம், அதெல்லாம் கொஞ்ச நாளில் நிப்பாட்டிடலாம். பட் ஸ்டென்ட் போட்டவங்களுக்கு லைஃப் லாங் அதை கொடுக்கணும். பைபாஸ் பேஷண்ட்டுக்கும் லைஃப் லாங் கொடுக்கணும், பட் அவங்களுக்கு ப்ளீடிங் வரும்போது நம்ம கொஞ்சம் துணிஞ்சு நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, ஸ்டென்ட்டில் அந்த இது கிடையாது. இந்த மாதிரி சில இண்டிகேஷன்ஸ் இருக்குது. பட் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் தான் கிட்டத்தட்ட 2/3 பேஷண்ட்ஸ், 100-70 பேருக்கு வைத்தியங்கள் அது மூலமாக தான் செய்யும்.
2: ஓகே சார், வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம், சங்கரங்கோயிலிருந்து வேம்படி முத்து பேசுகிறேன்.
2: ஆ ஓகே சார், சார் இருக்காங்க, கேளுங்க
3: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்கள் சார்.
3: அதாவது சார், இந்த ப்ரெஷரு சுகரு ஒரு வயசுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்கல்ல?
0: ஆமாம்.
3: அது மாதிரி இதுக்கு ஏதாவது ஒரு வயசுக்கு மேல ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா செக்அப் பண்ணிக்கிடணும் ஹார்ட்டுக்கு அப்படிங்கிற ஒரு மாதிரி இருக்கா சார்?
0: ஆமா, நீங்க 40 வயதை கடந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரஷர் சுகரோட சேர்த்து லிப்பிட் ப்ரொஃபைல் என்று சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால் டெஸ்ட், கம்ப்ளீட்டா கெட்ட கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால் எல்லாம் வரும், ஒரு 5 கொலஸ்ட்ரால் இருக்கு, அதை செக் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் அப்பா அம்மா மற்றவங்களுக்கெல்லாம் பரம்பரையா மாரடைப்பு இருக்குது, அண்ணன் தம்பிக்கு இருக்குதுன்னா நீங்க இன்னும் எக்கோ ட்ரெட்மில் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு இது வந்து நல்ல நார்மலாக இருக்கிறவங்க இது வந்து 3-5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதே சமயத்தில் சர்க்கரை நோய்கள் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா வருடம் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் அந்த லிப்பிட் ப்ரொஃபைல் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட வந்து ஒரு ஆஸ்பிரின், கொலஸ்ட்ரால் மாத்திரைகள் எல்லாம் சேர்த்து சாப்பிடணும். அதாவது ஒரு ஒரு நோயாளிக்கு இல்லை ஒரு மனிதனுக்கு எத்தனை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், மாரடைப்பை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் இருக்குங்கிறத பொறுத்து தான் இந்த செக்கப் வந்து வருஷம் ஒரு முறையாக, 2 வருஷத்துக்கு ஒரு முறையாக, 5 வருஷத்துக்கு ஒரு முறையானு முடிவாகும். உதாரணத்துக்கு சொல்லுங்கள்,
3: 55 வயசு ஆகுது,
0: சொல்லுங்கள்.
3: ப்ரெஷரு சுகரு எதுவும் கிடையாது, நான் இது வரைக்கும் ஹார்ட்டு டெஸ்ட் எதுவுமே பண்ணல, அல்சர் மட்டும் இருக்கு, அதுக்கு மட்டும் காலையில வெறும் வயசுல மாத்திரை போட்டுக்கிட்டு இருங்க சார்.
0: நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு தடவை 55 வயது ஆயிருக்கனால வெறும் வயிற்றுல சுகர், கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல், ஒரு இசிஜி மட்டும் எடுத்து பாருங்கள். அதில் ஏதாவது தொந்தரவு இருந்தால் எக்கோ வேணால், இருதய ஸ்கேன் வேணால் எக்கோ ஸ்கேன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3 வருடத்துக்கு ஒரு முறை இந்த பிளட் டெஸ்ட்டு மட்டும், கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல், சுகரு, பிபி செக் பண்ணுறது, இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க.
3: ஓகே சார், நன்றி சார்.
0: நன்றி
2: நன்றி சார், நன்றி சார். இப்போ ஒன்ஸ் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும்ல, அடுத்த வாட்டி எப்போ வரும் அந்த மாதிரி ஒரு பயம், அவங்களுக்கு என்ன சார் சொல்லலான்ட்டுருக்கீங்க?
0: அதாவது நான் தான் சொல்லுவேன், மாரடைப்பு வந்தவர்களுக்கு மறு மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்பு வந்து 20-30%. ஸோ அதுக்கு தான் நம்ம மாத்திரைகளே கொடுக்குறோம், இந்த மாத்திரைகளை ஆயுஸ் முழுக்க சாப்பிடணும். நான் பேஷண்ட்ஸில் எல்லாம் ஒரு இதாக சொல்லுவேன், இஃப் யூ ஆர்

0: யுவர் லைஃப் வாண்ட் டு பி லாங், லைஃப் லாங், யூ ஹவ் டு டேக் லைஃப் லாங் டேப்லெட். அதான் மாத்திரை. இது வந்து ஒரு கிருமி மாதிரி கிடையாது, டைஃபாய்டு மாதிரி 10 நாள் சாப்பிட்ற மாத்திரை கிடையாது. மாத்திரை அளவுகளை குறைச்சிக்கலாம் போக போக, ஒரு வருஷம் தாண்ட பயம் இருக்கக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு வந்து கேன்சரை இன்றைக்கி குணப்படுத்திடலாம், ஹார்ட் அட்டாக்கை குணப்படுத்திடலாம், எந்த வியாதியையும் இன்றைக்கி வந்து மருத்துவத்தால் அவ்வளோ நல்லா குணப்படுத்த முடியும். ஆனால் மனவியாதி பயம் வந்தால் அதுக்கும் இருக்குது மனநல மருத்துவர். ஆனால் மனம் வந்து பயத்துக்கு போய் டவுன் ஆயிடுச்சு, டிப்ரெஷன், மன அழுத்தம் போயிட்டாங்கன்னா இன்னும் நிறைய நோய்கள் வந்துடும். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, நம்ம இப்போ ஒரு ஆக்சிடெண்ட், காரில் போகிறோம், ஆக்சிடெண்ட் ஆகுது, தப்பிச்சிட்டோம், எல்லோரும் என்ன நினைப்போம், எவ்வளோ சந்தோஷப்படுவோம். மாரடைப்பு வந்து தப்பிச்சிட்டா சந்தோஷத்தானே படணும், ஏன் கஷ்டப்படுதோம். ஸோ நம்ம யோசிக்கணும், நம்ம வந்து இந்த மாரடைப்புலேருந்து எத்தனை பேர் மாரடைப்பு வந்தவர்கள் உயிரோடு வர வெளியே வர முடியுது. 110 பேருக்கு நான் சொல்கிறது மேலை நாடுகளில், அமெரிக்கா போன்ற நாடுகள்லேயே 100 பேர் மாரடைப்போடு ஒரு மருத்துவமனைக்கு பண்ணால் 12 பேர் உயிரிழந்துடுறாங்க மருத்துவமனையில். ஸோ நம்ம நாட்டில் கொஞ்சம் அதிகம் அந்த பர்சன்டேஜ், 15 to 18%. ஸோ நம்ம உயிரோடு திரும்பி வந்திருக்கிறோம் அப்படின்னு சந்தோஷப்படணும். இதை வந்து இப்போ மன அழுத்தம் இருக்கக்கூடாது, கரெக்டாக மாத்திரை சாப்பிடணும், நல்லா தியான பயிற்சி செஞ்சு மனதை ஸ்ட்ரென்த் பண்ணிவிட்டு. நம்ம இப்போ எத்தனை கேன்சர் பேஷண்ட்ஸ் உள்ளவங்கள்லாம் திருப்பி கேன்சரை எதுக்கு பிரச்சாரம் பண்ணி கேன்சரை குறைந்த மாதிரி எத்தனை இந்த சின்ன சின்ன வயதில் பார்க்குறோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், மாரடைப்பு வந்து ஸ்மோக்கிங் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அடுத்தவட்ட எப்போ ஸ்மோக் பண்ணாதப்பா, நான் கஷ்டப்படுறேன், நீ மாற அப்படின்னு இவங்க வந்து ஒரு பிரச்சார பீரங்கியாக மாறி தங்களை ரிஜுவினேட் பண்ணிக்கிட வேண்டியதுதான்.
1: ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கு நிலையம் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார்.
0: நன்றி நன்றி நன்றி.

0: நேர்களை நிறைவு பெற்றது ஆலோசனை நேரம். நிகழ்ச்சியில் எவ்வளவு நேரம் கூட உங்களோடு இணைந்திருந்தேன். நான் உங்கள் ஆர்ஜே சந்தியா ஜெகன். மீண்டும் மற்றொரு நாள் நிகழ்ச்சியில் சந்திக்கிற நேர்களே நன்றி. தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 25 ரூபாய் உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 186,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட 3ஆம் கட்ட திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களை இளையோர் பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தாவேகாவிற்கு வாக்களித்தவர்கள் வேதனைப்படும் வகையில் அக்கட்சி தலைமையிலான கூட்டணி அரசின் செயல்பாடுகள் உள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. குற்ற செயல்களில் ஈடுபடும் தாவேகாவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பிஜேபி குறை கூறியுள்ளது. புதிதாக சமையல் எரிவாயு இணைப்பு கோருபவர்களுக்கு அவற்றை உடனடியாக வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் மற்றும் அமமுக வலியுறுத்தியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன்வரை 48 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 393 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை 6:03 ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைந்திருக்கின்றோம். இனிய இந்த மாலை பொழுதில் பக்தி பாடல்களோடு நல் சிந்தனைகளும் கேட்க இருக்கின்றோம். முதலில் நாம் தேடி செல்ல வேண்டிய பொருள் எது அப்படின்னா கடவுள் தான். அதன் பின்பு தான் உலக பொருட்களை வந்து தேடி செல்ல வேண்டும்னு சொல்கிறாங்க பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். நிகழ்ச்சியின் துவக்க பாடல் நம்ம கேட்போமா? TM சௌந்தரராஜன் ஐயா பாடியிருக்காங்க.

இந்த மனித பிறவியானது மிகவும் உயர்வானது. அதை பயன்படுத்தி கடவுளை அடைய நாம் முற்பட வேண்டும். பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுடைய பொன்மொழிகளோட பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியில்

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியில் இனிய பக்தி பாடல்கள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கடவுளின் திருநாமத்தை இடைவிடாது நாம் ஜெபிக்கும் போது உடல் மனம் அனைத்தும் தூய்மை பெறுகின்றது. வாணி ஜெயராம் அம்மா குரலில் அடுத்த பாடல் நாம் கேட்போம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. முதலில் நாம் நம்மை அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அப்போது நாம் தானாகவே கடவுளையும் அறிந்து கொள்வோம். நாகூரியம் ஹனிஃபா மற்றும் குழுவினர் பாடிய பாடல் அடுத்ததாக.

தன் உடல் குளித்து ஒலுவடுத்து சுமுகு தொழுகுவாள். கடல் கிழித்து கதிரவன் தான் உதிக்கும் முன்னாலே தன் உடல் குளித்து ஒலுவடுத்து சுமுகு தொழுகுவாள். கடல் தாழை கரங்களிலே மறைய ஏந்துவாள், மடல் தாழை கரங்களிலே மறைய ஏந்துவாள். தன் மனம் வாக்கும் இணைந்திருக்க இறையை வேண்டுவாள். தீங்குல கண்ணு எங்க

கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள். கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள். மனையறத்தில் பாத்திமாவின் மறுபதிப்பாவாள், மனையறத்தில் பாத்திமாவின் மறுபதிப்பாவாள். வறுமை வாட்டும் போது வாழ்க்கையிலே பொறுமை காட்டுவாள்.

வாழ், வறுமையுற்ற ஏழைக்கு வாரி வழங்குவாள், நமது வரலாற்று பெருமை கூறும் சரிதமாகுவாள். தீன் புற கண்ணு

நகைச்சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். நகைச்சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஊட்டுவாள், வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஊட்டுவாள். கணவன் வரவர்

மதமகடி தாத்தி கமாந்தபா பண்ணி தான் தாண்டி தாண்டி தாண்டி தாங்க பண்ணி பண்ணி பண்ணி போ.

நேரம் 6:35. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மீண்டும் இணைகின்றோம். சேவை செய்திகளில் இன்னைக்கு நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு கூடவே இனிமையான பாடல்களும் கேட்க போகிறோம். முதல் செய்தி நம்முடைய தீபாவளி வருது இல்லையா, அதை ஒட்டி பட்டாசுகள் விற்பனை தொடர்பாக நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் ஐஏஎஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னென்னு பார்ப்போமா. திருநெல்வேலி மாவட்டத்தில் 8/11/2026 அன்று தீபாவளி பண்டிகையொட்டி வெடிபொருள் சட்டம் 1884 மற்றும் வெடிபொருள் விதிகள் 2008 கீழே தற்காலிகமாக பட்டாசுகள் வாங்கி விற்பனை செய்ய விரும்பும் விற்பனையாளர்கள் மற்றும் வணிகர்கள் தற்காலிக உரிமம் பெறுவதற்கு வந்து tnesevai.tn.gov.in என்ற வெப் போர்ட்டலில் இசேவை மையங்கள் மூலமாக 18/10/2026 வரைக்கும் இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இணைய வழியில் நம்ம விண்ணப்பிக்கும்போது என்னென்ன ஆவணங்கள்லாம் தவறாமல் நம்ம சப்மிட் பண்ணணும், சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உரிமத்திற்கான அந்த கட்டணம் ₹500 அரசு கணக்கில் செலுத்தியதற்கான அசல் சலான், இருப்பிடத்திற்கான ஆதாராக ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை அல்லது குடும்ப அட்டை, அப்புறம் புகைப்படம், பாஸ்போர்ட் சைஸ், கடை அமைவிடத்திற்கான சாலை வசதி, கொள்ளளவு, சுற்றுப்புறங்களை குறிக்கும் வகையிலான வரைபடம் மற்றும் கட்டடத்திற்கான ப்ளூ பிரிண்ட் வரைபடம் இதெல்லாம் சமர்ப்பிக்கணும். கூடவே கடை உத்தேசிக்கப்பட்டுள்ள இடம் சொந்தமாக இடமாக இருப்பின் அதற்கான பதிவு, பட்டா, ஆதாரம் அல்லது வாடகை கட்டடமாக இருப்பின் வாடகை ஒப்பந்த பத்திரம் இதெல்லாம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இணையவழி விண்ணப்பங்கள் வந்து வருவாய்த்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை மேலும் தொடர்புடைய துறைகள் மூலம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு விசாரணை முடிவு பெற்றவுடன் ஆன்லைன் மூலமாகவே தங்களுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது நிராகரிக்கப்பட்ட விபரம் மற்றும் தற்காலிக உரிமத்தின் ஆணையினை இசேவை மையம் மூலமாகவே தீபாவளி பண்டிகைக்கு முன்பாகவே பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். 18/10/2026 தேதிக்கு பின் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் நிரந்தர பட்டாசு விற்பனை உரிமம் கேர்வோர் மற்றும் வருடாந்திர உரிமம் புதுப்பித்தலுக்கு இவ்வழி முறை பொருந்தாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உரிமமின்றி பட்டாசு விற்பனை செய்யப்படுவது கண்டறியப்பட்டால் சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறதும் தெரிவிச்சிருக்காங்க. தற்காலிக பட்டாசு கடை அமைக்க உரிமம் கோரி விண்ணப்பம் கொடுக்கக்கூடியவங்க பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாத, ஆட்சேபனையற்ற மற்றும் பாதுகாப்பான இடத்தை தேர்வு செய்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னும், விபத்தில்லாத மகிழ்ச்சியான தீபாவளி பண்டிகையை கொண்டாட ஒத்துழைப்பு தருமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நாம பாடல் கேட்கலாம். இப்போ ரிதம் படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது.

6:44 எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைஞ்சிருக்கிறோம். சேவை செய்திகளில் அடுத்த தகவல் வந்து, திருநெல்வேலி மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் செயல்படக்கூடிய இளைஞர் நீதி குழுமத்திற்கு, அதாச்சும் ஜுனைல் ஜஸ்டிஸ் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இதற்கு உதவியாளர் மற்றும் அமர்வு எழுத்தர் ஒன்று, இளநிலை உதவியாளர் மற்றும் பதிவேடு எழுத்தர் ஒன்று மற்றும் அலுவலக உதவியாளர் ஒன்று ஆகிய பணியிடங்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் பணிபுரிய தகுதியான நபர்களிடையிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. உதவியாளர் மற்றும் அமர்வு எழுத்தல் ஒன்று பணியிடத்துக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றில் 10+2 மூன்று வருட படிப்பு அல்லது 11+1+3 என்ற கல்வி முறையில் அறிவியல், கலை, வணிகவியல், பொறியியல், மருத்துவம் ஏதேனும் வேறு ஏதேனும் பாடப்பிரிவில் கூட இளங்கலை பட்டம் பெற்றிருக்கலாம். தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தால் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனால் நடத்தப்படக்கூடிய கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் அட்மினிஷன் பயிற்சியில் தகுதி பெற்றவர்களுக்கு அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றியால் கணினி தொடர்பான பட்டயம், டிப்ளமா, பட்டப்படிப்பு, டிகிரி முடித்தவங்களுக்கும் முன்னுரிமை வந்து அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க.

வயது வரம்பு 1/9/2026 அன்றைக்கு 42 வயதுக்குள்ளே இருக்கணும். தொகுப்பூதியமாக மாதம் ரூபாய் 25,000 சொல்லியிருக்காங்க. இளநிலை உதவியாளர் மற்றும் பதிவேடு எழுத்தர் ஒரு பணியிடத்திற்கு வந்து 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 42 வயதுக்குள்ளே இருக்கணும். ரூபாய் 20,000 தொகுப்பூதியம் சொல்லியிருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு 8ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வி தேர்ச்சி பெற்றிருக்கணும். 42 வயதுக்குள்ளே இருக்கணும். 13,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணியானது முற்றிலும் தற்காலிகமானது. பணியில் சேர்ந்த நாளிலிருந்து ஒரு வருடம் வரைக்கும் நடப்பில் இருக்கும். மாத தொகுப்பூதியம் தவிர வேறு எந்த படியும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசிடமிருந்து ஆணை கிடைக்கப்பெற்ற பின்னரே தொகுப்பூதியம் வந்து வழங்கப்படும். ஒரு மாத பணி நாட்கள் முடிவுற்ற பின்னர் ஒரு நாள் தற்செயல் விடுப்பு வந்து வழங்கப்படும். தொகுப்பூதிய அடிப்படையில் நியமனம் செய்யப்படும் இந்த பணியாளர் அரசு பணி அப்படிங்கிறதுக்கு தகுதி கோர உரிமை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணியானது எந்தவித முன்னறிப்போ காரணமின்றியோ கூட ரத்து செய்யப்படலாம் அப்படிங்கிறத ஒருத்தையும் சொல்லியிருக்காங்க. மேலும் எல்லா விவரங்களுமே நீங்கள் வந்து www.திருநெல்வேலி.nic.in என்ற முகவரியில் வந்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவங்களை இந்த இணையதள முகவரியிலிருந்து டவுன்லோட் செஞ்சு 13/10/2026 மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, மாவட்ட ஆட்சியரகம், கொக்கரக்குளம் என்ற முகவரிக்கு வந்து அனுப்பி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த பாடல் கேட்கலாம். ரட்சகன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. ஹரிஹரன் சுஜாதா குரல்களில்.

இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சி குறிப்புகள் நாம் கேட்கலாம். நேர்கள் இந்த நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரையிசை, இதில் பருவநிலை மாற்ற அரசியல் பிரச்சாரங்கள் பேசியிருக்கோம். 8:05 குக்கு நேர்விருப்பு பாடல்கள். 9:00 இடைவிடா இசை மழை. 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் முதுமொழி காஞ்சி உணர்த்தும் வாழ்வியல் அறங்கள். இன்று 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு. 10:20 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி நேயர்வரப்பு பாடல்கள். இனி நாளை நமது ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோமா? நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15

வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள் காலை 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். நாளை காலை 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் இ. எட்வின் அவர்கள். நாளை காலை 7 மணிக்கு வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம். ஞானசேகர் அவர்கள். காலை 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் முனைவர் கு. கதிரேசன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குபவர் பாஸ்கர் அவர்கள். நாளை காலை 7:45 இன்றைய தினம் நிகழ்ச்சியில் சர்வதேச முதியோர் தினம். காலை 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். நாளை காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வாழ்த்து அட்டையிலிருந்து வாட்ஸ்அப் வரை வாழ்த்தும் முறை மாறுகின்றதா, வாழ்த்தும் மனது மாறுகின்றதா என்ற தலைப்பில் நேயர்கள் கருத்து பகிரலாம். நாளை காலை 9:30, 10:30, 11:30, பிற்பகல் 12:30, மதியம் 1:30, மாலை 4 மணி, 5:30, 6:30 மற்றும் இரவு 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள்ள நிலவரம். காலை 10:02 மனம் விரும்புதே நேர்விருப்பு பாடல்கள். முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தேயிலை தோட்டங்களின் சொர்க்கம் மூணாறு. மதியம் 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் குடும்பத்தில் தலைமுறைகளுக்கு இடையிலான இடைவெளியை எப்படி குறைக்கலாம் என்ற தலைப்பில் தோழிகள் பேசலாம். மதியம் 1 மணிக்கு நலம்தான நிகழ்ச்சியில் காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள். 1:05 நலம்தான நிகழ்ச்சியில் தொடர்ந்து காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நலக்கல்வியாளர் எஸ். ஹரிகர சுப்பிரமணியன் அவர்கள். தொடர்ந்து சர்வதேச முதியோர் தினம் முதியோர் நலன் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் டாக்டர் சரவணன் அவர்கள். தொடர்ந்து காலை உணவின் அவசியம். மதியம் 2 மணிக்கு அன்பின் வரிகள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:05 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1999 வெளிவந்த படங்கள் பற்றிய தகவல்களோடு அவற்றில் இடம்பெற்ற பாடல்கள். மாலை 6:02 பக்தி மாலை, 6:35 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை, 7:35 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு நேர்விருப்பு பாடல்கள். 9:00 இடைவிடா இசைமழை. 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் மணிமேகலை உணர்த்தும் வாழ்வியல் நெறிப்பயணம். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் முக்கிய தொகுப்பு. 10:20 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேர்விருப்பு பாடல்கள். இதுவரை நாம் கேட்டோம் இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய நிகழ்ச்சி குறிப்புகள்.

நேரம் 7 மணி. நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் FM ரெயின்போ 102.6. அறிவியல் தகவல்களோடு எத்தனை இசையில் இனிமையான பாடல்களும் நாம் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். இன்றைக்கி நாம் பேசக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த பருவநிலை மாற்றம், இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவமான டாப்பிக்காக தற்போதைய காலத்தில் வந்து நம்ம எல்லா பக்கமே கேட்டுகிட்டே இருக்கிறோம் இல்லையா. 66 நாடுகளை சேர்ந்த 234 அறிவியலர்கள் வந்து கூட்டாக தயார் செஞ்ச 6வது பருவநிலை அறிக்கை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். புவியின் வெப்பநிலை வந்து 2 டிகிரி செல்சியஸை கடக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நம்முடைய மனித இனம் வாழ்வதற்கான சூழல் இல்லாமல் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையாக சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது நமக்கு நிச்சயமாகவே கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து நாம் இதை பற்றி பேச இருக்கிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்போமா? MG ஸ்ரீகுமார் பாடியிருக்காங்க பாடல். இதோ

இன்றைக்கி நம்ம அந்த பருவநிலை மாற்ற அரசியல் பிரச்சாரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. 1969 தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 வானிலை நிலையங்களில் பதிவான வானிலை தரவுகளை தொகுத்து ஜெயக்குமார வரதன் அப்படிங்கிறவங்க உட்பட மேற்கொண்ட முன்னோடி ஆய்வு தமிழ்நாட்டில் ஏற்பட்டு வரக்கூடிய மாற்றங்களை வந்து சொல்லுதுன்னு சொல்லலாம். புவி வெப்பமாதல் விளைவாக மழைப்பொழிவுலையும் வானிலையிலையும் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி இந்த ஆய்வு வந்து சொல்லுது. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் 10 ஆண்டுகளுக்கு சுமார் 0.1 முதல் 0.2 டிகிரி அப்படிங்கிற வீதத்தில் வெப்பநிலை வந்து உயர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வட இந்தியாவின் சில பகுதிகளை விட இது குறைவு அப்படின்னாலும் இதே போக்கு தொடர்ந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சிக்கலாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதுவரைக்கும் வட மாநிலங்களைப் போல தென்னிந்தியாவிலும் வெப்ப அலைகள் வீசியது இல்லை அப்படின்னாலும் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக கொடும் வெப்ப அலைகள் 21ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதிக்குள்ளே தென்னிந்தியாவிலும் கூட வீச தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறாங்க. நாம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். மிஸ்டர் ரோமியோ படத்திலிருந்து கேட்டுகிட்டே இணைஞ்சிருங்க.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நாம் பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி பருவநிலை மாற்ற அந்த அரசியல் பிரச்சாரங்கள் அப்படின்னுட்டு. மழை மற்றும் வெப்பநிலை மாற்றத்தில் ஏற்படக்கூடிய போக்கு பற்றி ஆய்வுகளை வந்து செஞ்சுருக்காங்க இந்த ஜெயக்குமார வரதன் உள்ளிட்டோர் வந்து. இதில் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் ஆண்டுக்கு 0.879 மில்லிமீட்டர் என்ற அளவில் மழை வந்து கூடிக்கிட்டே போகுது. ஆனால் மழைப்பொழிவு நாட்கள் வந்து எண்ணிக்கையில் மாற்றமில்லை. வைகை தாமிரபரணி நீர்பிடிப்பு பகுதிகளில் ஆண்டுக்கு 0.950 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை அளவு குறைந்துள்ளதோடு மழைப்பொழிவு நாட்கள் ஆண்டுக்கு

0.333 என்ற அளவில் வந்து குறைந்து வருது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. பருவநிலை மாற்றத்தால் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பகுதியாகவும் மாறிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் அடுத்த பாடல் கேட்கலாம். சாதனா சர்கம் பாடியிருக்காங்க ரிதம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:22 ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைந்திருக்கின்றோம். அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி நினைக்கு நாம் வந்து பருவநிலை மாற்றத்தில் உள்ள அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நாம் தற்போது கூட அந்த எல்னினோ எஃபெக்ட் காரணமாக நிறைய இடங்களில் வந்து மழை பொழிவு வந்து இல்லை, வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை கூட நம்ம பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் இல்லையா. அணைகளுக்கு வந்து தண்ணீர் வரத்து இல்லை அப்படிங்கிறத கூட இன்றைய செய்திகளில் நம்ம பார்த்துருப்போம். ஜெயக்குமார வரதன் உள்ளிட்டோரின் ஆய்வுகள் வந்து பருவநிலை மாற்றத்தின் விளைவாக தமிழ்நாட்டு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையின் போக்கில் பெரும் மாற்றம் ஏற்பட்டு வருகின்றது அப்படிங்கிறத சொல்கிறாங்க, எச்சரிக்கை செய்கிறாங்க. ஆகஸ்ட் மாதத்தில் பொழியும் மழை அளவு கூடியுள்ள அதே சூழலில் செப்டம்பர் மாதத்தில் பொழியும் மழை அளவு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னும், இதன் தொடர்ச்சியாக பருவநிலை மாற்றத்துக்கு முன்பு கனமழை பொழியும் மாதமாக இருந்த செப்டம்பர் இப்போது பருவமழை பின்வாங்கும் மாதமாக மாறிட்டு வருது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. மேலும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பொழியும் மழையின் அளவு வந்து கூடியுள்ளது அப்படின்னு இந்த ஆய்வுகள் வந்து சொல்லுது. நம்ம அடுத்த பாடல் கேட்கலாம். ஆதி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் குரல்களில்.

0: தவறாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்களே. இன்று 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெற வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், அல்லது 10 வினாடிகளுக்குள்ளே பேசி குரல் பதிவு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். 9443360794 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு. தொடர்ந்து நம்ம கேட்க இருக்கின்றோம் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம்.

மழைப்பொழிவின் போக்கில் வந்து 1971 முதல் 2000 வரைக்கும் ஏற்பட்டுள்ள அந்த மாற்றங்களை வந்து சிவப்பிரகாசம் அப்படிங்கிறவர் தலைமையிலான குழுவினர் வந்து ஆய்வு செஞ்சு வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து நீர்ப்பிடி பகுதிகளில் உள்ள 14 மழைமானி வானிலை தரவுகளை திரட்டி நடத்திய ஆய்வில் வந்து பாபநாசம் முதலான மேற்கு பகுதிகளில் மழைப்பொழிவு அதிகரித்துள்ள அதே சமயம் தாமிரபரணி நீர்பிடிப்பு பகுதிகளில் கிழக்கு வடக்கு பகுதிகளில் மழைப்பொழிவு குறைந்து வருது அப்படின்னும் சொல்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பருவநிலை மாற்றத்தை கணக்கில் கொண்ட முன்னோக்கு திட்டமிடுதல் நம் உடனடி தேவை அப்படின்னும் சொல்ல வேண்டியிருக்கு. தாமிரபரணி பகுதியின் கிழக்கு வடக்கு பகுதிகளில் தற்போது மழை வரத்தும் கூட மிகப்பெரிய மாற்றத்தை வந்து சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.

அறிவியல் தகவல்களோடு நிகித்திரையை சில இனிமையான பாடல்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 7:49 ஆகுது. நம்ம பேசணும் இல்லையா, இந்த ஆய்வு, இந்த சிவசண்முகம் அப்புறம் இந்த ஜெயக்குமார் வரதன் இவங்களுடைய ஆய்வுலாம் பார்த்து நம்ம பேசணும் இல்லையா. இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் கூட சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் பல ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்னாலும் பொதுவாக உள்ளூர் சார்ந்த நுட்பமான ஆய்வுகள் அப்படிங்கிறது எண்ணிக்கையில் குறைவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொத்தாம் பொதுவான ஆய்வுகள் மற்றும் ஒரு சில வானிலை நிலையங்களில் உள்ள தரவுகளை கொண்டு நடத்தப்படும் முன்னோட்ட ஆய்வுகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதனால் அறிவியல் பார்வையில் எதிர்கால திட்டமிடலை நாம் எப்போதுமே மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னா, பருவநிலை மாற்றத்தின் உள்ளூர் அளவிலான போக்குகள் அனைத்தையும் நாம் வந்து நுட்பமாக ஆய்வு செஞ்சு அதற்கு தகுந்தபடி நம்முடைய செயல்பாடுகளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வாங்க அடுத்த பாடல் கேட்கலாம். நம்ம விஜய் யேசுதாஸ் பாடியிருக்காங்க ஜூலி கணபதி படத்திலிருந்து, இசைஞானி இசையில்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்றைக்கி நாம் பேசினோம் அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில் பருவநிலை மாற்ற அரசியல் பிரச்சாரங்கள் அப்படின்னு, அது தொடர்பான ஆய்வுகள் என்னென்ன இருக்குது, அவை என்ன சொல்லுது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் கேட்கலாமா? காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரல்களில் பாடல் நம்ம கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, முக்கிய தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்தும் விரிவாக விவாதித்ததாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ்,

0: இதன்படி கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 25 ரூபாய் உயர்த்தப்படுவதாக கூறினார். பார்லிக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 136 ரூபாயும் கடலை பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 83 ரூபாயும் மசூர் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 390 ரூபாயும் உயர்த்துவதற்கு இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கடுகுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 413 ரூபாய் உயர்த்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு வரவேற்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் அவர்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யவும் இது உதவிடும் என்று கூறியுள்ளார். விவசாயிகள் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடலோர காவல்படையும் குஜராத் சிறப்பு படையினரும் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளின்போது 526 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மும்பைக்கு தென்மேற்கு கடல் பகுதியில் இந்த போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இதுதொடர்பாக பாகிஸ்தானைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தவேக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அத்தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். தவேக அரசு பொறுப்பேற்ற 100 நாட்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மக்கள் நலனில் மட்டுமே அக்கறை கொண்டு தமது அரசு செயல்படுவதாகவும் அவர் கூறினார். திமுகவும் அஇஅதிமுகவும் ரகசிய கூட்டணி வைத்துள்ளதாகவும் திரு விஜய் குற்றஞ்சாட்டினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேற்று ஒரே நாளில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் தென் மாவட்டங்களில் மட்டும் 141 கொலைகள் நடைபெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றச் செயல்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரே நாளில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று இடதுசாரிகள் கட்சி மற்றும் அமமுக வலியுறுத்தியுள்ளன. இதுதொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே கோரிக்கையை வலியுறுத்தியுள்ள அமமுக, மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று கோரியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் மல்யுத்தம் 87 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஸ்குவாஷ் போட்டிகளில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 21 வெள்ளி, 29 வெண்கலம் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நிறை இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கிறோம். குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சிக்கு நம்ம வந்தாச்சு நண்பர்களே. இன்றைக்கி நம்முடைய நேர்களின் விருப்பமான பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். எந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு அனுப்புங்க. 10 வினாடிகளுக்குள்ளே பேசி வாய்ஸ் நோட்டும் ரெக்கார்ட் பண்ணலாம். உங்களோட வாய்ஸும் கூடவே பாட்டும் கிட கேட்டு ரசிக்க போகிறோம். சரி வாங்க, இன்றைக்கி முதல் பாடல் யாருக்காக வருது அப்படின்னு பார்த்தோன்னா பழையப்பேட்டை MKS நண்பர்கள் அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக புதுநெல் புதுநாத்து திரைப்படத்திலிருந்து பாடலாம் கேட்போம்.

நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த பாடல் கேட்க போகிறோம். யாருக்காகன்னு பார்த்தோன்னா வள்ளிராஜ், பரமேஸ்வரி, ஈஸ்வந்த், ஸ்ரீ, முதிர் மதியோன், சர்வினி, பிரத்திகா இவங்க எல்லாருக்காகவும் பாடல் கேட்க போகிறோம். திருநெல்வேலி டவுன்லேருந்து கேட்டிருக்காங்க. கண்ணன் வருவான் திரைப்படத்திலிருந்து ஹரிகரன் சார் பாடியிருக்காங்க.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: எட்டு மணி 16 நிமிடங்கள் ஆகும்போது கொக்கு நேர்விருப்பு பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்களின் இனிமையான அருமையான பாடல்கள்லாம் அப்படியே வளம் வந்துட்டு இருக்குது. உங்களோட பாட்டும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் ரிலீஸ் பண்ணுங்கள். 10 வினாடிகளுக்குள்ளே பேசி 9443600794 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு தான். சரி வாங்க, அடுத்ததான் குரல் பதிவை கேட்டுட்டு யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம்.
2: வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி பேசுகிறேன் சார். நல்லமாக இருக்கீங்களா? இளமை ஒஞ்சிலடைகிறது படத்துலேருந்து ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது. இந்த பாடல் போடுங்க. நன்றி, வணக்கம்.

அடுத்த பாடல் நாம் கேட்க போகிறோம். யாருடைய விருப்பத்தில் அப்படின்னா, வெண்ணிலா கேட்டிருக்காங்க திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து. அவங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

8:26 தாண்டும் போது நம்ம கேட்டிருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் கொக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் நான் உங்கள் மகாராஜா பேசிகிட்டு இருக்கேன். அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க தாளையூத்திலிருந்து மிஸ்டர் எம் கருணாநிதி, அவங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. பொன்னிகிருஷ்ணன் சித்ரா குரல்களில் பாடல் நம்ம கேட்கலாம்.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேரம் இப்போ 8:30 ஆகுது. குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக குரல் பதிவு கேட்டுட்டு யார் பேசுகிறாங்கன்னு கேட்போம். என்ன பாட்டு அவங்களோடதுன்னு பாடலையும் கேட்டு ஜெய் பண்ணலாம். நேர்களே, உங்களோட பாட்டும் கேட்கணுமா, இப்போவே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு தான்.
2: எஃப்எம் ரெயின்போ நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நான் தாழையத்திலிருந்து சரவணன். எனக்கு கண்களால் கைது செய்ய படத்திலிருந்து என்னுயிர் தொழிய பாடல் வேணும். தயவு செய்து ப்ளே பண்ணுங்கள். இது எல்லாத்துக்காண்டி நான் டெடிகேட் பண்ணுறேன். நன்றி.

நேயர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.

0: கொக்கோ நேர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியோடு நாம் இணைஞ்சிட்டு நேர்களுடைய விருப்பமான பாடல்களும் கேட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க, தென்காசி மாவட்டம் பூலாங்குளம் முத்து இவங்களுக்காக ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்போமா?
1: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறியே?
2: என்னன்னு சொல்ல
1: யோசிக்கிறிய?
2: எப்படி சொல்ல?

கொக்கு நேர்வரப்பு பாடல்கள் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறோம். அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க சாவித்ரி லாரன்ஸ் திருமால் நகர்லேருந்து, அவங்களுக்காக ரகசிய போலீஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்போம்.

அடுத்த பாடல் நிகழ்ச்சியில கேட்டிருக்காங்க, குரல் பதிவு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போமே. புதுப்பட்டியிலிருந்து சாமுண்டீஸ்வரி பேசினாங்க, அவங்களுக்காக பாடல் நாம கேட்டலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் சித்ரா குரல்கள்ல.

குக்குடையர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. நிறைவு பாடல் கேட்டிருக்காங்க பேட்மா நகரம், அங்கிருந்து ஆறுமுகம், லட்சுமி, காசி, ராமலட்சுமி, இமயா, ஆர்யா இவங்க எல்லாருக்காகவும் பாடல் நம்ம கேட்கலாம். மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து மனோ, சித்ரா மற்றும் குழுவினர் பாடிய பாடல் வந்துட்டே இருக்குது.

0: ஒன்றும் செய்யாதே.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் 9:30. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 kHz மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். இலக்கிய சாரல் நிகழ்ச்சிக்கு நம்ம வந்தாச்சு. இன்றைக்கி இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற ஒரு அருமையான நூல், அந்த நூல் உணர்த்தக்கூடிய வாழ்வியல் அறங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். முதலாவதாக தனி மனித ஒழுக்கம் பற்றிய சிந்தனைகள் ரொம்ப அதிகமாகவே காணப்படுது இந்த நூலில். தனி மனிதன் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாக வேண்டும், அதுவே அவன் உயிருக்கும் உடலுக்கும் சிறந்தது. ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை என்ற பாடலடி ஒழுக்கத்தை கல்வியினும் மேலானதாக, அந்த ஓதல் அப்படிங்கிறது கல்வி நமக்கு தெரியும், அதைவிட மேலானதாக காட்டுது சொல்லுது. சிறியவர்கள் அறியாதவர்கள் ஒழுக்கம் மீறினால் அதனால் அவர்களுக்கு துன்பமில்லை, ஆனால் சான்றாண்மை வேண்டுவோர் ஒழுக்கம் மீறக்கூடாது, அவ்வாறு சான்றோர் மீறினால் அதனால் அவர்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சிறியோர் ஒழுக்கம் சிறந்தோரும் பழியார் என்ற அந்த முதுமொழி காஞ்சி வரிகள் வந்து உணர்த்துது.

தாய்மை பற்றிய சிந்தனை அப்படின்னு நாம் முதுமொழி காஞ்சியில் தேடும்போது வள்ளுவரால் பெரிதும் வலியுறுத்தப்படக்கூடிய வாய்மை என்பதை முதுமொழி காஞ்சி நூலாசிரியரும் வந்து ரொம்ப வலியுறுத்துறாரு, குறிப்பிடுறாரு. வண்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை அப்படிங்கிற பாடல் அந்த கவித்தொடர் வந்து வள்ளல் தன்மையை விட சிறந்தது வாய்மை என்று சொல்லுது. தனிமனிதனின் வாய்மை என்பது அவனுக்கும் பாதுகாப்பினை நல்கும், அவன் சார்ந்த அனைவருக்கும் பாதுகாப்பினை தரும். அதனால் வாய்மையும் மரபு காக்க முதுமொழி காஞ்சி மனிதர்களை வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து வேண்டுகின்றது.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

அடுத்ததா நானுடைமை பற்றி. பழி வாராது வாழ்வதே வெற்றி மிக்க வாழ்க்கைன்னு சொல்லலாம். அவ்வாறு பழி வந்தால் அதற்கு நாணுவது மனித பண்பு. நலனுடைமையின் நாணு சிறந்தன்று. இந்த கவித்தொடர் என்ன சொல்லுதுன்னா, மனிதர்கள் அழகாயிருப்பதை விட மேலானது நாணத்துடன் இருப்பது அப்படிங்கிறது. நாணம் இல்லாத வாழ்வு நாணத்தை விட்டு பசிக்காக வேறு செயல்களை செய்வதற்கு சமம் அப்படின்னு சொல்லுது. அவ்வாறு உண்பதால் பசியும் அடங்காது பழியும் விலகாது. நாணில் வாழ்க்கை பசித்தலின் துவ்வாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்ல பாடல் வந்து மிக அழுத்தமான ஒரு கருத்துக்களை வந்து சொல்லுது.

9:45 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.6 மற்றும் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸோடு இணைந்திருக்கின்றோம். இலக்கிய சாரல் நிகழ்ச்சியோடு தனி மனிதன் தன்னுடைய கருத்தை எவருக்கும் பயப்படாது உரைக்கும் தன்மை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு முதுமொழி காஞ்சி சொல்லுது. சொல் சோர்வு உடைமையின் எச்சோர்வும் அறிப. இந்த பாடலடி என்ன சொல்லுதுன்னா, சொல் சோர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அனைத்திலுமே சோர்வு ஏற்பட்டு விடும் அப்படிங்குது. இந்த காலத்தில் வேலைக்கான நேர்காணல்களில் கூட இளைஞர்களின் பேச்சுத்திறன் வந்து பரிசோதிக்கப்படுது இல்லையா. இதை நினைவில் கொண்டு தான் இந்த அடியின் நம்முடைய பெருமை வந்து உணரணும் அப்படின்னு நாம் சொல்லலாம். தனி மனிதன் தன்னைத்தானே ஆளும் வல்லமை பெற்றிருக்கணும். தன்னை வேண்டிய இடத்தில் அடக்கிக் கொள்ளவும் பெருக்கிக் கொள்ளவும் தனி மனிதனுக்கு ஆளுமை தேவைப்படுது. இதனை சீருடை ஆண்மை செய்கையின் அறிப அப்படிங்கிற அந்த முதுமொழி காஞ்சி பாடல் சொல்லுது. இதில் இடம்பெற்றுள்ள சீருடை இப்போது பள்ளி அலுவலகங்களுக்கு அணியும் இதுக்கெல்லாம் வந்து பெயராகிடுச்சு. ஆனால் இங்கே சீரான ஆண்மையை அவர்தம் செயல்திறன் கொண்டு மதிப்பிடலாம் என்று சீரமைக்கப்பட்ட பொருள் என்ற நிலைமையில் தான் வந்து பயன்படுத்தப்படுது. நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த பாடல் கேட்கலாம். எதிர் நீச்சல் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ். ஒன்பது மணி 50 நிமிடங்களில் இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். முதுமொழி காஞ்சி உணர்த்தும் வாழ்வியல் அறங்கள். ஏற்றம் உடைமை எதிர்கோளின் அறிவு, ஆராய்ச்சி பற்றிய சிந்தனையின் தலைப்பில் வந்து இதை சொல்லுது இந்த முதுமொழி காஞ்சி கவிதையடி. எதிரே வர உள்ளதை அறிந்து அதற்கேற்ப தனி மனிதன் செயல்பட்டால் ஏற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வரிகள் வந்து உணர்த்துது. எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் என்ற வள்ளுவ பெருந்தொகையின் குரலோடு இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆராய்ச்சி மனநிலையோடு தனி மனிதர்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது இந்த கவிதை.

0: மனித குலம் நோயற்று நீண்ட காலம் வாழ வேண்டும் அப்படின்னா செல்வத்தை நிம்மதியை வந்து தாண்டி அளவு மிகுந்த உண்டி உண்போருக்கு நோய் உறுதி அப்படின்னு சொல்லுது முதுமொழி காஞ்சி. உண்டி மெய்யோருக்கு உறுப்பினி எளிது அப்படின்னு சொல்லுதுங்க. நோயுற்றவன் எவ்வளவு இன்பம் பெற்றாலும் அதில் அவன் இன்பமடைய இயலாது. எனவே நோய் வராமல் காக்க வேண்டும் அப்படின்னு முதுமொழி காஞ்சி சொல்லுது. பிணி கிடந்தோன் பெற்ற இன்பம் நல் கூர்ந்தன்று அப்படிங்கிற பாடல் வரி சொல்லுது. இளமையின் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை. இந்த பாடலடி மெய்ப்பினி இல்லாமல் வாழும் நிலை இளமை உடையோர் வாழ்வினை விட சிறந்ததாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. நிறைய பாடல் நம்ம கேட்கலாம் பதிபக்தி திரைப்படத்திலிருந்து.
1: இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாஜி.

நச்சடி.

நேர்களை நிறைவு பெற்றது இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி. தொடர்ந்து நாம் கேட்கலாம், ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 போட்டிகளின் தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல்.

0: நேரம் 10:20. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 kHz மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்போடு நாம் இணைகின்றோம். இந்த இனிய இரவு பொழுதில் இரவை இனிமையாக்கும் பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களுடைய விருப்பத்தின் பேரில். சுகமான ராகங்கள் தொலைபேசி வழியாக நம்முடைய நேர்கள் பங்கு பெற்று அவங்களுடைய விருப்பமான பாடல்களை இந்த இனிய இரவில் கேட்டு ரசிக்க இருக்கின்றாங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற நீங்களும் அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் முறையன் 256-1133. நிகழ்ச்சியில் முதல் நேராக இணைகிறாங்க, யார் பேசுகிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம்.
1: நன்றி,
0: வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிங்க உங்களுடைய விருப்ப பாடலை.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து நேர சந்திக்கலாம். என்ன பாடல் கேட்குறாங்க அடுத்து வரக்கூடியவங்கன்னு பார்ப்போமா. வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பாட்டோட வந்திருக்கீங்க
1: இன்னைக்கு?
0: வச்சிடலாம், அருமையான பாட்டு கேட்டிருக்கீங்க. இது வந்துட்டு இருக்கு கேட்டுற சிங்கம்மா. நேர்களை நீங்களும் பங்கு பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் 0462-256-1132. இன்னொரு நம்பர் 256-1133.

0: ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 10:31 நிமிடங்கள்ல அடுத்த நேரம் சந்திக்கலாமா? சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த நேரம் வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சகோதரருக்கு.
0: இனிய இரவு வணக்கம் உங்களுக்கும்.
1: எல்லாரும்
0: நல்லா இருக்குமா? நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்.
0: என்ன பாடல் நீங்க உங்களோடது?
1: எனக்கு காமராசி படத்துல இருந்து பாதி நீலாவின் பௌர்ணமியாச்சு அந்த பாட்டு கொடுத்துருங்கய்யா.
0: சரி, இதோ வந்துட்டே இருக்கு. கேட்டரசிங்க தேனி வரைக்கும் பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் சித்ராம்மா குரல்கள்ல பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்போமா நம்ம?

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: மணி 36 நிமிடங்களில் சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை மற்றும் பண்பலை 102.6. வாங்க அடுத்த நேரம் சந்திக்கலாம். என்ன பாட்டு கேட்குறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
2: மாசிலாமணி
1: நகர்லேருந்து சுவாதி. எங்க இருக்குங்கம்மா மாசிலாமணி நகர்?
2: பாளையங்கோட்டை.
1: பாளையங்கோட்டையில தானா? என்ன பாடல்
2: கேக்கலாம்?
1: நீங்க கேட்ட பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது பாடல் வந்துட்டே இருக்கு. நேர்களை நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே கால் பண்ணுங்கள். 04-62-256-111-32 இன்னொரு நம்பர் கூட இருக்குது, அதுக்கும் கால் பண்ணலாம். 256-111-33 பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் அந்த எண்களுக்கு.

0: 10:43 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறீங்க. நான் உங்க மகாராஜா பேசிட்டு இருக்கிறேன். வாங்க நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் சந்திக்கலாம். என்ன பாட்டு அவங்களோடதுன்னு கேட்போம். வணக்கம்.
1: இந்த நாள் எனக்கு இனிய நாளாக அமைந்தது போல பிறக்கவிருக்கின்ற நாளைய அக்டோபர் 1 அனைவருக்கும் ஒரு அதிர்ஷ்டகரமான பொழுதாகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய நற்பொழுதாகவும் அமைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் சார்.
0: ஆகா, வாழ்த்துக்களோட வந்திருக்காரு சிந்து பொந்தரையில இருந்து முருகன் சார். ரொம்ப வேகமா சொல்லுங்க சார், சாப்பாடுலாம் ஆயிடுச்சா?
1: சாப்பாடுலாம் முடிஞ்சு நல்ல தெம்பா பேசுறதுக்கு வந்தாச்சு சார்.
0: ஓகே ஓகே சூப்பர். என்ன பாட்டு சார் அதே உற்சாகத்தோட இன்னைக்கு?
1: ஒரு வால குடிசையில என்ற பாடல் சார்.
0: ஓகே, கேப்போமா பாட்டு?
1: கேப்போம் சார். அனைவரும்
0: வந்துட்டே இருக்கு கேட்டரசிங்க, உங்களுடைய விருப்ப பாடல நேரத்தில் நீங்களும் பங்கு பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 04-6-2-2-5-6.

0: பாட்டு பாட்டை விட்டு விட்டு ஒழுங்கா பந்திய வையுங்கடா. ஆட்டம் வேணாண்டா அதுக்கு பந்தது பத்தாதுடா.
1: நடைய கட்டண பத்தாது,
2: நடைய கட்டண பத்தாது,
1: மேலத்தை கொட்டுன பத்தாது,
2: மேலத்தை கொட்டுன பத்தாது,
1: தாலிய கட்டண
2: பத்தாது,
1: தண்ணி அடிச்சா
2: பத்தாது.
1: பந்திய வையுங்க, பந்திய வையுங்க, பந்திய வையுங்கடா. பரதேசி பசங்களா
3: ஒருடா அந்த பாட்டை கேட்டுட்டு அப்புறமா வெட்டுவ.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம கூட அடுத்து பேசுறதுக்காக வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். நிலையத்தாருக்கும் நிலைய பொறுப்பாளர்களுக்கும் தங்களுக்கும் இரவு நேரம் வணக்கம் சார்.
0: சரிங்க சார், சொல்றது யாரு?
1: மல்லிகா ஆர்வகம்

0: அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம்.
1: விருதுநகர் மாவட்டம், ஓகே சரிங்க சார். என்ன பாடல் கேட்கலாம் அறுமுகம் சார்?
0: பாடல் திருப்பம். அதுல தங்க மகள் துள்ளி வந்தாள்.
1: அந்த பாட்டு
0: நன்றி
1: கேட்டுருமா? வந்துட்டே இருக்கு, கேட்டுருசிங்க, நன்றி சொல்லிட்டாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அம்மா பாடியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். நிகழ்ச்சியில் நீங்களும் பேசணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணி வாங்க.

0: மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இந்த இணைய இரவு பொழுதில். அடுத்து பேசக்கூடிய நேயர் யாரு, என்ன பாடல் அவங்களுடைய விருப்ப பாடல் கேட்போமா? வணக்கம்.
2: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் சார்.
1: ஓகே மேடம், அப்படியே உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
2: திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து விக்ரமசிங்கபுரம் சங்கரபாண்டிபுரத்துல இருந்து வைரம் சார்.
1: ஓகே, விக்ரமபுரத்துல இருந்து பேசுறீங்க வைரம் மேடம், என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
2: எனக்கு சின்னஞ்சிறு பூவே அந்த பாட்டு.
1: அந்த பாட்டா கேட்போமா?
2: கேட்கலாம்.
1: சரி, வந்துட்டே இருக்கேன். கேட்டுருசிங்க உங்களுடைய விருப்ப பாடலை. மனோ எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்காங்க ஆத்தா உன் கோயிலிலே திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.
3: சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும்

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த நேரம் சந்திக்க போகிறோம். என்ன பாடல்னு கேட்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்
1: ஐயா. வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: ஓகே, பாரசாலால இருந்து வந்துட்டீங்க, திருவனந்தபுரம் பாசையில சொல்லணும். சரிங்க சார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி.
0: சரி.
1: அதுல ஒரு மைனா குஞ்சி மாதுளம் பிஞ்சி வந்தாளாம் மாமன கண்டு என்கிற பாடல் வேண்டும்.
0: சரி, பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க சார்.
1: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி நிகழ்ச்சியில் வந்ததுக்கு.

இனிமையான பாடல்கள் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். நேர்களே, மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம தொடர்ந்து சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் சந்திக்கலாம். நிறைவு நேரம் யார் வராங்கன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: என்ன
0: பாடல் சார்? தூங்க போண்டிதான் அருமையான பாட்டு கேட்டிருக்கீங்க. தாலாட்டு பாடல் கேட்போமா? வந்துட்டே இருக்கு பாடலா கேட்டு ரசிங்க.

கேட்கும் இந்த பாடலோடு நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நேர்களை, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸில் நிறைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு நாளை காலை 5:50 தொடங்கும். தொடர்ந்து பண்பலை 102.6 நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இணைந்திருங்கள்.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்ந்து இடம்பெறுவது திரைகானம். முதலில் பத்ரகாளி படத்திற்காக கே ஜெயசுதாஸ் பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: இதுவரை திரைகானம் ஒலி உலாவர கேட்டீர்கள்.
1: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
2: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
1: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
2: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: இரவின் மடியில் நிகழ்ச்சியில் இதுவரை அமராவதி, சின்ன மாப்பிள, அரண்மனைக்கிளி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டோம்.
1: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
2: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
1: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
2: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

நேரம் 1:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது நினைவில் நின்றவை. இன்றைய நிகழ்ச்சியில் சந்திரோதயம், மேஜர் சந்திரகாந்த், சித்தி ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்கவிருக்கிறோம்.

0: காதல் என்ற சேதி சொல்ல தூது வந்ததோ
1: நேற்று நீ சொல்ல கண்ணன்
0: ஆஹா
1: இன்று நீ காதல் மன்னன்
0: ஹாயோ

கன்னி மலரே நீ மலர்ந்தது என்ன கண்ணில.

0: கெஞ்சிரிச்சான் கெஞ்சிரிச்சான் கெஞ்சிருக்கு சாஞ்சு சாஞ்சான். அந்த சுகமே நீ சொர்க்கம் என்று சொல்லடி,
1: இன்பமே

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும், புதுமனையில் குடி

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்க

தான் கேட்கணும், முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன். ஆராரோ ஆரோ செல்வமே, ஆராரோ ஆரோ ஆராரோ ஆரோ செல்வமே ஆரா.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை சந்திரோதயம், மேஜர் சந்திரகாந்த், சித்தி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டோம். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

கண்ட கண்ட உரத்தை போட்டு காய்கறியை வளர்க்கிறார். அந்த உரத்தில் கூட ஊழல் பண்ணி எங்க பேரை கெடுக்கிறார். அந்த உரத்தில் கூட

கலப்படமா சரக்கு இருக்கு எதிலும் இப்ப சுத்தமில்ல. கலப்படமா சரக்கு இருக்கு எதிலும் இப்ப சுத்தமில்ல. அது புலப்படும் நாள் வரும் வரைக்கும் என்னை சொல்லி சுத்தமில்லை. அது புலப்படும் நாள்

அவன் கண்ட ஜாதி ரெண்டு, நீ பெண் ஜாதி நான் ஆண்ஜாதி. அவன் கண்ட ஜாதி ரெண்டு, நம்மிடையே நூறு உண்டு. அந்த வியாதி இங்கே காய்கறிக்கும், வந்ததனால் வம்பு இன்று. அந்த வியாதி இங்கே காய்கறிக்கும், வந்ததனால் வம்பு.

0: பைத்தியம், எங்கிட்ட விளையாடுற வேலை வச்சுக்காதே. நான் நெருப்பு, ஜாக்கிரதை.
1: நான் நெருப்பில்

0: வச்சிருக்கா என் பைத்தியம் என்ன நீ கீழே தள்ளிட்டேன். நான் ஆண்டவனுடைய கோயிலையே பாதுகாக்க பிறந்தவன். புதிய சாபம்
1: கோவில் காக்க வந்த

0: என்ன ஜாதி, என்ன குலம், என்ன கோத்திரம்?
1: பாதுகாவல் போர்வையிலே

0: சரணம் சரணம் சரணம் என்று ஓடோடி வந்து முறையிட்டார்கள்.
1: என்ன முறையிட்டார்கள்?
0: அந்த மகிஷா

அம்பிகை கண் மலர்ந்தாள். அறத்தை காக்கும் மரத்தை போக்கவும் வையம் நடுவெடுங்க வானம் கிடுகிடுக்க சினம் கொண்டு சீற்றம் கொண்டு கனம் கொண்ட பூங்குடலால் புறப்பட்ட

0: I don't mind.
1: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன?
2: ஹலோ.

0: எனக்கில்லை வேலி எனக்கில்லை முதுமை வரும் வரையோ.
1: ஹலோ.

0: हिंदुस्तानी शास्त्रीय संगीत के तहत अभी आप राग जयजयवंती में ख्याल और खमास ठुमरी सुन रहे थे। आज आपके साथ तबले पर संगत कर रहे थे पंडित सुजीत साहा और हारमोनियम पर साथ दे रही थी रूपश्री भट्टाचार्य।
1: இதுவரை பண்டிட் சாந்தனு பட்டாச்சாரியா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இனிய ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து ஹிமாங்சு பிஸ்வாஸ் அவர்களின் ஜலதரங்க இசை, தொடர்ந்து புல்லாங்குழல் இசை ஆகியவை கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்து புவனேஸ்வரியா என தொடங்கும் ஹரிகேசனர் முத்தைய பாகவதர் இயற்றியது மோகன கல்யாணி ராகம் ஆதிதாளம்.

பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்கலம். இதில் வள்ளலார் நகர் யூஇ பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பள்ளிக்கொண்டா ஆர். ராமதாஸ் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில்

தொடர்ந்து பரிபாளையமாம் என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி, ரீத்திகவுளை ராகம் ரூபகதாளம்

நிகழ்ச்சியில் அடுத்து கொலுவ மர கதா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, தோடி ராகம், ஆதி தாளம்.

ஒலித்தது ஸ்ரீ சீரடி பாபா என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல். இனி ஒலிக்க இருப்பது ஹனுமான் பக்த விஜயம் என்ற படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்.

பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. இந்நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கியிருக்கும் இந்த குரல்கள் கந்தன் கருணை என்ற படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினர்.